நேரம் 5:38. பசித்தோர் முகம் கண்டால் இரக்கம் கொள்ளுங்கள். ஜீவகாருண்யமே பேரின்பத்தின் திறவுகோள்.

இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு பொழுது ஐந்தின் அருள் மாலை. உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். பகவத்கீதை.

குடை பண்பலை நூற்பலை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமான் சின்னர்வாரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் மானாவரி சாகுபடி தொழில்நுட்பங்கள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், திரைப்பட நடிகர் மற்றும் மொழிப்பதிவாளர் வேதா

செல்வம் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகிலிருந்து வலம் வர வருகின்றது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம். ஒட்டன்சத்திரம் பெண் தொழில் முனைவோர் எஸ் ஜீவிதா அவர்கள். 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி. 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் நரசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் புஷ்பலதா. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் தேன்மொழி. 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் நரசியின் விடுகதை வண்ணத்தூரியை. 4:30 பும்மெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரியை. மாலை 5 மணிக்கு இடைக்கால ரகங்கள் அதையும் நிறைக்க சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனீஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இன்று ஆன ஆவண குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 குடைத்தென்றல். 10:00 நினைவேசுகம். இன்று தேனி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிட இசையோடு இரவு சிறகு. இவையாம் கொடை பண்பலை 1.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். Thank you.

இறை கீதங்களால் இதை நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கூடை பண்பலையின் 1.5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூரங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின்

தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: புதுமறை புள்ளிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குறள் எண் 1081.

0: கனமான குழையை காதில் அணிந்து வரும் இவள் தெய்வப்பெண்ணோ அழகிய மயிலோ மானுடப் பெண்தானோ மயங்குகிறதே என் நெஞ்சம். குறள் எண் 1081, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குழை மாதர் கொள் மாறும் என் நெஞ்சு.
0: கனமான குழையை காதில் அணிந்து வரும் இவள் தெய்வப்பெண்ணோ அழகிய மயிலோ மானுடப் பெண்தானோ மயங்குகிறதே என் நெஞ்சம். குறள் எண் 1081, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அம்பிகையை முன்னிலைப்படுத்தும் திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சி அம்மன் சமேத காயா ரோகணேஸ்வரர் திருக்கோவில். கொடிமரத்துடன் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் அன்னையின் கண்கள் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. தன் இரு திருக்கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தி மற்ற இரு திருக்கரங்களில் அபயவரத முத்திரையுடன் கரிய அகன்ற கண்களை உடையவளாய் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்றானது இந்த ஆலயமும். அதில் இவர் மிகச் சிறப்பு வாய்ந்த அம்மனாவார். இந்த தலத்தின் இறைவியாக மட்டுமல்லாமல் ஊரின் அரசியாகவும் ஆட்சி செய்வதால் இவருக்கு தனி முக்கியத்துவம் தரப்பட்டு தினமும் அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் நீலாயதாட்சி பூப்படைந்த கன்னியாக இருந்து அருள் பாலிக்கிறார். எல்லா கோவில்களிலும் ஆடிப்புறத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவது போல் நாகை நீலாயதாட்சி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுவதில்லை. அதற்கு காரணம், இந்த தலத்தில்தான் அம்பிகை கன்னி பருவம் எய்தினாள். அதனால் இந்த கோவிலில் ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் சற்று தனித்துவமான முறையில் நடைபெறுகின்றன.

0: ஆடிப்புறத்தன்று காலையில் முளைக்கட்டின பச்சை பயிருக்கு சூர்ணோட்சவம் செய்து அதை மூலவர் நீலாயதாட்சி அம்பிகையின் புடவை தலைப்பில் முடிச்சிட்டு அம்பிகையின் இடுப்பில் கட்டி விடுவார்கள். பின்னர் நீலாயதாட்சி அம்மனுக்கு வெள்ளை புடவை சார்த்தி வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் பிரசாதம் பெண்களுக்கு உரிய சில பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடிப்புறத்தன்று மாலையில் நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறம் கழித்தல் என்னும் சடங்கு நடத்தப்படுகிறது. இது பெண்கள் பருவம் அடைந்த போது செய்யப்படும் சடங்கு முறைகளை ஒத்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அம்பாள் கன்னியாக இருப்பதால் இவருக்கு பாதுகாப்பாக சிவபெருமான் நந்தியை அனுப்பினாராம். அதனால் இந்த ஆலயத்தின் நந்தி ஒரு கண்ணால் சிவபெருமானையும் மற்றொரு கண்ணால் அம்பாளையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போல் கழுத்து திரும்பிய நிலையில் அமைந்துள்ளது. இதனால் இவரை இரட்டை பார்வை நந்தி எனவும் அழைக்கிறார்களாம். இன்று நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 MHz.
1: கோடி பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: உங்க பேர் என்ன சொல்லும்
1: சார்? ரியாஷினி.
0: ரியாஷினி, பாப்பா பல்லு எங்க போச்சு
1: சார்? உலந்து.
0: உலந்து மறுபடியும் வளைச்சிருச்சு அப்படிதானே?
1: சரி
0: ரியாசினி, பாப்பா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: சார், தி சைல்ட் பிளான் அகாடமி, சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல்.
0: அங்கே படிக்கிறீங்களா? உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கு
1: சார்? மின்னாம்பள்ளி.
0: உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி வருவீங்க உங்கள் வீட்டில் இருந்து?
1: சார், பஸ்ல வரும்.
0: ஸ்கூல் பஸ்லையா? ஆ, சரி சொல்லும். எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க
1: சார்? ஹிந்தி நம்பர்ஸ் நேம்.
0: ஆ, சொல்லுங்க கேப்போ.

0: தேர்ட்டீன், சவுதாக் ஃபோர்டீன், பந்த்ராக் ஃபிஃப்டீன், சோலக் சிக்ஸ்டீன், சத்ராக் செவன்டீன், அட்டாராக் எயிட்டீன், உன்னிஸ் நைன்டீன், பீஸ் டுவெண்ட்டி.
1: வாவ், ரொம்ப அழகாக சொன்னீங்களே, அது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் சொல்லும்போது வேற என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு
0: சார்? ரைம்ஸ்.
1: எங்கே பாடுங்க கேட்போம்.
0: ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் அனதர் டே, லிட்டில் ஜானி வான்ஸ் டு ப்ளே.
1: ஆஹா, நீங்கள் மழையில் நனைஞ்சிருக்கீங்களா
0: சார்?
1: எங்கே போய் நனைஞ்சீங்க
0: சார்? வீட்டில்.
1: வீட்டில் மழையில் நனைஞ்சிங்களா? அம்மா அடிக்கலையா
0: சார்?
1: சரி சொல்லும், அம்மா பேர் என்ன
0: சார்? நித்யா.
1: அப்பா பேர்
0: சார்? சரவணன்.
1: சரவணன் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க
0: சார்? ஃபார்மர்.
1: ஃபார்மர். அங்கே வீட்டில் வேறு யார் இருக்காங்க
0: சார்? பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா.
1: ஆஹா, பாட்டி பேர் என்ன, தாத்தா பேர் என்ன
0: சார்? பாட்டி பேர் பரமேஸ்வரி, தாத்தா பேர் வந்து முத்துசாமி.
1: சரி செல்லக்குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க
0: சார்? டாக்டர்.
1: டாக்டர் ஆவீங்களா? டாக்டராக என்ன செய்வீங்க
0: சார்? பேஷண்ட்ஸ்
1: பார்ப்பேன். அப்படியா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொடைப்பன்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
2: கொடைப்பன்மலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நேரம் 6:43. இது உங்கள் கோடை பன்மலையின் ஒரு பிள்ளை 5 வசந்த விடியல். நேர்களை இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேன்ஸின் மனதோடு ராகம் இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர்

0: லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 MW மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறன்

0: திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும் நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
2: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை நூற்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நட்சத்திரங்கள் எண்ணிய களைப்பில் உறங்கிய கண்களுக்கு புத்துணர்ச்சி தந்து உயிர்ப்பிக்க ஒளிக்கீற்றாய் வர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. இது சுகமான காலை. உங்கள் உள்ளங்களை இனிமையாக்கவும் புன்னகையை பிறப்பிக்கவும் இனிய பாடல்களை சுவைக்க இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: விருதுநகர் மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறித்த இருக்கும் நாள் கூட்டம் வரும் 19 தேதி காலை 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோட ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோட ராகம். இன்றைய மனதோட ராகம் ஒழிக்க இருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
6: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம் அண்ணா.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்னமண்ணா, வழக்கமாக உங்கள் முன் தட்டில் பணியாரம் இருக்கும், இன்று உங்கள் நெற்றி பொட்டில் பணியாரம் இருக்கிறது.
10: அமைச்சரே, என்னுடைய நெற்றி பொட்டு வீங்கி இருப்பதை இப்படியா நீங்கள் கிண்டல் செய்வீர்கள்?
9: சரி சரி மன்னா, என்ன ஆனது அதை சொல்லுங்கள்.
10: அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? வரும் வழியில் வழக்கம் போல ஒரு கணவன் மனைவி சண்டை.
9: நீங்கள் வழக்கம் போல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள், சரிதானே?
10: அது அது ஆமாம் ஆமாம் அமைச்சரே. இருந்தாலும் கணவன் மனைவி இன்று அடித்துக் கொள்வார்கள், நாளை சேர்ந்து கொள்வார்கள், அதில் நாம் என்ன சொல்லுவது என்று நின்று கொண்டிருந்தேன்.
9: சரி, சும்மா நின்று வேடிக்கை பார்த்த உங்களுக்கு எப்படி அடிபட்டது?
10: கையில் கிடைத்ததை எல்லாம் மாறி மாறி எடுத்து அடித்துக் கொண்டே இருந்தார்களா? நானும் குஷியாக பார்த்து கொண்டே இருந்தேனா, அந்த பெண்மணி வீசிய குழிக்கரண்டி எங்கேயோ பட்டு கடைசியில் என் நெற்றி பொட்டில் வந்து பட்டு நான் ஆ என்று கத்தி அங்கிருந்து ஓடி வந்து விட்டேன் அமைச்சரே.
9: சரியாய் போய்விட்டது மன்னா.
10: ஏன் அமைச்சரே சிரிக்கிறீர்கள்? ஆனால் அமைச்சரே, நம்முடைய நாட்டில் இந்த கணவன் மனைவி சண்டை மட்டும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஓயவே ஓயாது போல இருக்கிறதே.
9: அது வேண்டுமானால் உண்மைதான் மன்னா.
10: ஆமாம் அமைச்சரே, லேசான வாய் தகராறில் தொடங்கி சின்ன சின்ன கைகிழப்பில் ஆரம்பித்து அது பெரிய கைகிழப்பாகி சில கணவன் மனைவி சண்டையில் பெரிய பிரச்சனையாகி அது நீதிமன்றத்தின் வாசலுக்கெல்லாம் சென்ற கதை இருக்கிறதே.
9: உண்மை உண்மைதான் மன்னா. நீங்கள் நீதிமன்ற வாசல் என்று சொன்னதும் தான் நான் அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விவாகரத்து வழக்கு நினைவுக்கு வருகிறது.
10: அப்படியா, என்ன அமைச்சரே அது?
9: மன்னா, இந்த சம்பவம் டெல்லியில் அரங்கேறி இருக்கிறது. 2020 திருமணமான ஒரு தம்பதி. இத்தனை ஆண்டுகள் கழித்து 2026 அவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டதாம். அதனால் இருவரும் நீதிமன்ற வாசலை அணுகியிருக்கிறார்கள். விவாகரத்து வழக்கும் தொடுத்து விட்டார்கள்.
10: ஓஹோ,
9: வழக்கம் போல விவாகரத்து வழக்கு விசாரணைகள் எப்படி நடக்குமோ அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்திருக்கின்றன. திடீரென ஒரு நாள் அந்த பெண்ணின் தந்தைக்கு நீதிமன்ற வாசலிலேயே நெஞ்சு வலி வந்து விட்டதாம் மன்னா.
10: பிறகு என்ன நடந்தது அமைச்சரே?
9: அதை பார்த்த அந்த பெண்ணின் கணவன் தன்னுடைய மாமனாரை, தன் மனைவியின் அப்பாவை ஓடி சென்று அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஒரு மருமகனா இல்லாமல் ஒரு மகன் போல பதறிப்போய் அவருக்கு அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டாராம்.
10: அப்படியா, பலே பலே.
9: அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சு வலியிலிருந்து அவரை மீட்டு காப்பாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் ஏற்பட்ட மொத்த செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார் அம்மண்ணா.
10: ஆஹா, நல்ல நல்ல செயல் அமைச்சரே.

0: இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் மனதில் ஒரு மாற்றம், ஒரு நல்லவரை நாம் இழக்க முற்பட்டு கொண்டிருக்கிறோமோ என்று ஒரு எண்ணம். என்னதான் நமக்குள் மனக்கசப்புகள், ஈகோ என்று இருந்தாலும் மனிதநேயம் என்று வரும் பொழுது இவரை போலல்லவா இருக்க வேண்டும் என்று அவருக்குள் தோன்றி இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் முக்கிய நிகழ்வு இருக்கிறது. மீண்டும் ஒரு நாள் வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. அந்த தம்பதி நீதிமன்றத்திற்கு வழக்கம் போல வந்திருந்திருக்கிறார்கள். கணவனை பார்த்த அந்த பெண் அவருக்கு அருகே ஓடி சென்று தன் கையில் இருந்த விவாகரத்து வழக்கு தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் கிழித்து போட்டிருந்திருக்கிறார். அவரிடம் தன் அன்பை வெளிப்படுத்தி சேர்ந்து வாழ்வோம், நமக்குள் விவாகரத்து வேண்டாம், அன்பாக இருப்போம் என்பதை போன்ற சமிக்கைகளை செய்திருந்திருக்கிறார். இந்த காட்சிகள் அத்தனையும் முன்னேற்பாடோடு நடந்ததோ இல்லையோ எப்படி என்று தெரியவில்லை மனா. ஆனால் வீடியோ பதிவாகி வைரலாகி உலகில் உள்ள அனைத்து தம்பதிகளையும் இவர்களின் அன்பை பார்த்து நெகிழ வைத்திருந்திருக்கிறது. விவாகரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளை ஒரு நொடி பொழுது யோசிக்கவும் வைத்திருந்திருக்கிறது மன்னா.
1: ஆறுமை ஆறுமை, சிறப்பு சிறப்பு அமைச்சரே, இப்படி விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் செல்லும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தாங்கள் அவர்களிடம் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடம் இருந்த நல்ல பழக்க வழக்கங்களை குணாதிசயங்களை யோசித்து பார்த்தாலே பெரும்பாலான விவாகரத்து வழக்குகள் இது போல நீர்த்து போய்விடும் அல்லவா?
0: ஆஹா, மிகச்சரியாக சொன்னீர் மன்னா.
1: சரி அமைச்சரே, இருங்கள், வந்து விடுகிறேன்.
0: என்ன என்ன மன்னா, எங்கு செல்கிறீர்கள்?
1: நான் வருகிற வழியில் கணவன் மனைவி சண்டை நடந்ததல்லவா, அங்கு சென்று அந்த கணவனுக்கு மாமனார் இருக்கிறாரா என்று விசாரித்துவிட்டு பின் அவரை போய் சந்தித்து அவருக்கு உடனடியாக நெஞ்சு வழி வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ என்னால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டு வந்து விடுகிறேன் அமைச்சரே.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நேயர்களே, இன்று காலை 9 கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். இன்றைய வானவிலின் தலைப்பு மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக இணைய இருக்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலையுடன்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: June 17 தமிழகத்தின் பகத்சிங்
2: செங்கோட்டையில் பிறந்த சங்கரன்
3: திருவனந்தபுரம்
2: மூலம் திருநாள் மகாராஜா கல்லூரியில் BA
3: பின் புனலூர் காட்டிலாக்காவில் பணி
2: அண்ணாலில் நாடெங்கும் சுதந்திர போராட்டம் உச்சம்
3: வாவுசி சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் மேடை பேச்சின் வசீகரம்
2: இழுத்து சென்றது பலரோடு இவரையும் போராட சுயதேசியம்
3: சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செய்யும் புதுவை பிரெஞ்சு தேசம்
2: வாவேசு ஐயர்
3: பாரதியார்
2: நீலகண்ட பிரமாச்சாரியாரின் நட்பு
3: இட்டு சென்றது இரத்த புரட்சிக்கு வித்து
2: கலெக்டர் ஆஸ்துரை கொடைக்கானல் செல்ல மணியாச்சி சந்திப்பில் முதல் வகுப்பில்
3: கண்டார்
2: துப்பாக்கி எடுத்தார்
3: சுட்டு தள்ளினார்
2: பின் தன்னையும் சுட்டு கொண்டார்
3: உச்சட்டையில் ஒரு துண்டு கடிதம் சொன்னது காரணம்
2: சென்னையில் காத்திருக்கிறார்கள் வீரர்கள் இன்னும் 3000
3: ஆர் வாஞ்சி ஐயர் செங்கோட்டை பெயரோடு முற்று பெற்றது கடிதம்
2: பின்னாளில் மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சி மணியாச்சி என பெயர் மாற்றம்
3: செங்கோட்டையில் உருவச் சிலையோடு அமைக்கப்பட்டது மணிமண்டபம்
2: 1911
3: சுதந்திர போராட்ட வீரர்
2: வாஞ்சிநாதன் நினைவு தினம் என்று
3: கிறிஸ்துவ சீர்திருத்த திருச்சபைகளின் ஒரு பிரிவு
2: இங்கிலாந்தில் உதயமான காலம் 18th century
3: ஆங்கிலிக்க திருச்சபையில் சேர்ந்த ஜான் வெஸ்லி என்பவரால் உருவானது
2: மெத்தடிசம் அல்லது வெஸ்லிய மெத்தடிசம் என அழைக்கப்படுகிறது
3: 1703
2: கிறிஸ்துவ மத பிரிவான
3: மெத்தடிசத்தை உருவாக்கிய ஜான் வெஸ்லியின் பிறந்த தினம் இன்று
2: லியாண்டர் பயஸ்
3: இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர்
2: கோவாவில் பிறந்து கொல்கத்தாவில் வளர்ந்தவர்
3: மகேஷ் பூபதியுடன் இணைந்து இரட்டையர் பிரிவில் பல வெற்றிகள்
2: ஒலிம்பிக்கில் வெண்கலம் கொண்டு வந்த இந்தியர்
3: 1973

0: புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர்
1: லியாண்டர் பயஸின் பிறந்த தினம் இன்று.
0: 1980
1: விம்பிள்டன் சாம்பியன்,
0: ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற டென்னிஸ் வீராங்கனை
1: வீனஸ் வில்லியம்ஸின் பிறந்த தினமும் இன்று.
2: திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் சிற்றூரில் பிறப்பு.
3: சென்னை பல்கலைக்கழகத்தில் கீழ் திசையில் படித்து வித்வான் பட்டம் கிடைப்பு.
2: எழுத்தாளர் புதுமை பித்தனிடம் கொண்டார் நட்பு.
3: 1946 வெளியானது இவரின் இளவேனில் கவிதை தொகுப்பு.
2: 40 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய வானொலியில் பணியாற்றி
3: 1981 கிடைத்தது ஓய்வு.
2: அக்கறை சீமையில் 6 மாதங்கள் எனும் பயண கட்டுரைக்காக
3: தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைப்பு.
2: சிறுகதைகள்,
3: கவிதைகள்,
2: புதினங்கள்,
3: நாடகங்கள்,
2: ஆய்வு கட்டுரைகள் என தமிழுக்கு பல படைப்புகள் வழங்கிய
3: தமிழ் எழுத்தாளர் மீ ப சோமசுந்தரம் பிறந்த நாள்
2: இன்று.
3: ஆண்டு
2: 1921. புதுச்சேரியில் பிறந்தவர்
3: பாவாணர் பெருஞ்சித்திரனார் கொள்கையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்.
2: தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுகளில் புலமை பெற்றவர்.
3: தன் தூய தமிழ் பேச்சாற்றலால் உள்நாட்டிலும்
2: அயல் நாடுகளிலும் புகழ் பெற்றவர்.
3: தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தூய தமிழ் சொல்லாக்க அகர முதலித்துறையின் தலைவராக பணிபுரிந்த
2: பெருஞ்சித்திரனாரின் மருமகனான
3: சொல்லாய்வறிஞர்
2: அருளி பிறந்த நாள்
3: என்று.
2: ஆண்டு
3: 1950.
2: தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் இவர் பிறந்த ஊர்.
3: கட்டபொம்மன் வழிவந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்.
2: முத்துக்கவிராயர் என்பவரிடம் முறையாக இலக்கண இலக்கியங்களை கற்றவர்.
3: கவிதை, மொழிபெயர்ப்பு என பல வடிவங்களில் நூல்களை எழுதியவர்.
2: சிறந்த புராண சொற்பொழிவாளராக திகழ்ந்த
3: கவிராச பண்டிதர் செகவீர பாண்டியனார் மறைந்த நாள்
2: இன்று.
3: ஆண்டு
2: 1967. பொன் விளையும் பூமியை
3: புனிதமாய் பேணி காத்திட வேண்டாமா?
2: நம்மை தாங்கும் நிலத்தை
3: நாமும் தங்கமாய் தாங்கிட வேண்டாமா?
2: நிலத்தின் தரம் குறைவதிலிருந்து
3: அதன் சமநிலை தன்மையை சரியாய் பராமரித்திட
2: பசுமையாய் இருக்கும் நிலத்தை
3: பாலைவனமாக்கலை எதிர்த்து
2: விழிப்புணர்வை உண்டாக்கிட
3: உருவானது
2: பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான
3: சர்வதேச நாள்
2: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
7: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
6: கவுன்சிலிங் கோட் 2758.
8: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
12: இசையோடு தொடங்கிய இந்த காலை உங்கள் நாள் முழுவதும் இனிமையாகவும் உற்சாகமாகவும் அமையட்டும். புதிய நம்பிக்கைகளோடும் அழகான சிந்தனைகளோடும் உங்கள் நாளை தொடங்குங்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன், நிவேதா பால்ராஜ்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: மாங்காடி பன்மலை நிறப்புள்ளியாய்ந்தில். இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் இயற்கை வளங்கள் நிறைந்த சிமெண்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் அரியலூர் மாவட்ட நேயர்களுக்கும் சின்ன வெங்காயம் அதிகமாக உற்பத்தி செய்யும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்கும் தாங்க நிகழ்ச்சி. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முனையினைப் பகையன் 045 42.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
9: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
11: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
11: இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
16: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
17: முன்னேறுவதில் சில சிரமம் இருக்கு. ஏன்? நீங்கள் வந்து மலை மேலே ஏறுற மாதிரி, அது செங்குத்தான பாதையில் ஏறுற மாதிரி. அப்போ வேர்வை வரும், உடம்புல வலி வரும், துன்பம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம சிகரத்தை நோக்கி மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில கஷ்டம் வரும். அந்த முன்னேறுவதற்காக நீங்கள் சிரமப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் நான் சிரமப்பட்டு முன்னேறேன்னு 100 வயசு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது? எப்போ சந்தோஷமாக இருக்கிறது? எப்போ இனிமையாக இருக்கிறது? எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. முன்னுக்கு வருவதற்காக பாடுபடுவது, உழைப்பது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி முன்னுக்கு வரும்போதே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சா ஒரு

0: காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா? உங்க மனசை எதிர்காலத்தில் வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் இறக்கி நிகழ்காலத்தில் வைக்கணும். இதுதான் சீக்ரெட். இப்போ நான் முன்னேறும் போது எதிர்காலத்தில் மனசை வைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போறேன், 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், நான் மலை உச்சிக்கு போய் என்ன பண்ண போறேன், நாளைக்கு அப்புறம் அடுத்தது, இந்த வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிற அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிகிற நெருப்பு உணர்ச்சி இருக்கு மனசுக்குள்ள. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்போ அடுத்தது என்னங்கிறது எதிர்காலத்தில் மனதை நிறுத்துதல். ஆச்சுங்களா? இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க அடுத்த ப்ரோக்ராமையும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலா இருப்பீங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு அந்த அங்கே போய் அந்த பிசினஸ் மீட்டிங் போகணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும், இது என்ன வேண்டாத வேலை, கல்யாணத்தில் உட்காந்துருக்கமேன்னு சுடு சுடு சுடுன்னு உட்காந்துருப்போம். கல்யாணத்தில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கணும். ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கிறோம். நண்பர்கள் உட்காந்து அரட்டை அடிக்கிறோம், வெட்டி அரட்டையாக இருக்கலாம். 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு புறப்பட்டு போகணும். இப்போ நிகழ்காலத்தில் மனசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு கணம் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னார், டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, டேப் ரெக்கார்டரில் 3 பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல சங்கீதம், அருமையான பாட்டு, நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா 3 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று பிளேன் ஒரு பட்டன், இன்னொன்று வந்து அதில் பழைய பாட்டை திரும்ப கேட்கணும், ஏற்கனவே கேட்டதை திரும்ப கேட்கணும்னு இறந்த காலத்துக்கு நீங்கள் போனோம்னா ரீவைண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ரீவைண்ட் போட்டிங்கன்னா பின்னாடியிலேருந்து இழுத்துக்கிட்டு வரும், மறுபடியும் பின்னாடி போயிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும், அதாவது எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பட்டன் இருக்குது, தட் இஸ் கால்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த 3 பட்டனை வச்சு தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க. ஒரு அருமையான சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பழைய பாட்டை கேட்கணும், ரீவைண்டுக்கு போய் கேட்குறோம், எதிரில் இன்னொரு பாட்டு கேட்கணும், எதிர்காலத்துக்கு போனோம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறோம். 1 நிமிஷம் கவனிங்க, இதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே அப்படிங்கிறத போடும்போது நல்ல சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமையான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, காதுக்கு இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறீங்க. எங்கே ரீவைண்ட் போடும்போது ஏதாவது சங்கீதம் வருதா? ரீவைண்ட் போட்டால் ஒரு சத்தம் வரும், கொட கொட கொடன்னு ஓடும் அந்த டேப் ரெக்கார்டர். அதுலேயும் பழைய டேப் ரெக்கார்டர் பிரம்மானந்தம், ரொம்ப பிரமாதமாக ஒரு சவுண்டு கொடுக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா கொட கொட கொடக்கூடன்னு ஒரு சவுண்டு வரும் ரீவைண்டில். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் போட்டாலும் உங்களுக்கு என்ன, கொட கொட கொடக்கூடன்னு ஒரு சவுண்டு வரும். இதுலேருந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல் உண்மையாக அந்த நண்பர் சொன்னார், ப்ளே நிகழ்காலம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்காலம், ரீவைண்ட் இறந்த காலம். நீங்கள் இறந்த கால பட்டனை போடும்போதும் கொட கொடன்னு சத்தம் வருது, சங்கீதம் வரல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்கால பட்டன் போடும்போதும் கொடகுடன் சவுண்டு வருது, சங்கீதம் வரல. ப்ளே நிகழ்காலம், நிகழ்கால பட்டன் ஆன் பண்ணியிருக்கும் போது தான் அருமையான சங்கீதத்தை கேட்க முடியும். சில மனிதர்கள் நிகழ்காலத்தில் மனசே நிற்காது, எப்போ பார்த்தாலும் அது இறந்த காலத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு. நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நிகழ்காலத்தில் மனசை கொண்டு வந்து நிறுத்தி ஆனந்தமாக இருக்க தெரியணும். ரொம்ப சிம்பிள் உதாரணம், டேப் ரெக்கார்டரில் ப்ளே அப்படிங்கிற நிகழ்கால பட்டனில் தான் சங்கீதம் கேட்குது, ரீவைண்ட்லேயோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயோ கேட்கல. உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் ரீவைண்ட் போடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடாதீங்க, ப்ளே பட்டன் போட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியாக, நிகழ்காலத்தில் நிம்மதியாக இருக்கிற அருமையான அந்த யுக்தியை தெரிஞ்சு வச்சு ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மங்களின்பங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு
8: தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE diploma applications க்கு visit sumangalasteel.in.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: நேரம் 8:19. கொடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி இன்னைக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க. யாருங்க?
3: பெரம்பலூர் மாவட்டம் புலம்படியில இருந்து சிவகுமார்.
2: என்ன குமார்?
3: சிவகுமார்.
2: சிவகுமார், என்ன பண்றீங்க?
3: நாங்க விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கோம்
2: மேடம். என்னங்க போட்டிருக்கீங்க நிலத்துல?
3: மாடு, முத்து சோளம் போட்டிருக்கோம், மாடு வச்சிருக்கோம்.
2: சரிங்க.
3: என்ன
2: செய்வீங்க இந்த வேலைகளை தவிர்த்து? ஜாலியா இருப்பீங்க. சரி, அப்ப அந்த நேரத்துல இந்த மாடு கண்ணுகள் எல்லாம் யார் பாப்பாங்க?
3: எல்லா வேலையும் போய் பார்ப்போம்.
2: போயிட்டு வந்துருவீங்க அப்படியே?
3: ஆமா, சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி. எல்லா வேலையும் முடிச்சு போயிட்டு ஃப்ரெண்டுங்களோட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசி இருந்துட்டு வந்து வேலையை பார்க்க வேண்டியது.
2: சரிங்க. வீட்டம்மா பேர் சொல்லவே இல்லை.
3: கோகிலாங்க.
2: கோகிலா என்ன பண்றாங்க? வீட்டுல தான் இருக்காங்க கூட.
3: பையனை கிளப்பிட்டு இருக்காங்க.
2: கிளப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கோகிலா அப்படின்னாவே பரவாயில்லப்பா இவங்க அப்படி அப்படின்ட்டு என்ன சொல்லுவீங்க?
3: என்ன
2: பாடல் கேக்கலாம்?
3: குமிச்சி படத்துல இருந்து ஐயோ ஆனந்தமே பாடல் கேக்கலாங்க.
2: சரிங்க, ஆனந்தமான ஒரு பாடல் கேக்கலாம். நன்றிங்க.
3: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்துங்கள் வண்ண நிலவை, வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 8:27 நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் மானாவரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் M. திருமுருகன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நதி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

இப்படி சூடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 சைபால்.
6: முகத்தில் வருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
7: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம், அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்கார் டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர்,

0: இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சி பங்கேற்ற கேட்டு ரசித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை நூற்பிழை ஐந்தில் தொடர்கிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் எனும் தலைப்பில் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவிகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: வானம் மழைக்கு பின் தன்னை அலங்கரிக்கும் தருணம். சூரிய ஒளியின் கதிர்கள் மழை துளிகளை தொட்டு செல்லும் போது பிறக்கும் அழகான ஓவியம் அதுதான் வானவில். அந்த வானவில்லின் வண்ணங்களைப் போலவே இன்று நம் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி அலங்கரிக்க இருக்கும் தலைப்பு மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர நேயர்கள் இணைய வேண்டிய எண்கள் 24 24 26 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்ய இணைந்திருக்கிறார் செல்வபாலா.
5: நன்றி நன்றி நிவேதா பால்ராஜ். வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: வழமையாகவே புதன்கிழமை தோறும் வேளாண் வானவில் உங்களுக்காக வேளாண் அன்பர்களின் வேளாண்மை தொழில்நுட்பங்கள், சாகுபடி முறைகள், விதை தேர்வு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து அலசி கொண்டிருக்கிறது, உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட மானாவாரி நிலங்களில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பேச இருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர். கரூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தினுடைய உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் நம்மோடு தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். எம் திருமுருகன் அவர்கள் ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் இந்த துறையில் அவர் பணியாற்றிட்டிருக்காரு. 3 புத்தகங்கள், 3 ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மண்டலங்களில் அந்தந்த சீதோஷண நிலைக்கு ஏற்ற பயிர் வகைகள், விதை உற்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலையும் அது தொடர்பான விஷயங்களை அது பல்வேறு நிலைகளில் கருத்தரங்குகளாகவோ அல்லது கூட்டங்களாகவோ நடத்தி விவசாயிகளுக்கு அறிவிக்கிறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களையும் செஞ்சிட்ருக்காரு. அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கோங்க. எல்லாருமே நிலையத்தில் மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேச இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மானாவாரி அப்படிங்கிறது அதிக பரப்பில் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பரப்பு உண்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. அதில் இந்த மானாவாரியில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள், குறிப்பாக வந்து குறைஞ்ச அளவு தான் நீர் வசதி இருக்கும், பாசன வசதி சுத்தமாக இருக்காது, பெய்யக்கூடிய மழை அளவு பொறுத்து தான் அதனுடைய விளைச்சலோ அல்லது உற்பத்தியோ இருக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கிடைக்கக்கூடிய சிறிதளவான மழை நீரையோ அல்லது வேறு வகையான நீரையோ எப்படி தேக்கி எந்த மாதிரியான வகைகள் எல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்க முடியும்?
1: கண்டிப்பாங்க சார். முதல்ல வந்து கோடை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் கரூர் மாவட்ட வேளாண் அலுவலகம் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்புகளை பார்த்தீங்கன்னா மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம் அப்படின்றிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி வந்து மானாவாரி சாகுபடி அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பகுதி அளவில் நிறைய இடங்களில் வந்து சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. அதில் வரக்கூடிய மழை எங்கு மிக குறைவாக கிடைக்கப்படுதோ, அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பரப்பளவில் பண்ணக்கூடிய ஒரு சாகுபடியை மானாவாரி சாகுபடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மானாவாரி சாகுபடியில் நம்ம

0: என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம மேற்கொள்ள முடியும், மேற்கொண்டால் நம்மளுடைய பயிர் சாகுபடி முழுமையாக உற்பத்தி கொண்டு வர முடியும் அப்படின்ற சின்ன சின்ன விளக்கங்களை மட்டும் இன்றைக்கு நம்ம கொடுக்கலான் இருக்கோம். மானாவாரி சாகுபடின்றது வந்து முழுமையாக நீர்ப்பாசனம் அல்லாத இயற்கையவே கிடைக்கக்கூடிய மழை நீரை மட்டும் சேமித்து அதற்கூடிய அந்த ஈரப்பதத்தை பயன்படுத்தி முழுமையாக விளைச்சல் கொண்டு வரதுக்கான ஒரு சாகுபடி திட்டம் தான் அந்த மானாவாரி சாகுபடி திட்டம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உழவியல் முறை அப்படின்றது மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள்ல முதன்மையான ஒரு விஷயமா நான் சொல்றேன். முதன்மையான விஷயங்கள் அப்படியே சொல்ல வர உழவியல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னாக்க நம்ம கிடைக்கக்கூடிய மழைகள்ல நிலத்தடி நீர்ல தேக்க வைக்கிறதுக்கும் தங்க வைக்கிறதுக்கும் என்ன வழிமுறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மண்ணில் விழக்கூடிய ஒவ்வொரு துளி மழை நீரையும் சேமிக்கப்பட வேண்டும், அதனை திறன்பட பயன்படுத்த உபயோகிக்க வேண்டும். இதுதான் இதோட தாரக மந்திரம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க முதல் விஷயம் வந்து நிலத்தை கோடை காலங்களில் கோடை பருவத்தில் வந்து கோடை உழவு நம்ம மேற்கொள்ள வேண்டும் முதன்மையான விஷயம். அதை ஏன் செய்கிறோம் அப்படின்னாக்க முதன்மையாக கோடை உழவு நம்ம மேற்கொள்ளும் பொழுது முந்தைய பயிர்கள் சாகுபடி செஞ்ச பயிர்களிலிருந்து எஞ்சி இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகள் களைகளோட விதைகள் மண்ணுக்கு அடியில இருக்க செய்யும். அதனை வந்து நம்ம கோடை காலத்துல உழவு பண்ணும்பொழுது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்புழுக்கள் விதைகள்ல மேலே கொண்டு வந்து நேரடியாக சூரிய ஒளியில் படும் பொழுது அதோடைய முதல்ல அழிக்கப்படும். இரண்டாவது கோடை காலத்துல உழவு செய்த பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய மழைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது நிலத்துல மழை நீர் ஊடுருவுதல் அந்த தன்மை வந்து அதிகப்படுத்தும். மழைகள் நீர் வீணாகாம சிதறி வெளியே போகாம நம்மளோட நிலத்திலேயே தக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலைகளை அது செஞ்சு கொடுக்கும். அதன் வழியாக நம்மளுடைய மண்ணில் வந்து நீர் பிடிப்பு திறனை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும் முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இரண்டு வருடத்திற்கு அல்லது மூன்று வருடத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்க உளி கலப்பை கொண்டு நம்ம நிலத்தை வந்து உழவு பண்ண வேண்டும். அதாவது ஒற்றை கலப்புன்னு சொல்லுவாங்க, 5 அடிக்கு ஒரு சால் அளவில் நம்ம 1 அடியிலிருந்து 1.5 அடி ஆழத்துல நம்ம வந்து உழவு பண்ணும் பொழுது கீழ்பரப்புல இருக்கக்கூடிய கட்டிகள் உடைக்கப்பட்டு மண்ணில் அடியில் இருக்கக்கூடிய அந்த வாயுகள்ல வெளியேற்றப்படும். அதே நேரங்களில் மழை நீர் கிடைக்கும் பொழுது ஆழமான பகுதியில வந்து நீரை வந்து சேமிக்கிறதுக்கும் அந்த உழவு கருவி பயன்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது சமமான வரப்புகள், உயர வரப்பு.
1: ஐயா, நம்ம என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் நீர்த்தேக்கம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்துருக்கிறீங்க, எப்படி வந்து மானாவாரி நிலங்களை பயன்படுத்துறது அப்படின்னு. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, அவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயங்களையும் பேசலாம். வருக வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் கரூர் காந்தியான் சீரங்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: உங்களுக்கு சிறப்பு விருந்தனுக்கும் நன்றியா வாசுங்கயா. இது நல்ல செம்மண் காருங்க.
1: சரிங்க.
2: கலவை போட்டங்கயா, கலவை போட்டத வந்து இலைய வந்து சுருட்ட சுருட்டா ஒழுங்கு செலையறேன். அது சத்து பத்திரங்களா இல்ல மருந்து பத்திரங்களா? அது என்ன மருந்துகளை இது பண்ணா மகசூல் அதிகமா எடுக்கலாங்க ஐயா?
1: ஐயா, உங்களுக்கு நீர்ப்பாசன வசதி உள்ள நிலங்களா மானாவாரி நிலமா?
2: மானாவாரி நிலம் ஐயா.
0: நிலக்கடலை சாகுபடி பண்ணிருக்காங்க. நிலக்கடலை சாகுபடி பண்ணும்போது இலைகள் சுருட்டையா இருக்கு, அது சத்து பற்றாக்குறையா பூச்சி இருக்குமா அப்படின்றத வந்து ஒரு சந்தேகத்தின் கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மானாவாரி நிலங்கள்ல வந்துங்க ஐயா, நம்ம போதிய அளவுல கண்டிப்பா வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கறது கிடையாது முக்கியமான விஷயம். இரண்டாவது செம்மண் காடு இருக்கும்போது மணல் கலந்து இருக்கும் பொழுது அதுல நீர் பிடிப்பு திறனும் குறைவா இருக்கும், அதே நேரங்களில் சத்துக்களை பிரிச்சக்கூடிய திறனும் குறைவா இருக்கும். வந்து அதில் மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில உரம் கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம். நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மானாவாரி சாகுபடி பண்ணும் பொழுது அடி உரமாக நீங்க குறைஞ்சபட்சம் 1 ஏக்கருக்கு 5 டன்னாவது முக்கிய தொழு உரம் நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல மேல் உரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பூக்கும் தருணத்திலையும் பூ பூத்த தருணத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நுண்ணூட்ட கலவை இருக்கு. அந்த கலவையை வந்து 200 லிட்டர் தண்ணியில கலந்து பூக்கும் தருணத்திலையும் பிறகு 15 நாள் இடைவெளியில மீண்டும்

0: ஒரு முறையும் நம்ம தெளிக்கும் பொழுது அந்த சத்து பற்றாக்குறை நிவர்த்தி செஞ்சு நல்ல பூத்து காய்கள்லாம் திருச்சி வளர்றதுக்கான ஒரு உதவிகரமா
1: அருமையா சொன்னீங்க,
0: மேற்கொள்ளலாம்.
1: நல்ல தீர்வு கொடுத்தீங்கய்யா, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
10: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
14: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
15: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
14: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
15: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
14: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
15: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
14: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
16: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
17: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడీపీకి దాదాపు 3 రెట్లు.
18: కరోడో ఛోటే ఉద్యమియోకు ముద్రా యోజన సే లోన్ మిలా. ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
17: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
19: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
20: உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: மேகவீதியில் ராகவ் ஒருவலும், அது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலை நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
21: ஐயா வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா, எங்கிருந்து பேசுறீங்க?
21: தேனி மாவட்டம் கேகேபிலிருந்து ஆர் கார்த்திக்குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா.
21: ஐயா, இந்த திராட்சை தோட்டத்துல ரசாயன உரங்க நாங்க இறப்பெல்லாம் அது பைசல் தனியா இருக்கு.
1: ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் தெளிவா இல்லைங்கய்யா. கோபுரம் இருக்கிற இடத்துல நின்னு கேளுங்க. என்ன கேள்வின்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்க.
21: ஐயா, இப்ப கேக்குறாங்கய்யா?
1: கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க.
21: ஐயா, இந்த திராட்சை தோட்டத்துக்கு ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்கள்ல அந்த ஆட்டு எரு, மாட்டு எரு, இது எந்தெந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நல்ல விலைக்கு வாங்க முடியும்?

0: ஐயாவுடைய கேள்வி வந்து திராட்சை தோட்டத்தில் வந்து ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தணுன்றதை கேட்டுக்காங்க நினைக்கிறேன்.
1: ஆமாங்க ஐயா, என்னென்ன பருவங்களில் அந்த இயற்கை உரங்களை இடலாம் அப்படின்னு கேட்குறாரு.
0: கண்டிப்பாங்க ஐயா, அதாவது பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழலில் நம்மளோட அகில இந்திய அதிக பரப்பளவில் வந்து உரங்களுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. வந்து அதனுடைய தொடர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் மத்தியில வந்து உரத்தை குறைச்சி இயற்கை இடுபொருள் கொடுக்கறதுக்கு வழிமுறை சொல்லிட்டு இருக்கோம். அதே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய விதமான உரங்களை வந்து நேரடியாக இயற்கை உரங்களை மட்டும் கொடுக்காம வந்து அந்த உரங்களை வந்து ஊட்டமேற்றி தொழு உரமா நம்ம கொடுக்கலாம். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கலாம், இல்லை மண்புழு உரங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரங்களை வந்து நம்ம ஊட்டமேற்று தொழில கொடுக்கலாம். எந்தெந்த பருவங்களை கொடுக்கலான்றத அடுத்த கேள்வி கேட்டுருவீங்க. கண்டிப்பா நம்ம வந்து இயற்கை இடைப்பொருள் கொடுக்கறதுக்கு பருவகாலம் தேவைப்படாது, நம்ம அனைத்து பருவங்களையும் கொடுக்கலாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நம்ம இயற்கை இடைப்பொருள் கொடுக்கும் பொழுது அந்த மண் கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்க ஈரப்பதமா இருக்க வேண்டும். அந்த ஒரு சூழல்ல மட்டும்தான் இயற்கை இடைப்பொருள் நம்ம கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும் போது மட்டும்தான் அது 100% வந்து திறன்பட அது பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியும். ஈரப்பதம் இல்லாத பட்சத்துல அந்த இயற்கை இடுபொருள் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து எண்ணிக்கைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நம்ம இடும்பொழுது ஈரப்பதத்தை நம்ம நிர்ணயம் செய்துட்டு பிறகு இடும்பொழுது கண்டிப்பா அதனோட பயன் தெளிவா இருக்கும் உங்களுக்கு.
1: நிச்சயமாங்கய்யா, நல்லா சொன்னீங்க. எல்லா நேரங்களிலையும் இந்த மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்தலாம், ஆனால் அதுக்குன்னு ஈரப்பதம் மற்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். சரி, அடுத்த நேயர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயா, இந்த உலிக்கலப்பை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. எல்லாருமே இந்த உளவியல் வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் ஒரு முறை உலிக்கலப்பையை பயன்படுத்தணும் அப்படின்னு. உலிக்கலப்பைனா சட்டி கலப்பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலப்பைங்களா?
0: இல்லைங்க, சட்டி கலப்பை அப்படின்றது பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த மண்ணை பரட்டி போடக்கூடிய ஒரு கலப்பை. உளி கலப்பை அப்படின்றது அந்த இப்போ 9ஆம் கலப்பை 5ஆம் கலப்பை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இது ஒரே ஒரு குழு மட்டும் கொண்டது.
1: 9, 7, 5 அப்படி அப்படி பாத்துருக்கோம். அதுல ஒரே ஒரு கலப்பை மட்டும்,
0: ஒரே ஒரு குழு மட்டும் கொண்டது. அந்த ஒரு குழு கொண்ட கலப்பைய வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வரிசைக்கும் 5 அடிக்கு ஒரு பகுதிகளில் நம்ம ஆழமா உழவு பண்ணும் பொழுது மேற்பரப்பில விட கீழ்பரப்புல வந்து மண்ணோட கீழ்பரப்புல இருக்கக்கூடிய கெட்டியா இருக்கக்கூடிய மண் தோல்கள் உடைக்கப்படும். அது மட்டும் அல்லாம நம்ம தொடர்ந்து ஒரு நெல்லோ இல்ல மற்ற பயிரோ சாகுபடி பண்ணும் பொழுது மண்ணு கடிக்கக்கூடிய சில விதமான வாயுகளை வெளியேற்ற முடியாம இருக்கக்கூடிய சூழல்ல இந்த உளி கலப்பை பயன்படுத்தும் போது அந்த வாயுகளை வெளியேற்றும். நம்ம வந்து கிடைக்கக்கூடிய மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பிலிருந்து கீழ்பரப்பு வரைக்கும் ஊடுருவி அதை வந்து சேமிக்கிறதுக்கு நம்ம ஒரு பயனுள்ளதா இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க சாகுபடி பண்ணும் பொழுது அதனுடைய வேர்கள் வந்து நல்ல இலகுவா இறங்குறது கீழ் நோக்கி போகிறதுக்காகவும் சுவாசத்தன்மை அதிகப்படுத்துறதுக்காகவும் அது உதவியா இருக்கும்.
1: சிறப்புங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: தருமபுரி பாரதிபுரம் ராஜ்.
1: பாரதிபுரம் ராஜ், சொல்லுங்க.
2: விதை
1: தொழில்நுட்பம் கேக்குறீங்களா இல்ல?
2: இல்ல, ஓம் போடுவோங்க. இது முழுசாவே செய்யும் போது நம்ம எந்த மாதிரி எவ்வளவு தூரத்துல நடுமு செய்யணும்ன்றது விளக்கு தெரிஞ்சுக்கலாம்.
1: தனிப்பயிரா நடவு செய்யறதுக்காக
2: கேக்குறீங்க?
1: சரிங்க.
0: ஐயாவோட கேள்வி நல்ல கேள்வி. இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து அது ஒரு பணப்பயிராக இன்னைக்கு மாற்றம் வந்துட்டு இருக்கு. வந்து மானாவாரி சாகுபடியில இந்த ஆமணக்கு பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து மானாவாரி சாகுபடிக்கு போகும்போது விதை தேர்வு ரொம்ப அவசியம். வழக்கமா வந்து நாட்டு ரகங்கள் நம்ம சேர்வு செஞ்சுட்டு இருக்கோம். அது நீண்ட காலமா நமக்கு வந்து வயது உடையதா இருந்துச்சு. நம்மளுடைய இப்போ வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா YRTH அதாவது ஏத்தாப்பூர் ஹைபிரிட் 1 சொல்லக்கூடிய ஒரு விரிய ஊட்டரகத்தை வந்து மானாவாரி பகுதிக்கு ஏற்ற மாதிரியே தயார் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரகம் தேர்வு ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: சரிங்க.
0: அது தேர்வு செய்துட்டு ஒவ்வொரு வரிசைக்கும் 5 அடியும் ஒவ்வொரு விதைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 3 அடி அளவுலையும் நம்ம வந்து விதை பண்ணலாம். வந்து விதைப்பு பண்ணும் பொழுது நமக்கு வந்து பயிரோட எண்ணிக்கை சராசரியா பராமரிக்க முடியும். நமக்கு தேவையான நம்ம கூடுதல் மகசூல் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழ் விதைகள் ஊனும் பொழுது அதுக்கு அடிவரமும் ரொம்ப முக்கியமா கொடுக்கணும். அதுக்குதான் முன்னாடியே சொல்லிடுறேன்.

0: பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு 5 டன் அளவுல தொழு உரம் நம்ம இட்டு சாலிட்டு அதன் பிறகு நம்ம விதை பண்ணும்போது விதைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா திருட்சியா முளைப்பு ஏற்படும். கூடுதலாக அந்த விதைகளை நேரடியாக விதைகளை மட்டும் விதைக்காம அந்த விதைகளோடு சில விதமான உயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்து செஞ்சு விதைக்கும் பொழுது, அதாவது அசோஸ்பைலம், பாக்டீரியம், எதிர்உயிர் பூஞ்சைகளான சூடோமோனஸ், பேசிலஸ், சப்டிலஸ், ட்ரைகோடர்மா விரடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிர் உரங்கள் எதிர்உயிர் பூஞ்சினங்களை கொண்டு விதை நேர்த்து செய்து நம்ம விதை பண்ணும் பொழுது கூடுதலான நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதாவது அந்த ஈர மானாவாரியில வந்து குறைவான ஈரப்பதம் இருக்கும் பொழுது விதை நேர்த்து செய்வதன் மூலம் கிடைக்கப்பட்ட நீர் அந்த விதை முளைப்பு திறனுக்கு உதவி வரமாறும். இரண்டாவது, அந்த விதை நேர்த்து செய்கின்றனால விதையுடைய முளைப்பு திறன் அதிகப்படுத்த முடியாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த விதைகளிலோ இல்ல மண்ணிலோ ஏற்கனவே ஏதாவது ஒரு விதமான நோய்களோ கிருமிகள் எது இருந்துச்சுனாக்க அதை வந்து முதன்மையாக வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வேலைகளும் அந்த விதை நேர்த்தின்றது நமக்கு பயனுள்ளதா.
1: இது வந்து உழவு முறைகள் அதே உழவு முறைகள் தான் கொடுக்கணுங்களா?
0: வழக்கமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு 9 கலப்பை கொண்டு நம்ம உழவு பண்ணணும். உழவு பண்ணிட்டு கட்டிகளை உடைக்கப்பட்டுட்டு நம்ம வந்து 5 அடிக்கு ஒரு சால் எடுக்கிறோம், வாய்க்கால் பாத்தி எடுக்கிறோம். அந்த வாய்க்கால் பாத்தி எடுத்துட்டு ஒரு புறமாக வந்து கரையினுடைய சரிவு பகுதிகளில் வந்து 2 இன்ச் அளவு ஆழத்துல நம்ம அந்த விதைகளை ஊன்றோம். அந்த விதைகளை ஊன்றதுக்கு முன்பு அந்த விதைகளை வந்து நம்ம விதையத்தை செய்து தயார் நிலை வைத்துக் கொண்டு பிறகு நம்ம விதை பண்ணும் பொழுது முளைப்பு திறன்
1: 3 அடிக்கு ஒரு விதை அப்படிங்கிற முறையில் நடவு செய்யணும். இப்போ வந்திருக்கக்கூடிய ரகம் வந்து ரொம்பவும் உயரமாக போகாமல் குறைவான உயரத்திலே
0: உடச்சி நம்மளுடைய கையில் எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. இரண்டாவது பார்த்தி அப்படின்னாக்க வந்து அதிக மகசூல் கொண்ட ஒரு ரகம் கூட நிறைய கிளைகள் உடையது, காயுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக, பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளர்க்கக்கூடிய தன்மையும் இந்த ரகத்துக்கு உண்டு.
1: நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
10: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
11: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை.

0: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக்.
5: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வழங்கும் வானவில்
7: வானொலியில் கனமழை. கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் தந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். சரி, அந்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஐயா, இப்போது நம்ம மானாவாரி பயிர்களில் உழவு முறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், ஏன்னா நீரை தேக்கி வைக்கிறதுக்காக விதை தேர்வு அப்படிங்கிறது அடுத்தது இருக்குது. என்ன மாதிரியான விதைகள் மானாவாரிக்குன்னு தனியான ரகங்கள் விதைகள் இருக்கா இல்லை பொதுவான ரகங்களையே பயன்படுத்துகிறாங்களா?
8: கண்டிப்பாங்க சார். இப்போ கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ரகத்தையோ விதைகளையோ மானாவாரிக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதன் கொடுக்கக்கூடிய மகசூல் கண்டிப்பாக அதனால் கொடுக்க முடியாது. அனைத்து பயிர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மானாவாரிக்குன்னு ஏற்ற ரகங்கள் இருக்குது. வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நெல் சாகுபடி பண்ணுறோன்னாக்க நெல் சாகுபடி அப்படின்றது வந்து அனைத்து பகுதிகளையும் பண்றாங்க. இருப்பினும் கூட பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ராமநாடு மாவட்டங்கள் வறட்சியான மாவட்டங்கள்ல அதிகமான அளவுல மானாவாரி சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நெல்ல பாத்தீங்கன்னாக்க 36 43
7: சரிங்க
8: 51 பரமக்குடி 3 அண்ணா 4 சோ இந்த மாதிரி நெல் சாகுபடிக்கு மானாவாரிக்கு ஏற்ற ரகங்கள் பிரத்யேகமா இருக்குது. இந்த ரகங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வறட்சி சூழலை தட்பவெப்பநிலை தாங்கி மகசூல் தரக்கூடிய வல்லமை கொண்ட ரகங்கள் இதுதான். இது மாதிரி கம்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி, கேழ்வரகு, உளுந்து, துவரை அனைத்து பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரகங்கள் இருக்கு. சில உதாரணத்துக்கு மட்டும் ஒரு 2-3 சொல்றவங்களுக்கு, இப்போ மாணவர்களாக சாகுபடியில கடலை வந்து ஒரு முக்கியமான பயிரா இருக்கும். கடந்த காலத்துல நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட விருதாச்சலம் 8 சொல்லக்கூடிய ரகம் வந்து வறட்சிக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். திண்டிவனம் 13, 14 இது 2 ரகங்களும் மானாவாரிக்கு ஏற்ற ரகங்களா கருதப்படுறாங்க. அதே நேரங்களில் 7 இந்த ரகங்கள் அனைத்துமே வந்து மானாவாரிக்கு ஏற்ற பிரத்யேக ரகம் சொல்ல முடியும். வந்து சோளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கோவில்பட்டி 12 இது வந்து நம்மளுடைய மானாவாரிக்கு ஏற்ற ரகம். கேழ்வரகம் இருந்தாக்க 15 பையூர் 2 இல்லைன்னா 3 ஸோ இந்த மாதிரியான உளுந்து பயிர் சாகுபடினாக்க 9, 8 9, 10 6, 6 இதெல்லாம் வந்து மானாவாரிக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்கு.
7: சரிங்க, இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்கள் அல்லது இணைவத்து பயிர்களாக இருந்தாலும் சரி தானியங்களாக இருந்தாலும் சரி மானாவாரிக்குன்னு ஏற்ற ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைப்பு செய்யறது மூலமாக அதிகமான லாபம் ஈட்ட முடியும், அதிகமான உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் இருக்காங்களா? சரி, அவங்கள அதுக்கப்புறமா சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஐயா, இந்த விதை தேர்வு பண்ணிட்டோம், உழவும் செஞ்சாச்சு, விதை நேர்த்தியும் செஞ்சாச்சு, அதிக விளைச்சலுக்கு தேவையான உரங்கள் என்னென்ன மாதிரியான உரம் கொடுக்கணும்? ஏன்னா மழை பெய்யும் போது மட்டும்தான் நம்ம உரம் கொடுக்க முடியும்.
8: கண்டிப்பாக

0: அது பார்த்தீங்கன்னா மானாவாரி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிக நல்லது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க, ரசாயன உரங்களை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நீர் தேவை ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். அதனால வந்து மானாவாரி சாகுபடியில் ரசாயன உரங்களை தவிர்ப்பது சிறந்தது. தேவையின் அடிப்படையில் மண் மற்றும் பயிரின் தேவைக்கு அடிப்படையில் நம்ம அந்த உரத்தனை கொடுக்க முடியும். அதுக்கு பதிலாக இயற்கையாகவே அந்த மண்ணுக்கு தேவையான பயிருக்கு தேவையான உரங்களை கொடுக்க வேண்டும்னாக்க, சாகுபடிக்கு முன்பு கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்தோ இல்ல வந்து பருவத்துல கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்தோ வந்து நிலத்துல நம்ம ஏதோ ஒரு விதமான பசுந்தாள் பயிர்கள், உதாரணத்துக்கு தக்கைப்பூண்டு, தனப்பை, அவுரி, கொள்ளு, குளிஞ்சி, இந்த மாதிரியான இலக்கலைகள் அதிகமா வளரக்கூடிய பயிர்களை வந்து ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ அளவுல விதைப்பு செஞ்சு ஒரு 20 நாள் அதிகபட்சம் 30 நாள்ல வந்து நம்ம மடக்கி உழவு பண்ணும் பொழுது அந்த இலைத்தலைகள் எல்லாம் மக்கி மீண்டும் பயிருக்கு உரமா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாகும். இரண்டாவது, அந்த இலைத்தலைகள் எல்லாம் நிலப்பரப்பில் இருக்கும் பொழுது களைகள் விதைகள் முளைக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுக்கு வந்து நீர் சேமிப்பு திறனை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். ஸோ அது மட்டும் அல்லாம கடைசி உழவின் போது விதைப்பிற்கு முன்பு ஒரு ஏக்கருக்கு 5 டன் அளவுல மக்கிய தொழு உரம் இல்லைன்னா நம்மளுடைய தென்னைநார் கழிவு, மற்ற இயற்கை கோழி எரு, ஆட்டு எரு, இந்த மாதிரியான உரங்களை வந்து ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவுல நம்ம கடைசி உழவை இட்டு நம்ம விதைப்பு பண்ணும் பொழுது உரங்கள் போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. மேற்பரப்பில் உதாரணத்திற்கு வந்து இப்போ கடலை விதைப்பு செஞ்சிட்டோம், அது வந்து ஒரு பூக்கும் தருணத்துல இருக்கு, நீர் பற்றாக்குறை இருக்கு, சத்து பற்றாக்குறை இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம மேல வந்து இலை வழியா நம்ம தெளித்து அந்த பயிருக்கு வந்து உயிர்ப்பித்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம வந்து விளைச்சலை கொண்டு வர முடியும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, இப்போ நிலக்கடலை ஐயா முன்னாடி ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, சத்து பற்றாக்குறைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிலக்கடலை பிரிச்சு நம்ம தெளிப்பு கொடுத்து வந்தோம். ஒருவேளை வறட்சி ஏற்பட்டுருச்சு, பயிர் சாகுபடி செஞ்சிட்டோம், பயிருக்கு மழை போதிய அளவில் கிடைக்க பெறல, ஆனாலும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல் இருக்கும் பொழுது நம்ம வந்து பொட்டாசியம் குளோரைடு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் இருக்கு, அது 1%, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் 10 மில்லி என்ற அளவுல நம்ம இலை வழியாக தெளிக்கலாம். இல்லை அப்படின்னாக்க 2% வந்து டிஏபி கரைசல் அல்லது 1% பொட்டாசியம் நைட்ரேட் சொல்லக்கூடிய ஒரு கரைசலை வந்து நம்ம இலை வழியாக தெளிக்கும் பொழுது நீர் ஆவியாதலை தடுத்து பயிருக்கு தேவையான நீரும் கொடுத்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கொடுத்து அதை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரசாயனம் சார்ந்த முறையில் இயற்கை முறை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாங்கன்னாக்க அவங்க வந்து 3% பஞ்சக்காவிய கரைசல், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி என்ற அளவுல ரொம்ப ஒரு வறட்சி ஏற்படக்கூடிய சூழல், பயிர் சுணங்கி இருக்கக்கூடிய சூழல், சத்து பற்றாக்கூடிய சூழல்ல வந்து நம்ம 3% வந்து பஞ்சக்காவிய கரைசல் நம்ம இளவழியா தெளிக்கலாம். அதனுடன் ஒரு 2-3% மீன் அமினோ அமிலம் சொல்லக்கூடிய அந்த இயற்கை இடுபொருளும் கலந்து தெளிக்கும் பொழுது பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கொடுக்க முடியும், நீரும் கொடுக்க முடியும், பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான அந்த பூக்கள் உற்பத்திக்கும் காய்கறி உற்பத்திக்கும் தேவையான சத்துக்களும் அதன் வழி நம்ம கொடுக்க முடியும்.
1: நல்லதுங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: ஐயா, நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியிலிருந்து வேலுசாமி பேசுறேன் ஐயா. சிறப்பு விருந்தர் ஐயாவுக்கு வணக்கம். ஐயா, நம்ம மானம்பாடியில துவரை போடுறது எந்த ரகம் நல்லா இருக்கும், அது மாட்டுல ஏர் ஓட்டி போடுறது நல்லதா, நடவு நல்லதா அப்படின்னு கேட்கலாம்.
0: கண்டிப்பாங்க, துவரை வந்து துவரை என்றாலே மானாவாரி தாங்க ஐயா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 நாள் 6 மாதத்துக்கு அளவுல இருக்கக்கூடிய துவரை தான் வந்து நல்ல சாப்பாட்டுக்கும் சரி மற்ற எல்லா இதுக்கும் நல்லதா இருக்குன்றத கருதப்படுறாங்க. ஆனா தற்போது சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு அவ்வளவு நாட்கள் மழை கிடைக்கப்படாத சூழல்ல வந்து குறுகிய கால ரகங்கள் அப்படின்றத நம்மளோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி குறுகிய கால ரகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கோ 7 சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் 7 சொல்லக்கூடிய ரகத்தை நீங்க தேர்வு செய்யலாம். நீண்ட காலத்துக்கு வேணும் அப்படின்னாக்க கோ 8 சொல்லக்கூடிய ரகத்தை வந்து நீங்க தேர்வு பண்ணலாம். இந்த 2 ரகத்தையும் நீங்க தேர்வு பண்ணி நீங்க விதைப்பு பண்ணலாம். ஐயா சொன்ன மாதிரி எப்படி விதைப்பு பண்ணலாம் மாணவர்கள் கேட்கும் பொழுது, நேரடியே விதைப்பு செய்யறதை காட்டிலும் நம்ம வந்து ஒரு பாக்கெட்லயோ இல்லைன்னா குளித்தட்டுகள்ல வந்து நாற்று முறை செஞ்சு, அதாவது துவரையே நாற்று போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாற்று நாடு போடும்போது நம்ம 15-20 நாட்கள் நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது விளைநிலங்களில் அந்த ஈரப்பதத்தை வந்து காத்து தவிர்த்து இந்த நாற்றாங்கல்ல நம்ம கொடுக்க முடியும்.
1: சரிங்க, நாற்றாங்கல் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா நடவு செய்யறதுனால பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: நல்லா இருக்கும், பயிருக்கு தேவையான

0: தன்னுடனே கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்முடைய நாற்றாங்கலே கொடுக்கும் பொழுது ஈரப்பதம் தண்ணீரை கொடுக்க முடியும், ஊட்டச்சத்தம் கொடுக்க முடியும் நமக்கு வந்து. அப்போ வயல்கள் வந்து நம்ம அதோடைய மேலாண்மை எளிதாக கையாள முடியும்.
1: சிறப்புங்கய்யா, நல்லா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
7: ஹமாரி மாம் பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
9: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
11: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
12: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
13: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
14: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
15: 1 2 3 4. எல்லாருக்கும் வணக்கம்பா. மிஸ்ஸி சாட்டானதா,
16: ஹேப்பி பர்த்டே.
17: கோடை பண்பலை 100.5-இன் 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
18: கோடை பண்பலை 100.5-க்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
19: கோடை பண்பலை வானொலி.
18: அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 42.
17: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
18: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5-இல் இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: எத்திக்கும் தித்திக்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சியில். இன்று மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் எம் திருமுருகன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கு ஐயா விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். நிகழ்ச்சிக்கு பிறகு, நிகழ்ச்சியில் இணைப்பு கிடைக்காத நேயர்கள், நிகழ்ச்சிக்கு பிறகு மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா உங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்கணும்னா உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாங்களா?
2: கண்டிப்பாங்க.
1: சொல்லுங்க.
2: என்னுடைய அலைபேசி எண் வந்து
1: 96 96 59 09 80 9 83 85 85. இந்த எண்களில் 10 மணிக்கு பிறகாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த மானாவாரி அப்படின்னாவே குறிப்பாக மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இது மாதிரியான தானிய பயிர்

0: பூஜ்ஜியம் ஒன்பது
1: எண்பத்தி மூன்று
0: எண்பத்தி மூன்று
1: எண்பத்தி ஐந்து
0: எண்பத்தி ஐந்து. இந்த எண்களில் பத்து மணிக்கு பிறகாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த மானாவாரி அப்படின்னாவே குறிப்பாக மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இது மாதிரியான தானிய பயிர்கள் அல்லது நிலக்கடலை இந்த மாதிரியான அளவுகளோடு நின்றுறோம். இதை தாண்டி வேறு என்னென்ன பயிர்கள்லாம் செய்ய முடியுங்க?
1: கண்டிப்பாக இந்த மானாவாரியில் வந்து நம்ம வந்து விவசாய பயிர்களில் இந்த மாதிரி தானிய பயிர்களில் மட்டும்தான் நம்ம வந்து முக்கியமாக நம்மளுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த திரும்பிப்படுத்தப்பட்ட பழங்கள் சொல்லக்கூடிய இந்த இலந்தை பழம், நாவல், விளாம்பழம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடுக்காப்புளி, புளி, இந்த மாதிரியான பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தேர்வு செஞ்சு நம்ம நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க ஒரு முறை நம்ம நடவு செய்துட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு நம்ம பலன் தரக்கூடிய ஒரு சாகுபடி பயிர்களாக இருக்கும். இரண்டாவது, அதிகமான அளவில் அதுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. மூன்றாவது, கிடைக்கக்கூடிய மழை நீரை அதனுடைய வேர்பகுதியில மண்பரப்புல வந்து சேமித்து வைக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. நான்காவது, அது இயற்கையாகவே நம்முடைய காடுகள்ல வளர்ந்ததுனால வறட்சி மற்றும் அதிகமான மழைகளோ வெப்பத்தையோ தாங்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை கொண்டது. வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று, அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்ட பயிர்களாக அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து இது மட்டுமல்லாம நம்ம அனைத்து பயிர்களையுமே நம்ம மானாவாரிக்கு உட்புகுத்த முடியும். அதுக்கு தேவையான பருவத்துல தேவையான தருணத்துல மட்டும் நமக்கு தேவையான ஈரப்பாச நீர்களை கொடுத்தோம் அப்படின்னாக்க அனைத்து சாகுபடியும் நம்ம அதை கொண்டு வரணும்.
0: ஐயா, நிறைய இந்த மர பயிர்களை சொன்னீங்க, அதனுடைய நடவு முறைகள் என்னங்க? நம்மளுடைய நாட்டு ரகங்கள் இருக்கு இல்லைங்களா, புளி, குடுக்கா, புளி, இழந்த எல்லாமே நாட்டு ரகம் இருக்குது. அதில் மானாவாரி நிலங்களில் மழை குறைவான இடங்கள்லையும் நல்லா வளரக்கூடிய ஒட்டு ரகங்கள் எதுவும் இருக்குங்களா?
1: நிறைய இருக்குங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து அவங்களோட ஆராய்ச்சியில் வந்து அனைத்து பயிர்களிலுமே வந்து அதுவும் குறிப்பாக இந்த மணியர் போட்டு சொல்லக்கூடிய இந்த பயிர்களில் அனைத்து பயிர்கள்லுமே ரகங்களை வந்து கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க குடுக்காப்புளியில வந்து அருப்புக்கோட்டை, புளியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிகேஎம் ஒன்று, எலுமிச்சையில வந்து இப்போ நீல நம்மளுடைய ஒரு சங்கரன் கோயில், அந்த மாதிரி வந்து நிறைய விதமான ரகங்களை வந்து நம்ம வெளியிட்டு இருக்காங்க. வந்து அதாவது மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் வரிசைக்கு வரிசை குறைஞ்சபட்சம் 20-25 அடி இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யும் பொழுது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு 20-30 வருடங்களுக்கு அது நமக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு வல்லமையா இருக்கும். நம்ம அதை மட்டும் தனிப்பயிராக பண்ணாங்க, அதனோட ஊடு பயிராக மரங்களை சாகுபடி செஞ்சுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம மற்ற தானிய பயிர்கள், விவசாய பயிர்கள், நம்ம மக்காச்சோளம், பருத்தி, கம்பு, சோளம், கேழ்வரகு நம்ம விவசாயம் பண்ணலாம். இது நம்மளுடைய தானிய பயிர்களே நம்ம விவசாயம் பண்ணும் பொழுதும் தனிப்பயிராக மானாவாரி சாகுபடியில் தனிப்பயிராக விவசாயம் செய்யாம அதனுடைய ஊடு பயிர்கள் நம்ம சேர்த்து விவசாயம் பண்ணும் பொழுது ஒன்றுக்கொன்று உதவிகரமா இருக்கும். நீர்களை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளவங்களுக்கு வந்து பூச்சிகளை வந்து இடைப்பட்ட இடங்கள்ல அதோடைய ஒரு குறிப்பயிராக இருந்து காத்து தன்னை காத்து முக்கியமான பயிர்களை வந்து பாதுகாப்பு கொண்டு வருவதுக்கு வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் நம்ம நம்மளுமே உருவாக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து துவரை சாகுபடி செய்யறோம் அப்படின்னாக்க ஒரு வரிசை துவரை, 4 வரிசை உளுந்து, நிலக்கடலை சாகுபடி செய்யறோம்னாக்க 7 வரிசை நிலக்கடலை, 1 வரிசை துவரை, பருத்தி கூட உளுந்து, சோளம், தட்டப்பயிர், இந்த மாதிரியான கலப்பயிர்கள் ஊடு பயிர்களை உடன் நம்ம மணவரி சாகுபடி செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு சிறந்த லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
0: நிச்சயமாங்க. இந்த பருத்தியில மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற ரகம் என்னங்க இருக்கு?
1: பருத்தியில பருத்தி வந்து மணவாரி ரகங்களுக்கு வந்து எம்சியுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்காங்க, அதே மாதிரி எம்டியுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்கு. இந்த 2 ரகங்களையும் நம்ம அதை பயன்படுத்திருக்கோம்.
0: சரிங்க. அந்த வெண்பருத்தி நம்ம பொதுவாக பார்த்துருக்குறோம், வண்ணப்பருத்தி இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுவும் மானாவாரி பயிர்களுக்கு ஏற்றதுங்களா இல்லை?
1: மானாவாரி பயன்படுத்தலாம். நம்மளோட வேப்பந்தட்டை UPT1 சொல்லக்கூடிய வந்து வேப்பந்தட்டை நம்ம பருத்தி ஆராய்ச்சி மையம் நம்ம பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் இருக்கு. ஸோ அவங்க வெளியிட்ட ரகங்கள்ல இருந்து அந்த வேப்பந்தட்டை கொடுத்து சொல்லக்கூடிய அந்த ரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகத்தை வெண்பருத்தி வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து மோனோஸ்டேம் சொல்லக்கூடிய, அதாவது ஒற்றை குச்சி உடையது. சில நேரங்கள்ல வந்து பரப்பளவு அதிகமா இருக்கும் பொழுது நம்ம நெல் அறுவடை பண்றது போல மிஷின் வச்சு நம்ம அறுவடை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அது அந்த ரகம்.
0: அது எப்படிங்க, அடர் நடவு முறையில பண்ணலாங்களா?
1: அடர் நடவு முறையில.
0: சரிங்க. அதுல வந்து மகசூல் கூட கிடைக்கும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: நிச்சயமாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் கொடைக்கானல் பண்பலை 100.5 தலை தலையங்க நிகழ்ச்சியான

0: வானவில்லோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
0: இணைந்திருக்கிறோம் கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில். இன்று மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்போ எல்லா பயிர்கள்லையுமே இந்த பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. இந்த மானாவாரி பயிர்களில் என்ன மாதிரியான பூச்சிகள் தாக்கம் இருக்கும், அதை வந்து இயற்கையான முறைகளில் எப்படி கட்டுப்படுத்தலாங்க?
8: கண்டிப்பீங்க. அதாவது நம்மளுடைய இயற்கையான நம்ம நீர்பரப்பில் செய்யக்கூடிய இதுவும் பாசனத்துலையும் மானாவாரி சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் வரக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பொதுவாக காமனாக தான் இருக்குது. அதில் வரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னாக்க இயற்கையாக நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிகளை ரெண்டு விதம் சொல்லலாம். ஒன்று வந்து சாறு உறிஞ்சிற பூச்சி, இரண்டாவது புழுக்களாக இருந்து இலைகளை தின்று சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகள் சொல்லலாம். இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளை நம்ம இயற்கையாக கட்டுப்படுத்துறதுக்கு முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய முதன்மை ஒரு விஷயம் வந்து வேப்பங்கொட்டை சாறு அல்லது வேப்ப எண்ணெய் செய்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலைத்தலைகளை கொண்டு மூலிகை பூச்சி விரட்டி நம்ம தயாரித்து, உதாரணத்துக்கு வந்து சூற்றுக்கற்றாழை, எருக்கு, நொச்சி, பிரண்டை, வேம்பு, புங்கன் இந்த மாதிரியான இலைகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து அதை கோமியத்தோட ஊற வச்சு அதற்கு சாறு எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 30-50 மில்லி அளவில் நம்ம கலந்து நம்ம தெளிக்கும் பொழுது அந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். புழுக்கள் இருக்கு, புழுக்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னாக்க இயற்கை முறையில் வந்து இந்த 3G கரைசல்னு சொல்லுவாங்க. அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் ஒவ்வொன்றிலும் சம அளவு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். அதை அதனுடன் 2 மடங்கு கோமியம் விழுதாக அரைத்து அது 7 நாள் நம்ம ஊரல் போட்டு அதை வடிகட்டி 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி அளவில் கலந்து நம்ம தெளிக்கும் பொழுது புழுக்கள் மற்றும் அதனை சார்ந்த பூச்சிகளை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இதனை மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது கிட்டத்தட்ட 60-70% பூச்சிகளை கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும், மேலாண்மை பண்ண முடியும். இதனுடன் சேர்ந்து நம்மளுடைய சில விதமான பொறிகள், இப்ப சாறு உறிஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கான மஞ்சள் வண்ண அட்டை பொறி, அட்டை பொறி, விளக்கு பொறி, இதெல்லாம் நம்ம கூடுதலா நம்ம செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 90-95% வந்து பயிரில தாக்கக்கூடிய பூச்சிகளை நம்ம வந்து மேலாண்மை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
0: இந்த மாவு பூச்சி மாதிரியான இலைகளுக்கு அடியில் வந்து முட்டையிட்டு பிறகக்கூடிய அந்த மாதிரியான நோய் தாக்கத்துக்கும் இது சரியான மருந்து?
8: கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு பூச்சியானது வந்து நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு மற்ற அனைத்து பயிர்களையும், கத்திரி, கொய்யா, அனைத்து பயிர்களையுமே இந்த மாவு பூச்சியோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த மீன் எண்ணெய் சோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கரைசல் இருக்கு. சாதாரணமா மீன் அமிலத்தை தாண்டி மீன் எண்ணெய் சோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கரைசல் இருக்கு. 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி என்ற அளவுல காதி சோப்போடு கலந்து நம்ம தெளிப்பு பண்ணும் பொழுது அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை அதை கொடுத்த தெளிப்பதன் மூலயமா கட்டுப்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. குறைந்தபட்சம் 15 நாளுக்கு இடைவெளியில 3 முறையாக நம்ம கொடுக்கும் பொழுது முழுமையான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியும்.
0: சரிங்க. இப்போ மீன் அமிலம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தெரியும் எப்படி மீன் கழிவுகள்ல இருந்து மீன் அமிலம் தயாரிக்கிறது அப்படின்னு. மீன் எண்ணெய் சோப்பு அப்படின்னா எப்படிங்க, அதை வெளியில வாங்கிக்கிறதுனால நம்மளே தயார் செஞ்சு?
8: இது மீன் எண்ணெய் சோப்பு அப்படின்றது வந்து அது நம்ம மீன் கழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்புகளை எடுத்து அதனுடன் சில விதமான வேதிக்கெமிக்கல் சோப்பு டிடர்ஜென்ட் எல்லாம் கலந்து கொடுக்கூடிய ஒரு கலவைதாங்க. அது இது ரெடிமேடாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்குது. வந்து இயற்கையாகவே பயோபிஷ் அப்படின்ற ஒரு சில ட்ரேட் நேம்ல கிடைக்கிது, நம்ம சொல்லக்கூடாது. மீன் எண்ணெய் சோப்பு அப்படின்றது நீங்க கேட்டாலே நிறைய விவசாயிகள், நிறைய மருந்து கடைகள்லாம் நம்ம கொடுக்குறாங்க.
0: சரிங்க. பொதுவாக இயற்கை விவசாயத்தில் இந்த மானாவாரி பயிர்களுக்கு

0: பெரிய அளவில் கை கொடுக்கும். என்ன மாதிரியான பூச்சி விரட்டிகள்லாம் எளிமையாக தயார் செஞ்சுக்கலாங்க?
1: பூச்சி விரட்டிகள் அப்படின்றது முதல் முக்கியமான விஷயம், இந்த மூலிகை பூச்சி விரட்டி. இலைத்தலைகளை கொண்டு வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு மூலிகை பூச்சி விரட்டி. இரண்டாவது தசக்காவியம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பொருள் இருக்கு. அந்த தசக்காவிய அப்படின்றது நம்ம மூலிகை பூச்சி விரட்டி அதனுடன் பஞ்சகாவியம் கலந்து பயன்படுத்தக்கூடிய தசக்காவியம் நம்ம சொல்லுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த தேமூர் கரைசல் மோர் அதனுடன் வந்து தேங்காய் துருவல் எலுமிச்சை இதை கலந்து ஒரு கரைசல் தயாரிக்கும் பொழுது அதுவும் நம்மளுடைய பயில வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களுக்கு வந்து எதிர்த்திறனா இருக்கவங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு கரைசல் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாமே பயன்படுத்தினாலே நமக்கு போதுமானது. அக்னியஸ்திரம், நீமஸ்திரம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இது பொருட்கள் நிறைய புகையிலை கரைசல் இதெல்லாம் நம்ம விவசாயிகளை தயாரித்து சொந்த பயன்பாட்டில் தோட்டத்தில் வைக்கும் பொழுது எந்த விதமான ரசாயன மருந்துகளும் வெளியில கடையில வாங்கிட்டு வராம தேவையின் அடிப்படையில் நம்ம பயன்படுத்தும் போது பூச்சிகளை நம்ம மேனேஜ் செய்து கொள்ளலாம்.
0: சரிங்க. மானாவாரி நிலங்களில் நீரை தேக்கி வச்சு பயன்படுத்தணும்னா அந்த ஈரத்த பதத்தை வந்து அப்படியே வெளியேறாமல் பாதுகாத்தோம்னா நல்ல மகசூல் எடுக்க முடியும்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தலாங்க?
1: கண்டிப்பாக, அதாவது முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி மானாவாரி சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு தான் நான் சொன்னேன், உழவு கருவிகளை மேற்கொள்ள போகிறோம், உயரமான வரப்புகள் அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சரிவான நிலமாக இருந்துச்சுனாக்க அது சரிவுக்கு குறுக்க நம்ம வந்து உழவு ஓட்டணும், சரிவுக்கு குறுக்க நம்ம உழவு ஓட்டணும். அதே இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க பரப்பளவுல அதிகமான அளவுல இருந்துச்சு நிலம் இருந்துச்சுனாக்க அது குறைந்தது ஒரு 10 சென்ட் அளவுக்கு ஒரு வயலாக தடுத்து நம்ம கம்பார்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக தடுத்து நம்ம பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய மழை நீரை வந்து அந்த நிலத்திலிருந்து வெளியில போகாம அந்த நில அந்த மண்ணுக்கே கிடைக்கிற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க முந்தைய பயிர்கள், உதாரணத்துக்கு வந்து எள் சாகுபடி செஞ்சிருக்கலாம், ஒரு பருத்தி, சூரியகாந்தி, இந்த மாதிரி சாகுபடி செய்த பயிர்களுடைய அந்த சங்காயங்கள் அதனுடைய கழிவுகளை பயிர் கழிவுகளை வெளியில கொண்டு போட்டு எரிக்காம தயவு செய்து விவசாயிகள் அனைவரும் அதனே அதே வயலில் போட்டு மக்க வைக்கும் பொழுது மக்கி மண்ணுக்கு உரமாகும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த பயிர் கழிவுகள் மண்ணோட மேற்பரப்பு இருக்கும் பொழுது நீர் பிடிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தும், நீர் ஆவியாதலை தடுக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பண்ணி கொடுக்கும். மேலும் சாகுபடி செய்யாத நேரங்களில் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பசுந்தால் பயிர்களை விதைப்பு பண்ணி அதனை மடக்கி உழவு பண்ணும் பொழுது நிலத்துல வந்து நீர் பிடிப்பு திறனை நம்ம வந்து அதிகப்படுத்தக்கூடிய வந்து பரப்பளவு அதிகமா இருக்கிற சூழல்ல ஒரு தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து அதன் வழியாக நிலத்தினுடைய நீர் ஊடுருவுதலை வந்து நம்ம அதிகப்படுத்தக்கான ஒரு வாய்ப்புகளை அதை உருவாக்க முடியும்.
0: சிறப்புங்கய்யா. அதிகமான உழவு அதோடு பெய்யக்கூடிய மழை நீரை வேற வயல்களுக்கு போகாமல் அல்லது ஆற்றிலேயோ ஓடைகளிலேயோ போய் கலக்காத அளவிற்கு உயரமான வரப்புகள் அமைச்சு முழுமையான நீர் தேக்கம் செய்கிறது. அதிக நிலப்பரப்பு உள்ள விவசாயிகள் குறைஞ்சபட்சம் ஒரு பண்ணைக்குட்டையை அமைச்சு அந்த நீரை வந்து தேக்கி கிணற்றுகளில் சேமித்து பயன்படுத்துறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை செய்கிறதன் மூலமாக மானாவாரியை வெற்றிகரமாக அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக மாற்ற முடியும்னு இந்த ஒரு மணி நேரமும் நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமாக விரிவாக பதில் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.
0: மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: வழங்கிய வானவில்.
4: இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடி, அதன் விதை தேர்வு முறைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய வளமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் திருமுருகன் அவர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் நெறியாளர் செல்வபாலா அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் ராஜேஷ், கணினியாக்கம் பூஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.
1: கலை பயணம், கலை பயணம்,
0: கலை. இந்த உலகத்துல நம்ம மகிழ்விக்கக்கூடிய ஒண்ணு. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு மகிழ்ச்சி வந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு கலை நம்ம கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த சந்தோஷத்தை ரெட்டி பாக்குறதும் அந்த துன்பத்தை பாதியா குறைக்கிறதுக்கும் உதவுது. சரி, வாழ்க்கையில எவ்வளவோ கலைகள் இருந்தாலும் ஒரு சில கலைகள் இங்க உள்ளத்துல வேரூன்றி இருக்கின்றது. அப்படி ஒரு கலைதான் திரைப்பட கலை. அந்த திரைப்பட கலையை பற்றி தன்னுடைய வாழ்க்கையினுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது யாரை சந்திக்கவிருக்கிறது? ஒரு மிக முக்கியமான நபராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். திரைப்பட துறையில எவ்வளவோ கலைகள் இருந்தாலும் சில கலைகள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவையாக, நேரடி தொடர்பு உள்ளதாக இருக்கு. அப்படி அந்த கலையின் வாயிலாக முகம் தெரிந்தோ தெரியாமலும் நம்மோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர்

0: இதுதான் இன்றைய தினம் நாம சந்திக்கவிருக்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான வேதா செல்வம் அவர்கள். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு வேதா செல்வம் அவர்கள்.
1: வணக்கம். வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கிறோம் உங்களுடைய அன்பின் காரணமாக.
1: எல்லாருக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.
0: வேதா செல்வம், திரைப்பட நடிகர் மற்றும் ஒளிப்பதிவாளர். நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதற்கு முன்னதாக, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம் சார், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சொந்த ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம், கொந்தகை அப்படின்னு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா நடராஜன், அம்மா வந்து வேதவள்ளி. அப்பா வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டில் இருக்காங்க. அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே வில்லேஜில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும். அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் +1 +2 கல்லூரி, கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன். இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய சின்ன வயசுங்க, ஒரு 8 வயசில் நான் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு முத முத பேச்சு போட்டியில் பேச ஆரம்பித்தேன். சுதந்திர தினத்தை பற்றி எங்களுடைய சந்திரகாசன், எங்களுடைய ஸ்கூல் வாத்தியார், எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவர். அவர் ரொம்ப நல்ல ஆசிரியர். அவர் முத முத மைக்கை கொடுத்து பேச வச்சாரு. ஸோ அதுலேருந்து என்னுடைய இந்த கலை ஆர்வம், இந்த பயணம் தொடங்குனுச்சு. கல்லூரி படிக்கிற வரைக்கும் நான் நிறைய மாநில அளவில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இதில் எல்லாம் நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கேன். கல்லூரியில் முக்கியமாக படிக்கும்போது நான் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், இயற்பியல் துறையில் இருந்தாலும் நான் அதிகமாக தமிழ் துறையில் தான் இருப்பேன். தமிழ்நாடு முழுக்க போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதில் ரொம்ப பிஸியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிசிக்ஸ் முடிக்கும்போது இதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப, நம்ம இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு எம்சிஏ, எல்லாரும் அப்ப எம்சிஏ வந்த புதுசு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எம்சிஏ ஜாயின் பண்ணாங்க. ஆனா நான் ஜாயின் பண்ணாம சென்னையில திரைப்பட கல்லூரியில இதுக்கப்புறம் நம்ம திரைப்படத்துறையில போலாம், அதுதான் நமக்கு சரியா இருக்கும்னு முடிவு எடுத்து சென்னை திரைப்பட கல்லூரி, தரமணி அடையாறு திரைப்பட கல்லூரின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ஒளிப்பதிவாளர் பயிற்சிக்காக 3 ஆண்டுகள் படித்தேன். படிச்சு முடிச்சுட்டு கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையில நான் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நடிகராகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி திரு வேதா செல்வம் அவர்களே, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு குறும்படமாக எங்களுக்கு நீங்க ஓட்டி காட்டியிருக்கிறீங்க. மனக்கண் முன்னாடி அது அப்படியே பதிந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பதா, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है। तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
3: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம். இன்று தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான திரு வேதா செல்வம் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ரொம்ப அழகான வாழ்க்கை சார். நீங்க சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஆனா அம்மா அப்பா எல்லாம் விவசாயம் சார்ந்த குடும்பம் அப்படிங்கிறீங்க, அதுவும் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, பிள்ளை படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்ல நிலைமையில நம்மளே காப்பாத்தினாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமா, பெற்றோர்கள் அவர்களுடைய எண்ணம் இருந்த காலகட்டமாக இருக்கிறது. இப்ப வேணா கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயினுடைய மகன், நான் திரைப்படத்து கல்லூரிக்கு போறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அம்மாவை விட அப்பாவோட எதிர்ப்பு அப்படிங்கறத நிறைய இருந்திருக்கலாமோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா ஒரு தந்தை அதற்கு அனுமதிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. எப்படி, என்ன நடந்தது?
7: ஆமா, எனக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த கலை ஆர்வம், ஒவ்வொரு துறையிலையும் என்னுடைய திறமை, என்னுடைய நான் வாங்குற பரிசுகள் எல்லாத்தையுமே என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
6: சரி,
7: அது அவங்களுக்கு எல்லா உறவினர்கள் மத்தியில, எல்லாரும் மத்தியிலயும், பள்ளிக்கூடம், கல்லூரியில, எல்லாத்திலுமே எனக்கு ஒரு இடம் தனியாவே தெரியவேன். நானு 10 பேர்ல தனி ஆளா தெரியக்கூடிய ஆளா இருந்தேன். அதனால அவங்க எப்போதுமே எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விவசாய குடும்பத்துல சென்னையில, அதுவும் திரைப்பட கல்லூரியில படிக்கிற அளவுக்கு அன்னைக்கு சூழ்நிலை இல்ல, அத நம்ப முடியாது. இதுல நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பா இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையிலயும் எனக்காக என்னுடைய குடும்பத்தினர் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. அதே போல இன்னைய வரைக்கும் என்னை கை கொடுத்து, என்னை சப்போர்ட் பண்ணி, எல்லா விதத்திலும் என்னை தாங்கி பிடிக்கிறது என்னுடைய குடும்பத்தினர் தான். என்னுடைய உடன்பிறப்புகள், அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா. அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்ப. ஸோ இவங்க தான் என்னை தாங்கி பிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லோருமே என் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை சின்ன வயசுலேருந்தே வச்சிருக்காங்க. நான் பண்ணா அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக காரணம் இன்னைய வரைக்கும்.
6: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. எனக்கு இன்னொரு விஷயம், அம்மா பேர் வேதவள்ளின்னு சொன்னீங்க, உங்க பேர் வேதா செல்வம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். அம்மா பேர் தான் முன்னோட்டா வச்சு நீங்க செல்வம்ங்கிற பேர் கூட இணைச்சுக்கிட்டீங்களா, இல்ல என்ன அது ஒற்றுமை?
7: ஆமா, ஆமாங்க, ஆமா. எனக்கு வந்து அம்மா மேல அன்பு அதிகம். அம்மாவுக்கும் நாங்க வந்து 6 பசங்க, நான் 6வதா கடைக்குட்டியா பிறந்த பையன். சோ எனக்கு 3 அக்கா, 2 அண்ணன். அம்மா வந்து என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்க உறவு, நான் எங்க 6 பேர்ல நான் தான் அம்மா அப்பா கூட அதிக நாட்கள் அவங்க கூட இருந்தேன். மத்தவங்கலாம் வெளியில வளர்ந்தாங்க, படிச்சாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்மானா உயிருங்க. சோ அம்மாவை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறந்துடக்கூடாது. நம்ம மத்தவங்களுக்கும் அம்மாவை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மாவுடைய பேரையும் நான் இணைச்சுக்கிட்டேன் என்னுடைய
6: பேரு
7: கூட.
6: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்போ திரைப்பட கல்லூரியில சேர்ந்து படிச்சாச்சு, எல்லாம் சரி. அதற்கு பிறகு கல்லூரியை விட்டு வெளிவந்த பிறகுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய முகத்தையே நம்ம பார்க்க முடியும். அதுவும் நீங்க திரைப்பட கல்லூரியிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதுவும் நீங்க இருந்த காலகட்டம் எல்லாம் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் தான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கெல்லாம். இப்ப கூட பரவாயில்ல, ஏதோ டெக்னாலஜி வச்சு நிறைய பேர் வாய்ப்பு பெற்றுறாங்க. எப்படி இருந்தது அந்த திரைப்பட கல்லூரி விட்டு வெளியே வந்த பிறகு, என்ன செஞ்சீங்க, எப்படி முதல் வாய்ப்பு, எங்க போய் சேர்ந்தீங்க?
7: திரைப்பட கல்லூரி, அரசு திரைப்பட கல்லூரி தரமணி வந்து எங்களை, நான் என்ன ஃபீல் பண்ணுவோம்,

0: எங்களை இரண்டாவதாக சுமந்த ஒரு தாய், நம்ம பெற்ற தாய் வந்து 10 மாதம் சுமப்பாங்க, ஆனா அந்த தாய் வந்து எங்களை இரண்டாவதா 3 வருடம் சுமந்தா. அந்த 3 வருடம் சுமந்த தாய் எங்களுக்கு கொடுத்த அவ கொடுத்த அறிவு, அந்த திறமை, அந்த சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் எங்க வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு காப்பாத்தும், எங்களை காப்பாத்திட்டு இருக்கு, எங்களுக்கு மதிப்பு கொடுக்குது, ஒரு அட்ரஸ் ஒரு வரவேற்பை கொடுக்கறது அதுதான் காரணம். சோ அந்த தாய் மடியில நாங்க பிறந்து அதுக்கப்புறம் வெளில வரும்போது எங்களுக்கான ஒரு முக்கியமா நான் ஒளிப்பதிவாளரா பயிற்சி ஒரு கேமராமேனா வெளில வந்தப்ப டெக்னீஷியனா கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கு, வரவேற்பு இருந்தது. அந்த மாதிரி பண்ணும்போது நான் முதல் முதல்ல அருண் பாண்டியன்ட்டு நடிகர் இருக்காரு, அவரே டைரக்ட் பண்ண படம் விகடன் அப்படின்ட்டு, அதோடைய கேமராமேன் வந்து வேலு பிரபாகரன் எங்களுடைய குரு, அவரு அவரு வந்து வேலை செய்யறாரு, அவரும் திரைப்பட கல்லூரி முன்னாள் மாணவர் தான், அவரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அவரு அவருடைய படத்துல அவரு கீழே வந்து நான் வேலை செஞ்சேன். வேலை செய்யும் போதே நான் வந்து கேமரா கருவிகளை நானே கையாள ஆரம்பிச்சிட்டேன் முத படத்திலேயே. அதுக்கப்புறம் என்னுடைய படங்கள் முதல் வாய்ப்பு அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அவருடைய வேலு பிரபாகரனுடைய காதல் கதை அப்படின்னு ஒரு படம், அது தமிழ் தெலுங்கு எல்லா 2 லாங்குவேஜ்லயும் பெரிய அளவுல ஹிட் ஆனிச்சு, அதுக்கு நான் தான் கேமராமேனா ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இது இல்லாம விளம்பர படங்கள் இந்த மாதிரியும் டாக்குமெண்ட்ரி விவரண படங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நான் வந்து கேமராமேனா செயல்பட்டு இருக்கும் போது கேமரா மேலதான் எனக்கு அதிக ஆர்வம். அப்படி இருக்கும்போது என்னுடைய கல்லூரி நண்பர் அவர் வந்து மருது பாண்டியன் திண்டுக்கல்லை சேர்ந்தவர், அவர் வந்து முத முத ஒரு படம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை வந்து எங்களுடைய கதை, சென்னையில ரூம்மேட்டா இருக்கிறவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய அன்றாட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தான் கதை. அதுல என்னுடைய கேரக்டரும் அவரு எழுதிந்தாரு, செல்வம்ங்கிற கேரக்டரை எழுதிந்தாரு, என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர். அதுல அவரு எழுதிந்தப்ப நீ உன் கேரக்டர்ல நடிக்கிறியா, அந்த ஸ்கிரிப்ட்ல உன் கதை நீ இருக்க அப்படிங்கிறப்பதான் சரி நானும் நடிக்கிறேனே அப்படின்ட்டு நடிக்க வந்தேன். அப்படிதான் நான் நடிக்க வந்தேன். நானு ஆமா சார், நானு பாபி சிம்கானு இப்ப நடிகர் உங்களுக்கு தெரியும், பெரிய நடிகர் அவரு, லிங்கான்னு ஒருத்தவர், எல்லாம் 3-4 பேர் நாங்க ஃபர்ஸ்ட் படம் அதான் எங்களுக்கு.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்க்கையினுடைய பயணத்துல, கலை பயணத்துல உள்ள புகுந்து போகும்போது சென்னை வாழ்க்கை பயணம் உங்களை எப்படி உருமாற்றி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிறது. சரி, அந்த வாய்ப்புக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலர்கள் இது உங்களுக்கு பண்பலை 100.5 கலை பயணம்.

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
6: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
7: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க கோடி பண்பலை. இது கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் மற்றும் ஒளிப்பதிவாளர் வேதா செல்வம் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி முதல் பட வாய்ப்பு எல்லாம் அமைஞ்சது, ஒரு ஒளிப்பதிவாளர் நடிகராவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு நண்பர் மூலமாக. அதற்கு பிறகு நீங்க அங்கங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சுட்டு வந்தீங்க, நிறைய படங்கள் எல்லாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த படங்களினுடைய வாய்ப்பு, எந்தெந்த படங்கள்ல பணியாற்றுறீங்க, எந்தெந்த திரைப்படங்களை நடிச்சீங்க சார்?
1: இப்போ நான் வந்து ஒளிப்பதிவாளரா கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேல பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா நான் சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி வேலு பிரபாரன் காதல் கதை, அப்புறம் வந்து தோழர் வெங்கடேசன் அப்படின்னு படம், ஒரு படம் முக்கியமான படம், நல்ல படம். அதே போல வெங்காயம்னு ஒரு படம், ராஜ்குமார்னு டைரக்டர், அவருடைய அது தமிழ் சினிமாவில எல்லா இயக்குநர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான படம் அது. இந்த மாதிரி ஒரு 20 படங்களுக்கு மேல ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அவள் அப்படித்தான் 2 அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அது கூட இப்ப மாநில அரசு விருது இந்த வருஷம் வாங்கிச்சு. இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல நானே நடிச்சேன். நான் முத அந்த படத்துல போய் நடிக்கிறேன், முத ஷாட்டு என்னுடைய க்ளோஸ்ல நடிக்கிறேன். அப்ப டைலாக் வந்து, மச்சான் இன்னைக்கு ரூம் முத நாளுங்கிறதுனால தான் நான் கூட்டுறேன், டெய்லி நானே கூட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க, இன்னைக்கு நீ கூட்டணும், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டணும், அடுத்த நாள் நீ கூட்டணும், புரியுதா? என்னையே கூட்ட வச்சிங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு என்னுடைய கேரக்டர் நான் பேசுவேன். அது பேசினவுமே அதில் உள்ள நடிகர்கள், கேமராமேனு, டெக்னீஷியன் எல்லாருமே கைத்தட்டி வரவேற்றாங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு கைத்தட்டினாங்க. பாபி சிங்கா முத கொண்டு எல்லாருமே கைத்தட்டினாங்க. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் என்னுடைய முத ஷாட்டு. ஸோ அந்த வரவேற்பு, படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் நடிகர் விஜய் சேதுபதி சாரு, டைரக்டர் தியாகராஜன் குமார் ராஜா, இந்த மாதிரி நிறைய பேர் பாராட்டினாங்க அந்த படத்துல என்னுடைய நடிப்பை. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வரவேற்பை தொடர்ந்து நான் வந்து 96 விஜய் சேதுபதி சாருடைய படம், என்னுடைய நண்பர் பிரேம்குமார் தான் டைரக்டர், அதுல வந்து ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி சார் ஃப்ரெண்டா நடிச்சேன். அடுத்தடுத்து நிறைய படங்கள், காடுன்னு ஒரு படம் சம்தகணி சார் கூட நடித்தேன், அதில் வந்து ஒரு ஜெயில் வார்டனா அவர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். அடுத்தடுத்து நிறையா பண்ணேன். முக்கியமாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குற்றம் புரிந்தவன் அப்படின்னு வெப்சீரியஸ் சோனியில், அதில் வந்து பசுபதி சாரும் விதார்த்தும் தான் லீடு, நான் தான் மெயினாக அதில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். தமிழில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு வெப்சீரியஸ் அது. இப்போ கரண்டில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற ஹபீபின்னு ஒரு முக்கியமான படம், சிறந்த படம், ஒரு தமிழ் சினிமாவில் 100 சினிமாவில் ஒரு முக்கியமான படம், முதல் 10 படத்தில் வரக்கூடிய படம், அதுவும் ஒரு முக்கியமான கேரக்டர். நடிகர் தனுஷ் அப்பா கஸ்தூரி ராஜா கூட நான் ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன், ஒரு இஸ்லாமியராக நடிச்சிருக்கேன். பெரிய அளவில் ஹிட் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு, எனக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கேன் சார். ஹபீபி வந்து ஒளிப்பதிவாளர் வந்து மகேஷ் முத்துசாமின்னு அவர் ஒளிப்பதிவாளர் சார், அவர் ஒரு நல்ல சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா

0: டைரக்ஷனு, கேமரா, மியூசிக்கு, எடிட்டிங் எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு நடிகர்களுடைய நடிப்பு ஒவ்வொரு கேரக்டருமே. இதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் படங்கள்ல தான் ஒரு சீனுக்கு வரவங்க கூட சிறப்பா நடிப்பாங்க, அந்த கேரக்டர் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த படம் ஹபீபில எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல படங்க. மொத்தத்துல எல்லாமே சரியா 100% இருக்கக்கூடிய ஒரு படம், அதுல நடிச்சிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு.
1: சரிங்க சார், இப்போ உங்களுடைய கலை பயணத்தை நீங்களே ஒரு மீள்பார்வை செய்வதற்காக தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்படியே கடந்த காலத்திலிருந்து அப்படியே வந்து இந்த நிகழ்காலத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. என்னுடைய கலைப்பயணம் இப்படித்தானே. இன்னும் பல சுவை மிகுந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு அதற்கான பதிலை நாங்கள் பெறுவதற்கு காத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாம பேசலாம். இது கோடை பரம்பலை 100.5 கலைப்பயணம்.

கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருந்து வலமுறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறது கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான வேதா செல்வம் அவர்களோடு தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார், மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, சில கதாபாத்திரங்களை பார்க்கும்போது, சே எவ்வளவு அழகான முகம், எவ்வளவு பால் வடிகிற முகம், ரொம்ப அழகா இருக்கு, சாமியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முகம். அப்படியே குற்றம் புரிந்தவன் திரைப்பட அந்த வெப்சீரீஸ பார்க்கும்போது, நிஜமா நான் மனசுல நினைச்சது சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: தப்பா எடுத்துக்காதீங்க. யார் அந்த மனுஷன், இவ்வளவு கொடூரமா, இவ்வளவு குரூர எண்ணமாவும் ஒருத்தர் இருப்பா, இப்படி ரியாக்ட் பண்ற அப்படி அப்படின்னு உள்ளூர மனசுல தோணுச்சு. அதுவும் இந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல பார்க்கும் போதெல்லாம், அந்த நாய்க்குட்டிய பார்க்கும் போது, எல்லாம் ஒன்னாலதான நடந்தது அப்படின்னு நீங்க செய்யும் போது, அப்ப அந்த மனசுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கும், இந்த மனசுக்குள்ள அப்படி வன்மம் வர்ற அளவுக்கு இந்த ஆளுக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு ஆள் எப்படி இப்படி ரியாக்ட் பண்றாரு. இப்ப அந்த சொல்லுவாங்க அன்னியன் படத்துல,

0: அம்பி முகம் அண்ணியின் முகங்கிற மாதிரி இந்த முகத்துக்குள்ளயா இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு தோணுச்சு. எப்படி சார், எப்படி அந்த அந்த கேரக்டரை நீ உருவகிச்சு கொண்டு வந்து நடிச்சீங்க?
1: அது என்னுடைய லைஃப்ல முக்கியமான படங்கள் வந்து இன்னைக்கு வந்து சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது முதல் படம். அதுக்கப்புறம் 96. நான் எங்க போனாலும் தமிழ் சினிமாவில் யாரை பார்த்தாலும் 96 தான் என்ன பெரிய ஒரு எனக்கு ஒரு இடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, வரவேற்பை கொடுக்குது.
0: அந்த குருந்தாடி
1: மூன்றாவதா
0: கூட்டில உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக சொல்றேன், அந்த குருந்தாடி வச்ச நபர் நீங்க.
1: ஆமா ஆமாங்க, ஆமா ஆமா ஆமா. அந்த திரிசா விஜய் சேதுபதி கூட அந்த சாங்ல அந்த பாட்டில ஃபுல்லாவே இருப்பேன். ஆரம்பத்துல குரூப் ஃபார்ம் பண்ணும் போதும் இருப்பேன் 96ல. அதுல முக்கியமா ஒரு சீன் நடிச்சேன் சார், அது எல்லாமே டோட்டல் யூனிட்டே கைத்தட்டினாங்க, அது எடிட்டிங்ல போயிடுச்சு அந்த படத்துல. இருந்தாலும் எனக்கு 96 தான் எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து குற்றம் புரிந்தவன், நீங்க சொன்ன குற்றம் புரிந்தவன். இந்த நான் வந்து நிறைய காமெடி கேரக்டர் தான் நிறைய பண்ணிருக்கேன் சார். காமெடியில நல்லா இயல்பா பண்ணுவேன், நல்லா வரும் எனக்கு. ஆனா ஒரு ஆடிஷன்ல குற்றம் புரிந்தவன் ஆடிஷனுக்காக நான் போனேன். போறப்ப என்ன ஒரு 4-5 தடவை ஆடிஷன் திரும்ப திரும்ப பண்ணாங்க. பண்ணிட்டு சொன்னாங்க, இதுல வந்து ஒரு உதவி இயக்குனர் என்ன ஆடிஷன் பண்ண அவர் சொன்னாரு, அண்ணன் இதுல ஒரு கேரக்டர் இருக்கு நீங்க பண்ணலான்னு, இன்னொரு நாள் நாங்க கூப்பிடுறோம் வந்து பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் ரெண்டாவதா ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டாங்க, திரும்ப ஆடிஷன் பண்ணோம். இப்படி மாறி மாறி பண்ணும் போது சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு இதுல ஒரு கேரக்டர் நாங்க கொடுக்குறோம், கன்ஃபார்மா நடிக்கிறீங்கன்னு. ஆனா இது இன்னொரு படம் ஒண்ணு நாங்க பண்ண போறோம் அடுத்து, அதுல வந்து உங்க குழந்தைய நீங்களே அபியூஸ் பண்ற ஒரு கேரக்டர், ஒரு பெண் குழந்தைய உங்க குழந்தைய அபியூஸ் பண்ற கேரக்டர் நீங்க பண்ணுவீங்களா? நாங்க நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், அப்புறம் சொன்னேன் டக்குன்னு, இல்ல நான் நடிக்கதானே வந்திருக்கேன், நீங்க எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸ்பாட்ல போய் தான் சொன்னாங்க நான் தான் அந்த வில்லன் அப்படின்ட்டு. அதுவும் பசுபதி சார் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல முத முத ஷாட்ல நிக்கிறோம். பசுபதி சார் சொன்னாரு, டைரக்டர் பார்த்து கேட்டாரு, இவரு தான் அவரா அப்படின்னாரு. என்னடா இவரு தான் அவரான்னு சாரு கேக்குறாரு அப்படின்னு பார்த்தா, அப்பதான் நீங்க தான் வில்லன் அப்படின்றாங்க. ஸோ அந்த கேரக்டராகவே அவரு டைரக்டர் செல்வகுமாருங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவருக்கு, ரொம்ப இளம் வயது இயக்குனர், ரொம்ப அருமையான இயக்குனர் அவரு. ரொம்ப எளிமையா நடிகனை வேலை வாங்கினாரு, ரொம்ப எளிமையா, அலட்டிக்காம, கஷ்டப்படுத்தாம, சின்ன சின்னதா நீங்க அண்ணே இப்படி இருந்தா போதுண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவரு சொன்னதை செய்ய செய்ய செய்ய அது மிகப்பெரிய ஒரு கேரக்டரா மாறிடுச்சுங்க. நீங்க சொன்னது மாதிரி நான் இன்னும் ரெண்டு விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல மறக்க முடியாது. குற்றம் புரிந்தவன்ல விஜய் சேதுபதி சார் கூட சமீபத்துல அவரு படத்துல ஒரு படத்துல நடிக்கிறேன், அதுல ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, அவரு வந்து என் கூட செல்ஃபி எடுத்தாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவரு கூட செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவரு என் கூட செல்ஃபி எடுத்தாரு. என்ன சார்னா அருமையா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுத்த போட்டோவை கேரளாவில உள்ள அவர் மனைவிக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணாருங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, சைக்கோ அப்படின்றாங்க என்ன பார்த்து, என்ன பார்த்து சைக்கோ அப்படின்ட்டாங்க உடனே. ஸோ அதே போல இன்னொரு லேடி, இன்னொரு டைரக்டருடைய ஒய்ஃப், அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஆளை நேர்ல நான் பார்த்தனா அடிச்ச கொன்றுவங்க அப்படின்ட்டாங்க.
0: அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வாழ்ந்து நீங்க உணர்வு பூர்வமா நடிச்சது ஒரு நிஜ மனிதருடைய மனசுக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினா அது உணர்வு பூர்வமா நடிப்பு வெளிப்பட்டு இருக்கும்.
1: ஆமா சார், அந்த காலத்துல நம்பியார சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கூட சண்டை போட்டானா அவரை நம்பியார மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி.
0: ஆமா,
1: அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு சைக்கோ இவனை பார்த்தா நான் கொன்றுவேங்கிற அளவுக்கு இந்த ரசிகர்கள் என் மேல கோவப்படுற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு எனக்கு, சிறந்த ஒரு வெப்சீரிஸ் அது குற்றம் புரிந்தவன். அது முக்கியமா டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அதே போல பசுபதி சாரும் எனக்கு ஈக்குவலா, அவரு கூட ஃபைட் எல்லாம் பண்ணிருக்கேன் நானு, நீங்க பாத்திருப்பீங்க, ஃபைட் பண்ணிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கோம். கிளைமேக்ஸ்ல 15 நிமிஷம் என்னுடைய கதை தான் கிளைமேக்ஸா இருக்கும். சோ இது எல்லாமே பசுபதி சாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு, விதாரத்தை கொடுத்தாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு சார் எனக்கு. ஒரு இன்னைக்கு வந்து செல்வம்னா எல்லாருக்குமே தெரியும், வேதா செல்வம்னா, அது குற்றம் புரிந்தவன் தான் அதுக்கு காரணம். சோ டைரக்டருக்கும் இந்த டயத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறாங்க.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையாலுமே நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறது சில விஷயங்கள் செய்வதற்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும், ஏன்னா அதனுடைய தாக்கம் இம்பாக்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்க பண்ணன அந்த கேரக்டர் கதாபாத்திரம் அப்படிதான் இருந்தாலும் செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும், அந்த துணிச்சலிலும் மிக நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்திருக்க வேண்டும். அந்த நடிப்பை வெளிப்படுத்தினுடைய விளைவு நீங்க சொன்ன இந்த கருத்துருக்கள் அத்தனையும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டிருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான திரு வேதா செல்வம் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ எனக்கு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருது. என்னன்னா, ஒரு பேச்சாளனாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சு, அப்புறம் திரைப்பட கல்லூரியில சேர்ந்து, அப்புறம் நீங்க ஒரு ஒளிப்பதிவாளராகி, கடைசியில் எனக்கு என்னமோ நீங்க இப்ப முழுக்க முழுக்க ஒரு நடிகனாகவே மாறிட்டீங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதே.
4: ஆமாங்க சார், ஆமா. இன்னைக்கு வந்து நான் வந்து நடிக்கணும்னு வரல, ஆனா நடிப்புல என்ன, நான் சொன்னது மாதிரி முதல் ஷாட் நான் நடிக்கிறேன், அப்பவே என்ன எல்லாரும் கை தட்டி என்ன ஆதரவு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, இவ்வளவு பேரு ரசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தியாகராஜன் குமாரராஜா சார், மிகப்பெரிய டைரக்டர், அவர்ல இருந்து விஜய் சேதுபதி சார்ல இருந்து எல்லாருமே அந்த இடத்துல ஸ்பாட்ல நான் இல்லைனாலும் என்ன குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்கு சார். அந்த கேரக்டரே ரொம்ப அருமையா இருக்கும். அதுல டைரக்டர் மருது பாண்டியன் தான் என் லைஃப இந்த நடிப்பு துறைக்கு கொண்டு வந்தவர். அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால இன்னைக்கு தீவிரமா நடிப்புல நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல இன்னைக்கு ஹபிபி படமும் முதல் ஷாட் சார். எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எந்த ஷூட்டிங்ல எங்க நான் நடிச்சாலும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல உள்ள சினிமாக்காரங்க இல்லாத பப்ளிக்கும் என்ன கைத்தட்டி ரசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே போல ஹபிபி படத்துல அந்த முத காட்சி, எனக்கு கொடுக்கப்பட்ட முத காட்சி முத ஷாட்ல நான் உண்மையிலே கண் கலங்கி, என்னுடைய கண்ணு எப்போதும் பெருசுங்க, என்னுடைய கண்ணு வந்து எங்க அப்பா கொடுத்தது, எங்க அம்மா கொடுத்தது, அது மிகப்பெரிய அவங்க கொடுத்த எனக்கு பொக்கிஷம் அது. அந்த கண்ணுனால்தான் நீங்க திரைப்பட துறையில நான் இந்த அளவுக்கு ஒரு நடிகனா வளர்ந்து வந்திருக்கேன். சோ அந்த கண்ணை கூட குறிப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அந்த நீங்க கலங்குறது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு படம் பார்த்தவங்களும் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எந்த இடத்துலயும் படப்பிடிப்பு நடக்கிறப்ப முத காட்சியிலேயே நான் கைத்தட்டல் வாங்கிடுவேன். சோ அந்த நம்பிக்கை தான் எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்து இன்னைக்கு இந்த நடிப்பு துறையில, அதாவது கேமராமேன் அப்படின்றது ஒளிப்பதிவாளர்ன்றது சினிமா ஷூட்டிங்ல அவரு தாங்க ஹீரோ. அவரு தான் எல்லாமே, அவரு பண்றதுதான் அவருக்கு தான் தெரியும், எல்லாருமே அவர் சொல்றதான் இது பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்குறேன், தேடி தேடி போய் நடிக்கிறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய மீது உள்ள ரசனை, என்னை ரசிக்கிற ரசிகர்களுடைய சப்போர்ட் தான், அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கேன். நடிகனா மாறி
3: நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அழகா சொன்னீங்க.

ஒரு பாடலை பாடுவாங்கல்லவா, அந்த பாடலை பாடும்போது ஒவ்வொருத்துக்கா க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டே வருவாங்க, எல்லாரும் எப்படி எல்லாம் முக ரியாக்ஷன் இருக்குன்னு. அப்போ வெகு சிலருடைய கண்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணீர் ததும்பி நிற்கும். உங்களுடைய கண்ணுக்கு வரும்போது நானும் கவனிச்சு பார்த்தேன், அதுல கண்ணீர் அப்படியே ததும்பி நிற்கும், அப்படியே அந்த வழியாம அப்படியே அந்த விளிம்புல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலுமே ஆகச்சு, நான் வந்து பார்க்கும்போது நினைச்சேன் எப்படி அதை கரெக்டா நிறுத்துறாங்க இந்த நடிகர்கள் எல்லாம், நம்ம உனக்கு டொபக்குன்னு வந்துடும் இல்லைன்னா வரவே வராதே அப்படின்னு. சரி, நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை 100.5 கலைப்பயணம்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான வேதா செல்வம் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கோம். சார், இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய பயணத்துல நீங்க இன்னும் என்ன செய்யணும் ஆசைப்படுறீங்க? இனி அடுத்த கட்டதாக உங்களுடைய கலைப்பயணம் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க?
6: எனக்கு நான் கொடுக்கற எனக்கு காட்சிகளை சிறப்பா நடிக்கிறேன். அதுல நிறைய வரவேற்பு இருக்கு. ஒரு தனித்துவத்தோட என்னுடைய முகம், என்னுடைய விஜய் சேதுபதி சாரே ஒரு நாள் பட்டப்பிடிப்புல சொன்னாரு, உங்க முகம் நல்ல முகங்க, நீங்க நல்லா நடிக்கலாம், நிறைய நடிக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் ஷூட்டிங்ல துக்ளக் தர்பார்னு ஒரு படம் அவரு கூட நடிச்சேன் நானு, அதுல சொன்னாரு. அந்த மாதிரி இந்த முகம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க.

என்னுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவும் அம்மாவும் கொடுத்தது, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா இந்த மிகப்பெரிய ஒரு நடிகனா மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் மகிழ்விக்கிற, எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகனா நிறைய படங்கள்ல நடிக்கணும், பெரிய பெரிய கேரக்டர் எல்லாம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. கண்டிப்பா அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு 2026 எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா மலையாளத்துல ஆடு திரியின்னு படம், அதுல ஒரு காமெடி கேரக்டர், நல்ல கேரக்டர் பண்ண, அந்த படத்திலேயே நான் முதல் சீன் பண்ணும்போது பயந்துகிட்டே பண்ண ரிஹர்சல். ஆனா டைரக்டர், மலையாள டைரக்டர், அவர் ரொம்ப என்ன பாராட்டி கட்டி பிடிச்சி

மலையாளத்துல அவருடைய படம், அதுல முக்கியமான ஒரு நல்ல காமெடி கேரக்டர் ஒண்ணு பண்ண. கண்டிப்பா சார் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. கரண்ட்ல இப்ப ரீசெண்டா விஜய் சேதுபதி சார், நடிகர் கதீர், அடுத்து வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பகத் பாசில் சார் கூட இப்பெல்லாம் நடிக்கிறோம் சார். அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் வருது. ஒரு நல்ல நடிகனா முழு நேர முழு படத்திலயும் வரக்கூடிய ஒரு பெரிய நடிகனா நான் வரணும், கண்டிப்பா வந்துருவேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நடிகனா இருக்கிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெஸ்டான விட்டமின் உங்க ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எந்த விட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் டி அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் டியை நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூரிய ஒளி கதிர்கள்லேருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின். நம்ம ஸ்கின்லேருந்தே விட்டமின் டி, நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படின்றதுனால விட்டமின் டியை சன்ஷைன் விட்டமின் சொல்லுவோம். விட்டமின் டிங்கிறது உங்கள் எலும்புக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஃபர்டிலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமான இருக்கும். விட்டமின் டியை கரெக்ட் பண்ணாலே ஃபர்டிலிட்டி நிறைய டைம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்பர்மோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் ஹார்மோன் பேலன்ஸை, இது ஒரு ஹார்மோன்னே சொல்லலாம். விட்டமின் டிங்கிறது வெறும் விட்டமின் மட்டும் கிடையாது, உங்கள் பாடியோட ஹார்மோன் லெவல்ஸையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணும். ஒரு கரு கர்ப்பப்பைக்குள்ள நல்லா பதிஞ்சு வளரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்சியில் அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறத தடுக்கவும் செய்யும். அதனால் விட்டமின் டி அப்படிங்கிறது உங்கள் பாடியோட ஒரு பெஸ்ட் விட்டமின் ஃபர்டிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் டி கம்மி யார் யாருக்கெல்லாம் ஃபர்டிலி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீர்க்கட்டி இருக்க பேஷண்ட் இருக்கட்டும், எண்டோமெட்ரியோஸ்மா டிசீஸ் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை ஏஜ்டு பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை புவர் எக் குவாலிட்டி இருக்குது அப்படின்றவங்க, இவங்க எல்லாருக்குமே விட்டமின் டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். விட்டமின் டியை கரெக்ட் பண்ணும்போது விட்டமின் டியை சப்ளிமெண்ட்டாக தேவைப்படுறவங்க

0: நாங்கள் கொடுக்கும்போது எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு முட்டைகள் தரமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கர்ப்பப்பை சென்டர்லேயே சில பேருக்கு தடிமனாக இல்லாமல் மெலீஸாக இருக்கும், அந்த லைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சியோட அவுட்கம் ரொம்ப பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே ஆண்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அது மூவ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்டிலிட்டியில் உமன்ஸுக்கு மட்டும் இல்லை, மேலுக்கும் விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். விட்டமின் டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி பார்க்கறது, நம்ம எல்லாருமே விட்டமின் டி மாத்திரை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், தேவையில்லாமல் எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸுமே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு மாத்திரையை வாங்கணும், இந்த கம்பெனியில் வாங்கணும், நானே மாத்திரை போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்கள் பாடியில் விட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா சன்லைட்டில் நீங்கள் ப்ராப்பராக டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த விட்டமின் டி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் நம்ம அவுட்டோர் கேம் இன்னும் ஒன்று விளையாடுறதில்லை, வெளியில் போகிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். சன்ஸ்க்ரீன்ஸை நிறைய போட்டு பிளாக் பண்ணி அந்த விட்டமின் டி ப்ரொடியூஸே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான பிளாக்கர்ஸ்லாம் பயன்படுத்துறதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட நம்பர்ஸ் இப்போ கூட்டிகிட்டே இருக்குது. அதை பிளட் லெவலில் செக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சன்லைட்டில் போகும்போது உங்கள் பாடிக்கு தேவை எவ்வளவோ அதை இயற்கையை எடுத்துக்கும், ஹைப்பரான விட்டமின்ஸ் அதை எடுத்துக்காது. அதனால் சன்லைட்டில் போகிறது இதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ குறிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற நிறைய பேர் வேலைக்கும் வெளில போக மாட்டேங்கிறோம், எல்லா டைமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த விட்டமின் டெஃபிஷியன்சியோட ரேட்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ்டாக இருக்குது. அதனால் விட்டமின் டியை நீங்களாக செல்ஃபாக மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது, ஆல்வேஸ் டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். கரெக்டான மெடிக்கல் கைடன்ஸோடு எடுக்கும்போது உங்கள் ஃபர்டிலிட்டியை டெஃபினட்டாக இந்த விட்டமின் இம்ப்ரூவ் பண்ணும். விட்டமின் டி அப்சார்ப்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 10-15 ஒரு 20 நிமிஷம் டெய்லி மார்னிங் சன்லைட்டில் வாக் போங்க. ஃபேட் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது விட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தேவைப்படுறவங்க சப்ளிமெண்ட்டாக எடுக்கலாம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான வேதா செல்வம் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஒரு அடிப்படையான கேள்வி, நீங்க ஒளிப்பதிவாளராக இருந்து நடிகராக மாறி இருக்கிறீங்களே, அந்த ஒளிப்பதிவு அப்படிங்கறது இப்ப கொஞ்சம் உங்களை விட்டு தூர தள்ளி இருக்கிறது, வருத்தமாக இல்லையா?
1: இல்ல சார், ஒரு ஒளிப்பதிவாளர்ல இருந்து அதை விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இந்த நடிப்புல இதுக்கு உள்ள வரவேற்பு, இதுக்கு உள்ள நம்ம உடைய நம்மளை ரசிக்கிறாங்க, நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் கிடைக்குது சார். நான் வந்து ஒளிப்பதிவாளரா இன்னைக்கும் இப்ப ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விளம்பர படங்கள் ஒளிப்பதிவாளரா இப்பயும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் நடிகனா இருக்கும் போது அதுல உள்ள வரவேற்பும், அதுல மக்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், ரெண்டாவது மத்தவங்க எல்லாரையும், இப்ப ஒரு கேமராமேனா நான் ஒரு படத்துல குறைஞ்சது 6 வேலை செய்யணும் சார், வருஷத்துக்கு 2 படம் பண்ண முடியும் என்னால. ஆனா நடிக்கிறங்கிறப்ப வருஷத்துக்கு 10 படங்கள் என்னால பண்ண முடியுது. அதிக ஆட்களை, அதிக டைரக்டருங்க கூட, அதிக நடிகர்கள் கூட, அதிக டெக்னீசியன் கூட பழகக்கூடிய வாய்ப்பு வருது. அவங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க, சினிமாவில எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி அந்த கேமராமேன் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்றத நான் மேலும் மேலும் கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு. நிறைய இது வந்து பிளஸ் இருக்குங்க நடிகனா இருக்கும் போது, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய கேமராமேனா ஒளிப்பதிவாளரா என்னுடைய நாலேஜ, என்னுடைய திறமைய வளர்த்து நான் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்றதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமா சப்போர்ட்டா இருக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க வேதா செல்வம் அவர்களே, ரொம்ப அழகான ஒரு கலைப்பயணம். கும்பகோணத்துல ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு நபர், இப்படி தென்னிந்திய மொழி திரைப்படங்கள்ல மிக முக்கியமான, அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய, எல்லோராலும் வெகுவாக பாராட்டப்படக்கூடிய, நேசிக்கக்கூடிய, திறமையை அங்கீகரிக்கக்கூடிய நபராக நீங்க வளர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான பேரும் புகழும் கிடைக்கப்பெறட்டும், அதன் வாயிலாக நல்ல படைப்புகளும், நல்ல கலைஞர்களும், உங்களை போன்ற நல்ல கலைஞர்களும்

0: வாயிலாக நல்ல சிறந்த திரைப்படங்களும் இந்த திரையுலகத்திற்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்வாழ்த்துகளோடு எங்களுடைய நேர்களின் சார்பாக இந்த தருணத்துல உங்களுக்கு நல்வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி, நன்றிங்க சார். உங்களுக்கும் உங்களுடைய பண்பலை உங்களுடைய வானொலிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி.
0: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் ஒளிப்பதிவாளருமான வேதா செல்வம் அவர்களோடுதான் இன்றைய தினம் நம்ம பயணித்தோம். வாழ்க்கை பயணம் எப்படி போகுது அப்படின்னு நம்மளால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கணிச்சு அதனால நம்ம நடைபோட முடியும். ஆனா கலைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் கலை நம்மளை எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படித்தான் கலை நம்மளை கூட்டிட்டு போகுமே தவிர, கலைய நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப அரிதினும் அரிதான விஷயம்தான். ஆனா ரெண்டுமே அழகுதான். அப்படிப்பட்ட அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதன் வாயிலாக நல்ல கலைஞனாக திரு வேதா செல்வம் அவர்கள் திகழட்டும் என்ற நல்வாழ்த்துகளோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன்.
2: மோகன், மோகன்,
0: நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனி நம் கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலிருந்து நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம்

பில்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலிருந்து வளம் வர இருக்குங்க. நேயர்களை சந்திக்கிறார் கே.எஸ். கார்த்தி.

0: வந்திருக்கின்றோம். கோடை பண்பலை மாநில 105 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலை பெருமாள் கோயில் அருகாமையில் இருந்தா நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இது முதல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஒரு சிறப்பான ஒரு தருணம், 27th உதய விழா. அதனால பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் மலையில வந்து ஸ்ரீதேவி பூஜை சமயத்தில் ஸ்ரீ லட்சுமண பெருமாள் கோயிலுடைய கும்பாபிஷேகம் அருகாமையில் நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த பகுதியில இருந்தா நம்மளுடைய நேரலை வருது. நம்மளோட பேசுறதுக்காக ஒருத்தவங்க காத்திருக்காங்க, அவங்க பேசுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சுஜாதா, நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன்.
0: திருச்சி?
1: திருச்சியில
0: இருந்து பாருங்க.
1: திருச்சியில துவாக்குடி.
0: ஓ சரி சரி. எத்தனை நாள் இங்க மேல வந்து?
1: நான் இங்கதான் பிறந்து வளர்ந்ததுல இந்த ஊர் தான். கும்பாபிஷேகத்துக்காக இன்னைக்கு நான்
0: வந்திருக்கேன். ஓ, இத முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நாங்க எங்க குடும்பத்துல எங்க நாத்தனார், எங்க பிள்ளைங்க, வீட்டுக்காரர் எல்லாம் குடும்பமா வந்திருக்கோம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேரு விஜயலட்சுமி. என்னோட ஃப்ரெண்டு சுஜாதா, என்னோட நாத்தனாரும் கூட அவங்க அவங்க சொல்லிதான் நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். திருச்சி இடமலைப்பட்டிப்புதூர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சிமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு கவிதா, நான் திருச்சி பிஹெச்எல்ல இருந்து வந்திருக்கேன். எங்க தம்பி இங்க இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி இதுல கும்பாபிஷேகம் பார்த்ததுல. நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் கனிமொழி.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நான் பிறந்தது இந்த ஊர் தான். இப்ப மதுரையில இருந்து கும்பாபிஷேகத்துக்காக காலையில வந்து.
0: எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரையில எந்த பகுதியில இருக்கீங்க?
4: மதுரையில கூடல் நகர்ல
0: இருக்கோம். கூடல் நகர் இருக்கீங்களா? கூடல் நகர் பெருமாளோட சேர்ந்து இந்த பெருமாளை பார்க்க வந்திருக்கீங்க?
4: ஆமா, பெருமாளை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. நான் என் ஹஸ்பண்ட், பையன், குடும்பத்தோட வந்திருக்கோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: அனுஷ்கா என் பேரு.
0: நீங்க என்ன பண்றீங்க?
5: இந்த ஊர் தான்.
0: இந்த ஊர் தான், பக்கத்துல தான் இருக்கீங்க.
5: ஆமா.
0: ஐயா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் கார்த்திகேயன், மதுரையில இருந்து வந்திருக்கேன்.
0: மதுரையில இருந்து வந்தீங்க? ஆமா. அப்ப நேத்து வந்தாச்சு? இன்னைக்கு
6: தான் வந்தேன்.
0: இன்னைக்கு தான் வந்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ரஞ்சித். நான் இந்த ஊர் தான். நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்.
0: கோயிலுக்காக வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் வட்டம், பெருமாள் மலையிலிருந்து நம்மளுடைய நேரலை வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளோட பேசுவதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: ஐயா என் பேரு ஆறுமுகசாமி.
13: என்ன பண்றீங்க?
14: நாங்க வந்து விவசாயம் மற்றும் இந்த கோயில் பொறுப்புல இருக்கோம்.
13: கோயில் பொறுப்புல இருக்கீங்க. கோயில் விசேஷத்துக்கு எத்தனை ஊர்கள் இருந்தா ஆட்கள் வந்திருக்காங்க?
14: சுமார் 3 மாவட்டத்துல இருந்து வருவாங்க.
13: வந்திருக்காங்க.
14: திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம்,
15: என்னோட பேரு சங்கர். நான் வந்து காஞ்சி காமக்கோடி பீடத்தோட பிரதிநிதியாக கலந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயத்தேவர் வந்து காஞ்சி மடத்துக்கு வந்து இந்த பத்திரிகை எல்லாம் வச்ச போது பெரியவர் வந்து என்ன இதுல கலந்துக்க சொல்லியிருந்தார். நான் சென்னையில இருந்து இதுக்கோசரம் வந்து
13: சென்னையில எந்த பகுதி ஆயிச்சார்?
15: நான் சென்னை மந்தவெளிப்பாக்கம்.
13: மந்தவெளி. ரொம்ப மகிழ்ச்சியா. அம்மா உங்க பேரு சொல்லுங்க. அம்மா
16: என்னோட பேரு ராஜேஸ்வரி, நான் சங்கரோட வைஃப். சென்னையில இருந்து பெரியவர் சொன்னதும் பேர்ல இங்க கும்பாபிஷேகத்துக்கோசரம் வந்து.
13: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
17: என் பேர் ஐயர். நான் இங்க உள்ளூரை சேர்ந்த, பெருமாள் மலையை சேர்ந்தவங்கள. நாங்க இந்த கோயில் திருப்பணியில கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தோம். இந்த கோயிலுக்காக நாங்க நிறைய இடத்துக்கு போய் கொஞ்சம் வேலை பார்த்தேன்.
13: மகிழ்ச்சி.
18: என் பேர் பிரபாகரன் என்ற ரவி. நான் இந்து அறநிலைய குழு பொருளாளராக இருக்கேன். இந்த கோயில் வந்து பழமையான கோயில். இது புறநானூற்றில் புகழ்பெற்ற கரிய காரியங்கானல் என்ற ஒரு

0: உள்ள கோயில். இந்த கோயிலுக்கு சக்தி வாய்ந்த சக்தி வந்து பெருமாமலை உச்சியில ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியில வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்வோம்.
1: பெருமாள் கோயில வந்து எங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால கரூர்ல இருந்து இந்த லட்சுமி பெருமாள் சாமி கும்பிடுறதுக்காக நாங்க கரூர்ல இருந்து வந்திருக்கிறோம்.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் நாகராஜ் மல்லமலிங்க. பெருமாள் மலை எல்லாம் இருக்கு, அந்த கோயில பொறுப்பாளர்தான் இருக்கு. சிறப்பான பாண்டவர்ஸ்க்கு உங்களோட திருக்குறள் நினைவு விழா சிறப்பா நடைபெற்றுச்சு. இதே பெரிய சந்தோஷமா இருக்கு,
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சிரஞ்சீவி, நான் கரூர்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெருமாள் கோயில வந்து அட்டன் பண்றேன், நல்லா இருந்துச்சு.
2: ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பான தருணம். இன்னும் நிறைய நேர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், இங்க அருண்குமார் பேருங்க. நான் பெருமாமலைங்க,
2: பெருமாமலை தான். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
10: ஒரே ஒரு பெயர் தான்
11: கோடை பண்பலை.
10: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
12: வெறித்தனமா இருக்கும்
13: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
10: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
13: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
7: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
10: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
7: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
10: எத்தனை

0: கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலையிலிருந்து நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய நேர்கள் நம்மளோட பேசுவதற்காக இருக்காங்க. ஐயா ஒருத்தருக்கார பேசணும். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: நான் டாக்டர் பிரேம் ராஜன், ஐ ஸ்பெஷலிஸ்ட். இந்த பெருமாள் மலையில ஏறக்குறைய 40 வருஷங்களா அதோட ஒன்றி போய் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமானது இந்த லட்சுமண பெருமாள் கோயில் ஆகும். இவர் வந்து 110 வருடங்களுக்கு முன்னால உருவான பெருமாள். ரொம்ப கேட்பாரற்று இருந்தது. எல்லாருக்கும் எல்லா கடவுளுக்கு கூட சில நாட்கள் நல்லபடியா இருக்கும், சில நாட்கள் கஷ்டமான காலங்களும் வர்றது உண்டு. அது மாதிரி இவருக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல காலம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்று அதுல இருந்து இங்க மக்கள் எல்லாருக்கும் பல பலன்களை அளித்து எல்லாரும் சிறப்பாக வாழ ஏற்பாடு செய்து
7: மகிழ்ச்சி. சிறப்பா பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.

0: என் பேர் அமுதா கண்ணன். நாங்கள் பெருமாள் மலையில் இருக்கிறோம். இந்த பெருமாள் மலையில் வந்து இந்த பெருமாளோட அருள் தான் இன்னைக்கு நாங்க இந்த குடமுளை கூழாங்கல கலந்துட்டு நாங்க அவரோட அருள் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். எங்களுக்கு கூட எஃப்எம்ல வந்து தக்குமுக்கு தர்பார் ரொம்ப பிடிக்கும். காலையில நான் ரொம்ப
1: பார்த்தேன்.
0: காலையில நாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுனால
1: கேட்க முடியல.
2: என் பேர் ஸ்ருதி. நான் வந்து பெருமாள் மலையில இருக்கேன். பிஎட் முடிச்சு இப்ப டீச்சிங் ட்ரைனிங் போயிட்டு
1: இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு கமலி கண்ணன். நான் இங்கதான் பெருமாள் மலையிலதான் இருக்கோம். நாங்க இங்க சென்னையில நான் வாக் பண்றேன். பட் கும்பாபிஷேகம்ன்றனால நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சூடு இங்க எல்லாரும் வந்து நான் கொடைக்கனல்னு சொன்னாலே அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க பயங்கர லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க.
4: லட்சுமி பெருமாள் ஆலய பக்கத்துல நாங்க குடியிருக்கிறோம். அவருனால நாங்க எதுவும் மகிழ்ச்சியா
1: ரொம்ப மகிழ்ச்சியா. உங்க பேர் சொல்லுங்க.
5: எங்க பேர் தமிழ்செல்வி. கோடையம் கோடையம்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நல்லா ரொம்ப விரும்பி
1: நேத்தே வந்துட்டீங்களா? இன்னைக்கு
5: தானா? இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கோம். பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் கும்பாபிஷேகத்துக்கு.
1: ரொம்ப எல்லா விஷயம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
5: அஞ்சு பேர்
1: வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எவனுக்கு உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் குமரவேலுங்க. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன்.
1: சரிங்க.
6: கும்பாபிஷேகத்துக்காக திண்டுக்கல் இருந்தாங்க.
1: நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். என்ன படம் கேட்கலாம்?
2: சண்டக்கோழி படத்துல இருந்து கேட்டா கொடுக்கற பூமி.
1: கேட்டா கொடுக்கற பூமி. இது இந்த பூமி கேட்டா எல்லாமே கொடுத்துருமா?
2: கொடுக்கும்.
1: கொடுக்கும். கேட்டுவோம் பாடலை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் திருமண்மலையிலிருந்து நம்ம நிகழ்ச்சி நிகழ்ச்சியில பேச போறாங்க. அவங்க பேசணும். ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், நான் கொடைக்கானல் இருந்து வரேன். கும்பாபிஷேகத்துக்காக பெருமாள்மலை பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய சேவையும் நிறைய எங்களுக்கு பிடிக்கும்.
4: ரொம்ப மகிழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க.
5: ஆமா ஆமா, கோடையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா கோடை எப்பம் தான்.
4: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
5: நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி எல்லாம்
4: வந்திருக்கோம்.
6: வணக்கம், என் பேரு செல்வலட்சுமி. நான் சென்னையில இருந்தேன். பாப்பா பிறந்ததுனால கொடைக்கானல் வந்தேன். கோயிலுக்கு வந்தோம், நல்ல சிறப்பான தரிசனம். கோடை எஃப்எம் என்னோட வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
7: நான் கொடைக்கானல் நகரமன்ற உறுப்பினர். என் பேரு தேவி செல்வராஜ். வணக்கம். கோயிலுக்கு சிறப்பாக இருக்கு. தேங்க்யூ.

0: நடக்கும்போது
1: இப்போ அந்த கருப்பு பாலை தொடர்ந்து இன்னும் நேருக்கு

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலை இருந்து நிகழ்ச்சி நேரலையாக வளம் வந்துச்சு. இப்ப நிறைய பேர் அவங்களோட பேசுறதுக்காக இருக்காங்க. அப்ப வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹன்சிகா.
0: ஹன்சிகா, எங்க இருந்து வரீங்க?
1: பெருமாள்
0: மலை தான். என்ன படிக்கிறீங்க?
1: செவன்த்.
0: செவன்த். நீங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: பவளமல்லி.
0: பவளமல்லி ரொம்ப பிடிக்குமா? பாட்டு பாடுவீங்களா? பாடு தெரியாதா? பாடுங்க, ஒரு ஊரி பாடுங்களேன். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் அலெக்ஸ், நான் கொடைக்கானல் தான்.

0: ஆறு பேர் வந்து
1: ஆறு பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கணேஷ்.
1: பாடல் கேட்டாங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி 27வது உதய விழாவோட. நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலை பகுதியில் இருக்கோம். இப்ப நம்மளோட பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹலோ, என் பேர் சந்தியா, நான் சென்னையில இருந்து வரேன்.
3: சென்னையில எங்க இருக்கீங்க?
4: சென்னையில நுங்கம்பாக்கம்.
3: என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
4: நான் இப்ப வந்து PhD பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஓ, ஸ்டூடண்ட் தான்
4: நீங்க? ஆமா ஆமா.
3: எப்படி இருக்கு சென்னைக்கு உங்களுக்கு?
4: சென்னை வெதருக்கு இது சூப்பரா இருக்கு.
3: வணக்கம்,
5: என் பேரு ஹர்ஷினி, நானும் சென்னையில வந்திருக்கேன் இங்க ஆராய்ச்சிக்காக.
3: என்ன மாதிரி ஆராய்ச்சிக்காக
5: இங்க? இந்த மாத்து, அந்த அந்தி பூச்சின்னு சொல்ற பூச்சி பத்தி படிக்கலாம் அப்படின்னு
3: சொல்லிட்டு.
5: ஆமா,
3: இப்ப வந்து எத்தனை நாள் ஆகுது?
5: வந்து 3 நாள் ஆகுது.
3: சரி, என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க
5: இங்க? டெய்லி வந்து பூச்சி பிடிக்கிறதுக்காக வருவோம். வந்துட்டு இந்த ஊர் சுத்தி கொஞ்சம் ஊர் சுத்தி பார்த்தோம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம்.
3: சரி, ரொம்ப தருணம். திறந்து என்ன பாடல் கேட்கலாம்?
5: பவழமல்லி சாங்.
3: வள்ளி நடிகை காட்டுமல்லி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு சேஷாத்ரி, இந்த திருக்கோயிலோட அர்ச்சகர். திருக்கோயிலோட அர்ச்சகர். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல அடுக்கம் கிராமத்துல இருக்கக்கூடிய பெருமாள்மலை ஊர்ல ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி மதுரவேணி நாச்சியாரோட தம்பதியா இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமண பெருமாளுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு புனருத்தரண அஷ்டமந்திர மகா சம்பரோக்ஷம் கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த கோயிலோட மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில், தமிழ் புராணங்கள்ல இடம்பெற்ற கூடிய இருக்க ஒரு கோவில்.
3: என்ன புராணங்கள்ல வந்திருக்கு?
6: புறநானூர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில். அதனால இந்த ஊருக்கு பெருமாள் மலை என்ற ஒரு திருப்தியான அதீதமான ஒரு விஷயங்களும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நடந்திருக்க சம்பரோக்ஷணத்துல பல கோவில்ல இருந்து, மதுரை திவ்ய தேசத்துல இருந்து வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பல கோவில் இருந்து வேத பாராயணங்கள், ஸ்ரீரங்கம் அச்சகர்கள் வேத பாராயணத்துக்கு வந்திருக்காங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து அங்கிருந்து அச்சகர்கள் வந்து வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க.
3: ரொம்ப மகிழ்ச்சி,
6: ரொம்ப சந்தோஷம். நமோ வெங்கடேஷ்.
3: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய், என்ன பண்றீங்க?
7: நான் இப்ப ஸ்கூல் படிச்சிருக்கேன்.
3: என்ன படிக்கிறீங்க?
7: 8th
3: படிக்கிறீங்க. எந்த ஊர்ல?
7: இங்கதான்.
3: கொடைக்கானல் படிக்கிறீங்க? கொடைக்கானல்ல. இங்க பெருமாள்
7: கொடைக்கானல்.
3: கொடைக்கானல்ல. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. யாரெல்லாம் வந்துருக்கீங்க?
7: யாரெல்லாம்
3: வந்துருக்கீங்க?
7: நானு, அப்பா, அம்மா, அண்ணன்.
3: சரி, உங்க பேசலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம் சார், என் பேர் ஜெய்சுந்தர். வணக்கம் சொல்லுங்க சார்.
3: என்ன பண்றீங்க?
8: தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
3: தொழில் தொழில் பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுங்க கோயிலுக்கு?
8: கோயிலுக்கு நாங்க வந்து காலைல கரெக்டா
9: 2 மணிக்கெல்லாம் வந்தோம் சார்.
3: 2 மணிக்கு
9: வந்தோம். கரெக்டா 10:30 கும்பாபிஷேகம் நடந்துச்சு.
8: பார்த்தாச்சு. திருப்தியா இருந்துச்சு.
3: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் டாக்டர் சிவசங்கரங்க. சென்னை லைலா காலேஜ்ல நானும் பூச்சியில் ஆராய்ச்சி
3: சொல்லிருக்கேன். மாணவர்களா இருக்காங்க.
10: ஆமா, நான் எப்பயுமே கொடைக்கானலுக்கு வந்து நான் ஆராய்ச்சி பண்றதுக்காக வருவேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த புரட்டாசி மாசம் பிரம்மோற்சவம் நடக்கும்போது, பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது ரெகுலரா வரும்போது,
3: சரிங்க,
10: இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமண பெருமாள் கோயில வந்து அப்பப்ப நான் வந்து தரிசித்துட்டு போவேன். இந்த முறை அந்த ஆலய குழு இல்லைங்களா, அவங்க வந்து இது நம்ம கும்பாபிஷேகம் நடக்கும், அது கண்டிப்பாக நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
3: சரி,
10: அதை மேற்கொண்டு நான் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு நான் போறேன்.
3: சரிங்க, இப்ப பூச்சிகள் சார்ந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு, இப்போ வேற எங்கேயுமே கிடைக்காத பிரத்யேகமான பூச்சிகள்
10: கொடைக்கானல் அந்து பூச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பூச்சி வந்து 2000 மீட்டர் அதிகமா இருக்கிற மலைமேகல்ல தான் இருக்கும். ஊட்டியில இருக்கிற அதே ஸ்பீசிஸ் இங்க இருக்குது. அப்புறம் வந்து வேற ஒரு பர்டிகுலரா ஒரு ஸ்பீசிஸ் வந்து நான் நேபாளில இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து இங்க கலெக்ட் பண்ணிருக்கேன். முதல் முறையா நேபாளில இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து இங்கதான் இருக்குது, கலெக்ட்
3: பண்ணிருக்கேன்.
10: பெருமாள் மலையில மட்டும்தான் நான் பாத்துருக்கேன். அப்புறம் அந்து பூச்சிகளை பத்தி ஒரு புக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், தமிழ்நாடு. அதுல வந்து 204 வகையான

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன்

0: பூச்சி இருக்குது. அது மேல மேல நாங்க வந்து இன்னும் அதிகமா இருக்கணும்னா நாங்க ஆராய்ச்சியாக வந்தோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தேடி இருக்கிறீங்க. ரொம்ப உங்களோட பேசுறது மிக மகிழ்ச்சி. நன்றிங்க. தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியினுடைய நிறைவான தருணத்துல நிகழ்ச்சி வந்து விடுத்துக் கொள்கிறேன். என் காட்சியுடன் ராஜகுமார் நம்மளோட நிகழ்ச்சி ஐயாவும் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் நம்மளுடைய அனைவருக்கும் சார் வந்திருக்காங்க. ஆனா அங்க நின்றுட்டாங்க பேசாம. சார் ஒரு வார்த்தை போய் சொல்லாம சார் நிலையத்திலிருந்து நிறைய வந்திருக்கோம். நாமளும் சிறப்பா அந்த கோயில் கே கார்த்திக் நன்றி வணக்கம் நேர் சார்.

நிறைவுக்கு வருகிறது. சிறப்பு தேடி வரும் பன்மலை இன்று கொடைக்கானல் பெருமாள் மலை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலிருந்து வந்து சென்றது. நேயர்களுடன் உற்சாகமுடன் உரையாடி விடைபெறுகின்றார் கே எஸ் கார்த்திக். கொடை பன்மலையின் ஒரு 5 தொடர்கிறது மகளிர் நேரம், தடம் பதிக்கலாம் எனும் தலைப்பில்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: சகோதரிகளே.
1: மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம். கனவுகள் காண்பது மட்டும் பெண்ணியம் அல்ல. அந்த கனவுகளை நனவாக்கி தனக்கான ஒரு பாதையை உருவாக்குவதுதான் உண்மையான கெத்து. அப்படி தங்களுக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பசுமை மாறாத மல்பெரி இலைகளை கொண்டு வெண்பட்டாய் நம் வாழ்வை உயர செய்யும் பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் மல்பெரி சாகுபடி செய்து சாதனை படைக்க தன் முதல் அடியை தடம் பதித்திருக்கும் ஒட்டஞ்சத்திரம் எஸ் ஜீவிதா அவர்களை தான் இன்னைக்கு மகளிர் நேர நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். மல்பெரி சாகுபடி செஞ்சு பட்டுப்புழு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்டையும் பகிர்ந்துக்கங்க. சகோதரிகள் வரவேண்டிய எண்கள் அறிமுக சகோதரிகள் 24 24 24 மற்றும் 290 333 மற்ற அனைத்து சகோதரிகளும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிக்க சிறப்பு அழைப்பாளராக நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்காங்க எஸ் ஜீவிதா அவங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா.
2: வணக்கங்க.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோங்க. மண் மீது கால் வைத்து நடந்தவர்கள் பல கோடி, ஆனால் நடந்த சுவடுகளை வரலாறாய் மாற்றி தடம் பதித்தவர்கள் சிலர் மட்டுமே. கோடையகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை. கார்ப்பரேட் ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிற இஸ்ரோவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பெண்கள் தங்களோட முத்திரையை அற்புதமாக பதிச்சிட்டாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஐடியும் அறிவியலும் வசதியான வாழ்க்கையை தரலாம், ஆனால் நம்ம உயிர் வாழ்றதுக்கான உணவை தருவது விவசாயம் மட்டுமே. இன்றைக்கி விவசாயங்கிறது வெறும் சேத்தில் இறங்கி வேலை செய்கிறது மட்டும் கிடையாது. நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இயற்கை விவசாயம், பட்டுப்புழு வளர்ப்புன்னு விவசாயத்தை ஒரு அக்ரி பிஸ்னஸாக மாற்ற முடியும். கம்ப்யூட்டர் கீபோர்டை இயக்கிய அதே விரல்களால் நம் மண்ணின் மகசூலையும் பெருக்க முடியும்னு இன்றைய இளம் பெண்கள் நிரூபிக்கணும்.
1: சூப்பராக சொல்லிட்டீங்க. உண்மைதான். நம்ம வந்து தோட்டத்தில் ஆரம்பித்து விண்வெளி வரைக்கும் நம்ம சூப்பராக பயணம் செஞ்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, நிறைய தோட்டக்கலை பயிர்கள்லாம் இருக்குது. அப்போ இருக்கும்போது நீங்கள் இந்த மல்பெரி சாகுபடியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஏதாச்சும் ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
2: நம்மளோட நோக்கமே பட்டுப்புழு வளர்த்து பட்டு கூடு தயாரித்து பட்டு நூல் எடுக்கிறது தான். அதனால் அதுக்கு தான் மல்பெரி செடி தான் புழுக்கு உணவாக கொடுக்கணும். அதனால் நாங்கள் மல்பெரியை தேர்ந்தெடுத்திருக்கோம்.
1: நீங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்போ அங்கே வந்து நிறைய மல்பெரி சாகுபடியெலாம் அதிகமாக இருக்கா அந்த ஊரில்?
2: இல்லை, வெளியில் இருக்குது. இப்போ தான் பரவலாக எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு ஆரம்பிச்சிட்ருக்காங்க
1: ஒட்டஞ்சத்திர பகுதியில்.
2: கண்டிப்பாக.
1: மண் இந்த சாகுபடி செய்கிறதுக்கு வந்து மண் பரிசோதனை ஏதாச்சும் செய்யணுமா?
2: கண்டிப்பாக செய்யணும்.
1: மண் பரிசோதனை செஞ்சால் தான் எந்த மாதிரியான விளைச்சல் விளைவிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். முதன் முதல்ல சாகுபடி செய்ய போகிறோம் அப்படின்னா நிலத்தை எப்படி பண்படுத்தணும், அதாவது தயார்படுத்தணும்?
2: புளிக்கலப்பை கொத்துக்கலப்பை வச்சு நிறைய முறை உழவு போடணும். கடைசி உழவுக்கு முன்னாடி மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் போடணும். இதற்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விவசாயம் பண்ணியிருப்போம். அந்த விவசாயத்துலலாம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்போம். அந்த அதோட நச்சுத்தன்மையை குறைக்கணும்னா பலதானிய விதைய விதைச்சி 45 நாளாவது 45வது நாளாவது உழவு ஓட்டணும். மடக்கி உழவு ஓட்டிட்டோம்னா அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 இது மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம், மல்பெரி சாகுபடி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பல்லாண்டு பயிர்னு சொன்னீங்க, அதிக நாட்கள் மகசூல் தரக்கூடிய நாற்றுங்களை எப்படி வாங்குறது, அதை தேர்வு செய்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நாற்றுல வந்து 3 ரகம் இருக்குது, V1, MR2, G4. V1 வந்து நீர் பாசனம் அதிகமாக தேவைப்படும். MR2 வந்து நோய் தாக்கம் அதிகமாக வராது, வறட்சியை தாங்கக்கூடிய நாற்று.
0: இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம்,
1: பயன்படுத்தலாம். நாற்றாங்கல்ல வந்து நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கதா பார்த்து வாங்கிட்டு வரணும். குறைஞ்சது 3 மாதம் நாற்றாவது இருக்கணும். நாற்று ஹைட்டாக இருக்கணும், நிறைய வேர் இருக்கணும், ஜல்லி வேர் மாதிரி இருக்கும்.
0: ஓ சரி, அப்போ மாதிரி பார்த்து நாற்றுகளை வாங்கணும். தரமான நாற்றுகளையும் வாங்கிட்டோம். பூச்சி அரிக்காமல் நல்லபடியாக வளரணும்னா என்ன செய்யலாம்?
1: பூஞ்சாணுக்கொல்லி வாங்கி நழைச்சி நடணும். குறிப்பாக வந்து பாவிஸ்டின், அது மாவு மாதிரி கரைச்சி அதில் 2 மணி நேரம் ஊற வைக்கணும்.
0: நாற்றை ஊற வச்சு
1: எடுத்து நடணும். வேப்பம் புண்ணாக்கு போட்டு நடணும்.
0: நாற்று நடவு எப்படி செய்யலாம்?
1: நாற்று நடவு வந்து 4 அடி வரிசைக்கு 4 அடி, 2 அடி செடி 2 அடி வைக்கணும், வச்சு நடணும் ஒரு முறை. இன்னொரு முறை வந்து 5 அடி கேப் விட்டு 3 அடியில் 2 நாற்று வர்ற மாதிரி இருக்கணும்.
0: சரிங்க, நாற்றும் நட்டாச்சு. அடுத்து என்னெல்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம பேசலாம்.

0: வத்தனக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. டிபி ஆர் இல்லைன்னா காச நோய் வந்து ஒரு பாரம்பரிய நோயா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருந்தாரு. ஒரு நண்பர் இடையில வந்து பார்க்க வந்திருந்தாரு, திருப்பூர்ல வந்திருந்தாரு, அவர் சுகருக்காக பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அவருடைய பெரிய டவுட் என்ன அப்படின்னா வந்து காச நோய் டிபி அது வந்து நுரையில் பார்க்கக்கூடிய ஒரு டிபி நோய் வந்து தொடர்ந்து வந்து ஒருத்தருக்கு வந்து பாரம்பரியமே வருமா அப்படின்னு. இப்போ நான் அவர் சொன்னேன் அதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லை இல்லை சார் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய குழந்தைக்கும் வந்துருந்துச்சு, எனக்கு வந்து டிபி வந்து குணமாயிருச்சு, அதே மாதிரி என் குழந்தைக்கு வந்து குணமாயிருச்சு, எனக்கு என்ன பயம் அப்படின்னா வந்து இன்னும் மற்ற வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வருமா இல்லை அடுத்த சன்னதிக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிபி ஆர் காச நோய் அப்படின்றது வந்து பரவக்கூடிய நோயான தொற்று நோயில் ஒன்று, சரிங்களா? தொற்று நோய் தான், ஆனால் பாரம்பரியமாக பரவாது. ஸோ தொற்று நோய் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கோம், அவங்க கூடயே இருக்கிறோம், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அவங்க கூடயே இருக்கிறனால பரவக்கூடிய விஷயந்தான். ஸோ இதுக்கு நார்மலாக காச நோயின்றது டிபி அப்படின்றது ஒரு பாக்டீரியா ஒரு கிருமினால நுரையீரலில் போய் அரிக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி அப்படின்றது நுரையீரலில் மட்டும் அப்படின்றது கிடையாது, மூளையை பாதிக்கலாம், வயிற்ற பார்க்கலாம், இல்லை முதுகு தண்டுவடத்தை பார்க்கலாம், இல்லை ஒரு சில உறுப்புகள் வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க, மண்ணீரல் கூட பாதிக்கலாம், கல்லீரல் பாதிக்கலாம், இங்கே எந்த உறுப்பு வேணாலும் பாதிக்கலாம். ஆனால் காமனாக நம்ம ஊரில் பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில். அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா வந்து தொடர்ந்து வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, சளி துப்பிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டு வாரங்களுக்கு மேலே இருக்கும், உடல் மெலிஞ்சுட்டே போயிட்டு இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, சாயந்தரமான காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா வந்து சளி எடுத்து அந்த கிருமி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. நார்மலாக ஒரு எக்ஸ்ரே போதுமானது, நுரையல் படம் நெஞ்சு படம் எடுத்து பார்த்து அதுலேயே கண்டுபிடிச்சலாம் இருக்கு உங்களுக்கு டிபி இருக்கானது. நுரையல் எக்ஸ்ரே டிபி வந்து சளி எடுத்து செக் பண்ணி பார்த்தா டிபி இருக்கு உறுதியாயிரும். இந்த டிபி இருக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த டிபிக்குள்ள மாத்திரைகள் எடுத்தால் முழுமையாக டிபி குணமாயிரும். அது மருத்துவர்கள் ஆலோசனை பேரில் உங்களுக்கு டிபி வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக முறையான மாத்திரை கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக பயப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து சுகர் பேஷண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இந்த சக்கரை பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டிபிக்கு ஒரு இடத்துல மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, சர்க்கரைக்கு ஒருத்தர் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆ சுகர் கண்ட்ரோலாகவே இல்லாமல் இருக்கும். இதனால என்ன ஆயிரும்னா டிபி கிருமி வந்து அழியாது, டிபி கிருமி இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் 6 மாதத்தில் முடிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை இன்னும் தொடர்ந்து எடுக்க வேண்டும், 9 மாதங்களோ 12 மாதங்களோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து டிபி இருக்குது அது கூட உங்களுக்கு சுகர் இருக்குன்னா சுகரை ரொம்ப இறுக்கி கண்ட்ரோல் பண்ணும். இந்த காலகட்டங்களில் மருத்துவர் உங்களுக்கு வந்து இன்சுலின் போடக்கூடிய அளவு உங்களுக்கு சுகர் இருக்குது, இன்சுலின் போட்டுக்குங்க, சக்கரை ஊசி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சக்கரை ஊசி போட்டுக்குங்க. அந்த ஒரு 6 மாதமாவது அந்த

0: டிபி மருந்து டிபி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நீங்கள் அடுத்து கூட மாத்திரை கூட நீங்கள் மாறிக்கலாம். உங்களோட சுகர் லெவலை பொறுத்து டாக்டரை வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க எந்த மாத்திரை எடுக்கிறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எப்பயும் போல இருந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்கள் சுகரை இறுக்கி கண்ட்ரோல் பண்ணணும். பெருவத்தில் 100-110 கிட்டே இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 180 கீழே மெயின்டைன் பண்ணிக்கணும். தொடர்ந்து 3 மாதம் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 7-6.5% வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர் சத்துக்கள் உண்டாகும், எந்த நோய்களும் வராது. அதனால் டிபி வந்து ஒரு பரவக்கூடிய நோயானா எஸ் வந்து தொற்று நோய், ஆனால் பாரம்பரிய நோய் கிடையாது நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: நேரம் 12:23 ஆயிடுச்சு. நாம இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை நூற்புலேந்தின் மகளிர் நேரத்தில் தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சி. அடுத்தா என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, எல்லா மண்ணிலையும் எல்லா செடியும் வளரணும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மல்பெரி செடி வளரணும்னா எந்த வகையான மண் இருக்கணும்? எல்லா மண்ணிலையும் வளர்ந்துருமா?
4: எல்லா வகையான மண்ணிலையும் வளரும். செம்மண் கலந்த மலன் அந்த மண்ணில் நல்லா வளரும்.
3: நல்லா மித்த மண்ணிலெல்லாம் சுமாராக தான் வளரும்ன்றீங்க. ஒரு ஏக்கரில் எவ்வளோ சாகுபடி செய்யலாம்?
4: 5000 நாற்று
3: ஒரு ஏக்கரில் சாகுபடி பண்ணலாம். எல்லாம் சாகுபடி செஞ்சாச்சு. ஆண்டுக்கு எத்தனை முறை அறுவடை செய்யலாம் இந்த நாற்றுங்களை?
4: 5 முறை
3: செஞ்சிடலாம். எந்த ஒரு செடியும் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா உரம் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த செடிகளுக்கு என்னென்னலாம் உரம் போடலாம்?
4: இயற்கையாக வந்து மாட்டு தொழு உரம் போடலாம், மக்கிய தொழு உரம் போடலாம். இன்னொன்று ரசாயன உரம்னா வந்து அமோனியா சல்பேட் வந்து 140 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 70 கிலோ, பொட்டாஸ் வந்து 19 கிலோ, வேப்ப முன்னாக்கு 80 கிலோ. இது எல்லாத்தையும் கலந்து குழி எடுத்து வைக்கலாம்.
3: இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு,
4: ஒரு ஏக்கருக்கான அளவு முறை.
3: இப்போ உரமும் போட்டாச்சு. இயற்கையான உரம் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறோம்ல, அடித்ததுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து இந்த இலைகளுக்கு வந்து பட்டு புழுக்களுக்கு உணவாக இதை தரலாம் இந்த இலைகளை?
4: 20 நாள் கழிஞ்சு தான் அறுவடை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வச்சோம்னா புழுக்கு பாதிப்பாகும்.
3: ஓ, அதனால் அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும்.
4: 20 நாள்
3: கழித்து தான் நம்ம கொடுக்கணும். சரி, அடுத்து வந்து பட்டு மனையை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 மகளிர் நேரத்தில். இன்று தடம் பதிக்கலாம். இன்னைக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக ஜீவிதா வந்திருக்காங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எப்படி வந்தீங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே.
1: நாங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம்.
0: ஸ்கூட்டியில் தனியாகவே வந்துட்டீங்க, நீங்களே ஓட்டிட்டு. அதே பெரிய சாதனை தானே. இப்போ நம்ம வந்து அறுவடையும் செஞ்சிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து பட்டு மனை அமைக்க போகிறோம். அது எப்படின்னு நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். பட்டு புழுகளுக்கு உணவை அருமையாக தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பட்டு மனையை எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே நாங்கள் போய் பட்டு மனையை அமைச்சிருவோம்.
1: 2 ஏக்கர் மல்பரி சாகுபடி பண்ணுன்னா குறைஞ்சது 54 அடி நீளம், 22 அடி அகலம் கட்டணும்.
0: பட்டுமனை,
1: ஆமாம், பட்டுமனை கட்டணும். நல்ல காற்றோட்டமான ஜன்னல்கள் விடணும். ஜன்னலுக்கு மேலேயும் கீழேயும் வென்டிலேஷன் போகிற மாதிரி ஹோல்ஸ் விடணும்.
0: இந்த பட்டுப்புழு வளர அறை இருக்குல்ல, அதோட வெப்பநிலை, ஈரப்பதம் அதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் அளவு இருக்கா?
1: வெப்பநிலை ஈரப்பதம்லாம் 24லேருந்து 28க்குள்ளே இருக்கணும்.
0: இது இருந்துச்சுன்னா அந்த பட்டுப்புழு வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஏற்ற சூழல் அமைஞ்சிரும். பட்டுப்புழுக்களை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எந்த ஒரு இது

0: நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த பட்டுப்புழுக்களை தாக்கக்கூடிய நோய் என்னென்னலாம் இருக்குது?
1: இதுக்கு பால் புழுன்னு ஒரு நோய் வருது. அந்த நோய் வந்துட்டால் 7 டைம் வரும், கண்டினியூஸாக 7 டைம் வரும். அதை நம்ம என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது, 7 டைம் வந்து தான் நிற்கும்.
0: ஓ, கண்டிப்பாக வந்தே ஆகும்.
1: வந்து தான் நிற்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியும்.
0: அது எப்படி கட்டுப்படுத்தலாம்?
1: நம்ம வந்து உள்ளே போகும்போது சுத்தமாக போகணும்.
0: ஓ சரி. ஈ கொசு எதுவுமே உள்ளே இல்லாத அளவுக்கு நம்மளும் பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
1: நம்ம போகிறப்பவே கிருமி நாசினி தெளிச்சுட்டு தான் நம்ம கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் உள்ளே போகணும். உள்ளே அதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸு, செப்பல் இதெல்லாம் தனியாக வச்சுக்கணும். அங்கே அந்த மாதிரி
0: இந்த கோடைக்காலம், மழைக்காலம் இது மாதிரியான காலநிலை மாறுறப்ப எல்லாத்துக்குமே கஷ்டம். இந்த பட்டுமனையை அதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம் இந்த கோடைக்காலம் மழைக்காலத்துலலாம்?
1: அதுக்கு வந்து செட்டு தான் நம்ம, அது வெப்பநிலை ஈரமாக இருக்காம, ரொம்ப குளிர்காலத்தில் ஈரமாக இருக்கக்கூடாது இல்லை, இருக்கும்ல, அது வந்து வெப்பநிலையை வச்சுக்கலாம். நிறைய பண்ணுறாங்க, வந்து உள்ள கங்கு வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஹீட்ரு மாட்டியிருக்காங்க, இப்போ ஈசி செட்டாக மாற்றி உள்ள ஹீட்ரு வச்சுருக்காங்க. நான் ஈசி செட்டாக இல்லாதவங்க வந்து மண்சட்டியில் வந்து கங்கு
0: வச்சு பாதுகாத்து,
1: புகை வராமல் கங்கு உள்ளே கொண்டு வச்சு இது பண்ணுறாங்க.
0: வெளியிலே கங்கு போட்டுடணும், புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து
1: அந்த கங்கு அனல் மட்டும் கொண்டு உள்ளே வச்சோம்னா இதாகும். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து வைக்கணும், இடையில வச்சோம்னா பால் புழு வந்துடும்.
0: ஓ சரி. பட்டு கூடுகளை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா உள்ளூரில் வியாபாரிங்க இருக்காங்களா இல்லை வெளி மாநிலத்தில் வியாபாரிங்க இறச்சிருக்காங்களா?
1: இப்போ வந்து உள்ளூர்லேயும் இருக்காங்க, ஆனால் வந்து ஒசூர், பெங்களூர், தருமபுரி இந்த சைட்லாம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: அங்கே தான் நிறைய விற்பனையும் ஆகும்.
1: ஆமாம், அங்கிட்டு தான் அதிகமாக மல்பெரி சாகுபடியும் பண்ணுறாங்க. இங்கே வந்து இப்போ தான் வந்திருக்கனால ரேட் கம்மியாக இருக்கும்.
0: ஓ, இந்த பட்டு கூடு எடுக்க வந்து எத்தனை நாட்கள் ஆகும்?
1: 21 நாளில் சேல்ஸ் பண்ணோம்.
0: பட்டுப்புழுக்கு ஏதாச்சும் பருவம் ஏதாச்சும் இருக்கா?
1: 5 பருவம் இருக்குது. முதல் பருவம் வந்து ஜாக்கி சென்று, 2வது பருவத்தில் 2 நாள் கழிச்சு நமக்கு தோல் உரிக்கும். அடுத்து 3வது பருவம், 4வது பருவம், 5வது பருவத்தில் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும், கக்குன் வந்துடும் நமக்கு.
0: இந்த மற்ற பாரம்பரிய விவசாயத்தோடு ஒப்பிடுறப்ப இந்த மல்பெரி சாகுபடியில் வருமானம்லாம் நிறைய இருக்கா இல்லை எப்படி இருக்குது?
1: மற்ற விவசாயிங்க வந்து 2 மாதம் 3 மாதம் அப்படி வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் வரும். இது மாதம் மாதம் வருமானம் நம்ம பார்க்கலாம்.
0: மாதம் மாதமே வந்துடும் நம்ம அக்கௌண்ட்டில் காசு.
1: 21 நாளில் நமக்கு வருமானம் வந்துடும்.
0: இந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அரசு மானியங்கள் ஏதாச்சும் இருக்கா?
1: இருக்குது. 1 ஏக்கர் பண்ணால் 40,000 ரூபா மானியம், நடவு மானியம் மட்டும் தராங்க. இதுக்கு தனியாக செட்டுக்கு மனை அமைக்கிறதுக்கு வந்து தனியாக தர்றாங்க. 2 ஏக்கருக்கு வந்து 90,000 தராங்க.
0: பரவாயில்ல.
1: இதில் கருவிகள்லாம் தராங்க, நிறைய உழவு ஓட்டுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய கருவி தராங்க, மருந்தடிக்க.
0: அரசு மானியத்தோட இந்த தொழிலை வந்து நம்ம மகளிர் வந்து தாராளமாக தொடங்கலாம்.
1: கண்டிப்பாக.
0: பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே மாதம் வந்து நமக்கு அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு

0: உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ

0: இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
2: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும் புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா இது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா

0: 1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. மக்கவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனோவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே ஆதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மகளிர் நேர நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நிறைவாக என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, புதுசாக மல்பெரி சாகுபடி செய்ய அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
2: எந்த தொழில் செஞ்சாலும் அக்கறையும் கவனமும் தேவை. அதிலும் பட்டுப்புழு வளர்ப்பில் மிகவும் கவனமாக இருக்கணும். புதித ஆட்களை உள்ள அனுமதிக்கக்கூடாது. ஈ கொசு போன்ற பூச்சிகள் வராமல் பார்த்துக்கணும். பொதுவாக முழு நேர கவனிப்பு பெரிய வெற்றியை தரும்.
1: மொத்தத்தில் பட்டுப்புழு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய சகோதரிகள்லாம் முயற்சி செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
2: மற்ற துறைகளில் சாதிச்சா அது சாதனை, ஆனால் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயத்தில் ஒரு பெண் சாதிச்சா அது சரித்திரம். நம்ம நாட்டு விவசாய மண்ணில் பெண்களும் தடம் பதிப்போம்.
1: முத்துக்கள் கடலில் தடம் பதிக்கும், விண்மீன்கள் வானில் தடம் பதிக்கும். நம் சகோதரிகளோ சாதனைகளால் இந்த உலகில் தடம் பதிக்கிறார்கள். அப்படித்தான் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் சாதனை படைத்த ஒட்டஞ்சத்திரம் பெண் தொழில் முனைவோர் எஸ் ஜீவிதா அவங்களுக்கு பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் உதவி பேராசிரியர் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன். சோ கடைசியா நம்ம பெர்மிஷன்ஸ்லாம் ஆன் குடுக்கறனாலதான் நம்ம போன் நம்ம பேசுறதுல ஒட்டு கேக்குது. அதுக்கு நம்ம என்ன வாங்குறோம், எதுக்காக இது வாங்குறோம்ன்றது தெரிஞ்சுக்குது. பெர்மிஷன் குடுக்கறது ஒரு கிளிக் தான், ஆனா அது உங்க பிரைவசிய டிசைட் பண்ணும். அண்ட் ஆப் ஸ்மார்ட்டா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, பிளைண்டா நம்ம பெர்மிஷன்ஸ் அலோ பண்றதுதான் ப்ராப்ளம். சைபர் செக்யூரிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம செட்டிங்ஸ்ல தான். சோ நம்ம செட்டிங்ஸ வந்து பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இப்ப என்னென்ன பெர்மிஷன் ஆன்ல இருக்கணும், எதெல்லாம் நம்ம ஆஃப்ல வச்சுக்கணும் அப்படின்றத நார்மலா நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கான்டெக்ட்ஸ். கான்டெக்ட்ஸ் எதுக்கு தேவைப்படும், நம்ம ஒருத்தருங்களுக்கு போன் பேச இல்ல எஸ்எம்எஸ் அனுப்ப. அண்ட் நமக்கு ஏதாவது ஓடிபிஸ் வருதுன்னா இதுக்கெல்லாம் தான் தேவை. சோ இந்த போனு எஸ்எம்எஸ் தவிர நம்ம கான்டெக்ட்ஸோட பெர்மிஷன்ஸ் எதுக்குமே கொடுக்க கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் லொகேஷன். லொகேஷன் எதுக்கு தேவை, நம்மளோட மேப்ஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் லொகேஷன் தேவை. இதுக்குமே நம்ம வைல் யூசிங் த ஆப் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதை மட்டும்தான் ஆன் பண்ணணும். ஆல்வேஸ் ஆன் அப்படின்றத வைக்க கூடாது. மைக்ரோபோன் ஆக்சஸ் கொடுக்கணும். அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸ், ஓடிபி, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா நமக்கு எதுக்கு நோட்டிபிகேஷன் தேவையோ அதுக்கு

0: வாய்ப்புகளை கம்மியாக்கும். இப்ப நார்மலா கேக்கும், கேம்ஸ்க்கு எல்லாம் வந்து எல்லா பர்மிஷன்ஸும் குடுக்கலாமா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே அது கேக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் வாசிச்சு பார்த்து அது ஓகேவா இல்லையான்னு பாக்க. ஸோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதை நம்ம கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் பர்மிஷன்ஸ் ஓகே கொடுக்காம வாசிச்சு பார்த்து எதுக்கு எது தேவைன்றத பார்த்து பர்மிஷன்ஸ் கொடுங்க. உங்க போனை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: மைனா குஞ்சு மைனா குஞ்சு மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு.
1: இனி நம் கோடைப்பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: இந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஒரு நல்ல பாடல் என்பது வெறும் இசை மட்டும் அல்ல, அதன் வரிகளும் கூட அல்ல. அது ஒரு காலத்தின் நினைவு, ஓர் உணர்வின் பயணம். அப்படிப்பட்ட அழகான 60 மற்றும் 70களின் பொன்னான பாடல்களை ரசிக்க இருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5. தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் இது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க இருக்கிறது சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 1974. சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் MS விஸ்வநாதன். புலமை பித்தன் வரிகளில் வெளியான இந்த பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி, அன்னை இந்திரா நகர், இளஞ்செழியன், கதிர் செல்வநாயகம், அருண் பன்னீர்செல்வம், சிவகாளிமுத்து, பொன்வதனா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக 1972 வெளியான நல்ல நேரம் திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெள்ளியணை, சந்தைப்பேட்டை, பெரியசாமி, கவிதா, சரண்யா. எம்ஏ திருமுருகம் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். கண்ணதாசன் வரிகள் எழுதிய இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: நேரம் பகல் 1:13. நாம் இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன்.
1: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

காலங்கள் மாறினாலும் மனதை மயக்கும் மெட்டுக்களுக்கு வயதாவதில்லை. அந்த இனிய நினைவுகளை தொடர்ந்து ரசிக்கலாம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். 1960 ஏஎஸ்ஏ சாமி அவர்களின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் கைதி கண்ணாயிரம். பி சுசீலா அவர்களின் குரலில் வெளியான இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி, உடன்குடி, செல்வன், ராஜபூபதி, அருண். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் மற்றும் பாடலுக்கு வரிகள் எழுதியிருப்பவர் ஏ மருதகாசி.

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரம்.

0: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். கொடைக்கானல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1435 பசலிக்கான வருவாய் தீர்வாயம் திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் 17/6/2026 முதல் 19/6/2026 வரை நடத்தப்பெறவுள்ளது. இதில் 17/6/2026 தேதி புதன்கிழமை கொடைக்கானல் குருவட்டத்தைச் சேர்ந்த கூக்கால், வில்பட்டி, பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கொடைக்கானல் ஆகிய கிராமங்களுக்கும், 18/6/2026 தேதி வியாழக்கிழமை அன்று கொடைக்கானல் குருவட்டத்தைச் சேர்ந்த அடுக்கம், வெள்ளக்கவி, பூலத்தூர், வடக்கவுஞ்சி, பண்ணைக்காடு ஆகிய கிராமங்களுக்கும் நடத்தப்பெற இருக்கிறது. 19/6/2026 தேதி வெள்ளிக்கிழமையன்று தாண்டிக்குடி குருவட்டத்தை சேர்ந்த காமனூர், கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், தாண்டிக்குடி ஆகிய கிராமங்களுக்கும் நடத்தப்பெற இருக்கிறது. இந்த வருவாய் தீர்வாய நாட்களில் சம்பந்தப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் தங்களின் கோரிக்கைகளை மனுக்களாக நேரடியாக கொடுத்து தீர்வு பெற்றுக்கொள்ளுமாறு கொடைக்கானல் வட்டாட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது 1962 வெளியான படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து. ஏ பீம் சிங் இயக்கத்தில் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை இணை இசையமைப்பில் வெளியான இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ். கண்ணதாசன் வரிகள் எழுதியுள்ள இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஊலப்பாளையம் மல்லிகா ரவிச்சந்திரன், மனோபிரியா, சந்தியா பூவரசன்.

என்றும் ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கும் மெல்லிசை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். 1966 கே.வி. ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இருவள்ளவர்கள். வேதா அவர்களின் இசையமைப்பில் உருவான இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தென்காசி, சுப்பலாபுரம், ஆறுமுகம், சுந்தரவள்ளி, பிரியாரஞ்சனி, மாறன், சக்திவேல், முத்துமாரி. நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியுள்ளார் கண்ணதாசன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் பகல் 1:30. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை கூட்டணியில் 1965 கே சங்கர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பணத்தோட்டம். இந்த திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பெருந்துறை ஆயகவுண்டன்பாளையம் தேவராஜ் கௌசல்யா நந்தகுமார். கண்ணதாசன் வரிகளில் உருவான இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இசை பயணத்தில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் வெளியான திரைப்படம் தேன் நிலவு. 1961 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார் A.M. ராஜா. பி. சுசீலா அவர்களின் குரலில் வெளியான இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியுள்ளார் கண்ணதாசன். வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் சின்னக்கடை வீதி, இளங்கோவன், காளிமுத்து, வள்ளிநாயகம், சிவபிரகாசம், அப்துல் காசிம்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். ஆண்டு ஏஎஸ்ஏ சாமி அவர்களின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தங்கப்பதுமை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை கூட்டணியில் உருவான இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி.லீலா அவர்களின் பாடியுள்ள இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை கோட்டை பிள்ளையார் கோயில் தெரு, குற்றாலலிங்கம், தெய்வசிகாமணி, ஜெய் கணேஷ், கோமதி.

நேற்றைய இசை இன்றைய ரசனை என்றும் புதுமை தரும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையுடன். அதுர்த்தி சுப்பாராவ் அவர்களின் இயக்கத்தில் 1961 வெளியான குமுதம் திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் கே.வி. மகாதேவன் அவர்கள். கண்ணதாசன் வரிகள் அமைத்து பி. சுசீலா அவர்கள் பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கொடைரோடு, ராசதானி கோட்டை, மரியன்சாமி, ஏஞ்சல் மேரி, ஆல்வினா, பின்சி.

காற்றின் வழியே கானங்களை ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 கே விஜயன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் உருவான திரைப்படம் கிரகப்பிரவேசம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களின் குரலில் உருவான இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியுள்ளார் கண்ணதாசன். வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, கவிதா.

பொற்கால இசையின் இனிமையோடு பயணித்த இந்த நேரம் இனிதே இத்துடன் நிறைவடைகிறது. இசையின் நினைவுகள் இதயத்தில் நீங்காமல் என்றென்றும் இருக்கட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நிவேதா பால்ராஜ். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மழை வலுத்த பிறகு வந்தியத்தேவன் அந்த மழையிலிருந்து தப்ப ஒரு இருள் நிறைந்த பாழடைந்த மண்டபத்திலே ஒதுங்குகிறான். அப்போது அங்கே ஒரு குழந்தையின் குரல் அம்மா அம்மா என்று கேட்கிறது. அந்த குழந்தையிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அது குழந்தைதானா என்பதை முதல் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். பிறகு அது குழந்தைதான் பேயோ பிசாசோ அல்ல என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகு அந்த குழந்தையிடம் வா வெளியே வா என்னை வந்து சந்தி என்று அந்த குழந்தையிடம் அவன் கூற பிறகு உனக்கு என்ன பயமா என்னை வந்து சந்திக்க என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பயமா எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத்துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு இரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்? இதற்குள் குழந்தையும் வந்தியத்தேவனை உற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்ல, மனிதனை போல இருக்கிறாய் என்றது. அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ, எனக்குத்தான் கொண்டு வந்திருக்கியா? பல்லக்கு வரும் என்று அப்படித்தானே சொன்னாங்க? சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனத்தில் பற்பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியாக இருக்கிறான்? இவ்வளவு

0: சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே, அது ஆச்சரியம் அல்லவா? இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள்? அது ஏன் வரவில்லை?
1: இவனை விட்டுவிட்டு போன அவன் அம்மா யார்?
0: அவள் எங்கே போயிருக்கிறாள்?
1: குழந்தை, உன்னை ஏன் உன் அம்மா விட்டுவிட்டு போய்விட்டாள் என்று கேட்டான்.
0: அம்மா என்னை விட்டுட்டு போகல, நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் என்றான் அந்த சிறுவன்.
1: ஏன் விட்டுவிட்டு வந்தாய்?
0: குதிரை ஒன்று ஓடி வந்தது, அதை பிடிச்சி அது மேலே ஏறிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன், அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன்.
1: அந்த குதிரை தானா இது? இல்லை இல்லை இல்லை, இது வேற குதிரை. அப்புறம் எப்படி இங்கே வந்தாய்?
0: குதிரை அகப்படல, அம்மாவையும் காணலை, மழை அதிகமாக வந்தது, அதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தேன்.
1: இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா?
0: பயம் என்ன, தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன்.
1: புலிக்கு கூட பயம் இல்லையா?
0: அம்மாவுக்குத்தான் பயம்.
1: எனக்கு பயம் இல்லை, நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன்.
0: அடே,
1: மீன் புலியை விழுங்குமா? நான் சாதாரண மீன் இல்லை, பெரிய மகர மீன், திமிங்கலம், புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன்.
2: வந்தியத்தேவன் மனத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா?
0: இப்படி யார் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்?
1: அதோ அங்கே என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன்.
2: வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லாரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது.
1: அங்கே, இங்கெங்கே, அதோ, இதோ, இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன.
2: இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டிக்காட்டினான். அவ்வளவுதான்,
1: எல்லோரும் அந்த மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள். அதோ வர்றாங்க, பல்லக்கும் வருது. எனக்கு பல்லக்கில் ஏற பிடிக்கல.
0: என்ன உன் குதிரை மேலே ஏற்றிக்கிண்டு போறியா என்று சிறுவன் கேட்டான்.
2: அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுக்களும் வந்தியத்தேவனுடைய மனத்தை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் மனத்திற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது.
1: எனக்கு வேற அவசர வேலை இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன்.
0: நீ எங்க போக போற?
1: காஞ்சிக்கு. காஞ்சிக்கா? அங்கதான் என்னோட முக்கியமான சத்ரு இருக்கும்.
2: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான். ஆனால் குதிரையின் மேல் ஏறிப்போவதற்கும் அவகாசமில்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனுக்கு பற்றியிருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கிச் சென்று இடிந்த சுவர் ஓரமாக இருட்டில் நின்றான்.
1: இதோ நான் இருக்கேன் என்று முன்னால் போய் நின்றான் சிறுவன். வந்தவர்களிலெல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததனால் இறைத்து கொண்டிருந்தது. அதை அவள் பொருட்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்து கொண்டு, பாண்டியா இப்படி செய்து விட்டாயா என்றாள்.
2: அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று,
3: சக்கரவர்த்தி இப்படி எங்களை பயமுறுத்திட்டீங்களே என்றான்.
1: சிறுவன் சிரித்தான். அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேணும்னு கேட்டேன், பல்லக்கு கொண்டு வந்திருக்கீங்களே என்றான்.
2: நாம் முன்னம் பார்த்திருக்கும் சோமன் சாம்பவன், இடும்பன்காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள்.
1: சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை 10000 குதிரை கொண்டு வரோம்.
0: இன்னைக்கு இந்த பல்லக்கில் ஏறிக்குங்க என்றான் சோமன் சாம்பவன்.
1: மாட்டேன், நான் அந்த குதிரை மேலே தான் ஏறி வருவேன்
2: என்று சிறுவன் கூறி சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான். அப்போதுதான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசன் முகத்தில் வியப்பும் திகிலும் குரோதமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று,
3: அடப்பாவி, நீ எப்படி இங்க வந்த
2: என்று கேட்டான்.
1: அட பிசாசே, கோடிக்கரையிலிருந்து நீ எப்படி இங்கே வந்தாய்
2: என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன் ஹா ஹா என்று சிரித்தான்.
3: நீ என்ன உண்மையாகவே பிசாசு என்று நினைத்துக் கொண்டாயா
2: என்று கேட்டான்.
1: சிலர் செத்த

0: பிறகு பிசாசு ஆவார்கள். நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன், அவனோடு சண்டை போடாத, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இருட்டில் எனக்கு துணையா இருந்தான், புலி வந்தா கொன்று விடுவதா சொன்னான், அவனும் நம்மோட வரத்தோம் என்றான். ரவிதாசன் சிறுவன் அருகில் சென்று,
1: சக்கரவர்த்தி, அவசியம் அவனையும் அழைத்து போகலாம், தாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான்.
0: சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கிச் சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி,
1: எப்போ நான் செய்ய போற
0: என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும்.
1: எங்களோட வந்துரே, எங்களோட ரகசியம் உனக்கு முன்னாலேயே அதிகம் தெரியும், இப்ப இன்னும் அதிகமா தெரியும், உன்னை விட்டுட்டு நாங்க போக முடியாது, வந்துடு.
0: உங்களுடன் நான் வர மறுத்தால்
1: முடியாத காரியம், நீ பெரிய சூரன்கிறத நான் அறிவேன், ஆனாலும் நாங்க 20 பேர் இருக்கிறோம், எங்களிடமிருந்து தப்பி நீ போக முடியாது.
0: உயிரோடு தப்ப முடியாது என்றுதானே சொல்லுகிறாய்?
1: நீ இளம் வயசுக்காரன், உலகத்தின் சுகங்கள் உன்னையும் அனுபதியாதவன், எதுக்காக வீணுக்கு உயிரை விடணும்?
0: வீரனுக்கு யார்தான் உயிரை விடுவார்கள்? உங்களுடன் வர சொல்லுகிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய், நீங்கள் எங்கே போகிறீர்கள்?
1: அப்படி கேளு சொல்றேன், பழுவூர் இளையராணி கிட்டதான்.
0: ஓஹோ, அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி இன்று எங்கே இருக்கிறாள்?
1: இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பயத்துக்கு வந்திருப்பாங்க, நீ வரையோ மாட்டியா?
0: நான் அந்த பக்கம்தான் போகணும், வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன், நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய், போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலை பாய்ந்தன.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் பேச்சுத்திறன் சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு. இப்போதைக்கு அவன் முதன் முதலா சந்திச்ச ஆண்களோடு நடத்தின உரையாடல்கள்ல சில துளிகளை நினைவு கூறுவோம். குறிப்பிடத்தக்க சிலர் மட்டுமே. ஆழ்வார்க்கடியான், சிவனும் விஷ்ணுவும் சமம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நேற்று மாலை வைகுண்டம் போயிருந்தேன், அதே நேரத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். முழம்போட்டு பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரே உயரம், பெரிய பழுவேட்டரையர். வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமான்னு சந்தேகமோ? ஐயா, பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழை பற்றி சந்தேகிக்க நான் யார்? ஜோதிடர். என்னப்பா ஏன் சிரிக்கிறாய்? தாங்கள் பிரபலமான ஜோதிடர், நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் ஜோதிடத்திலேயே பார்த்து கொள்ளக்கூடாதா? சேந்தன் அமுதன், நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. எதற்காக இறங்க சொன்னாய்? சின்ன பழுவேட்டரையர், எங்கே இப்படி கொடு. தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு. சக்கரவர்த்தி, எல்லாரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோவில் எடுக்க வேண்டும்? பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம், தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே. தியாக விடங்க கரையர், நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போ தெரிகிறது. பெரியவரே, நீங்க நினைப்பது சரியன்று, ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை கொண்டு போகிறேன், வேண்டுமானால் நீங்கள் அதை பார்க்கலாம். பூதி விக்ரமகேசரி, தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை பார்த்தாயா? ஐயா, இளைய பிராட்டியுடன் இணை பிரியாமல் இருந்து வருபவரே எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? அருள்மொழிவர்மர், அன்பரே வருக, நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்திருக்கிறதா? இளவரசே, ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது, இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பினால் இன்னும் சிறிது நேரம் யுத்தகாண்டம் படித்து பார்க்கலாம். ரவிதாசன், நீ எங்கேயப்பா போகிறாய்? நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன். கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும். இப்படி அவரவர் வீச்சுக்கு தகுந்த மாதிரி பேசி வந்தவன் அந்த சிறுவனுடன் விளையாடின அழகையும் பார்த்தோம்.
4: நீ யார்? புலி இல்லையே.
3: நான் புலி இல்லை,

0: குதிரை, நீ பொய் சொல்கிறாய். குதிரை பேசுமா? புலியா இருந்தால் பேசுமா? பல்லக்கை விரும்பாத ஆண் குழந்தை. இருட்டிலே துணையா இருந்த வல்லவரையனை பிடிச்சு போச்சு. ஓட பார்த்தாலும் 20 பேர் இருக்காங்க, போய் பிடிச்சுக்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனிய வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். கோடை பண்பலையின் 27வது உதய நாளை சிறப்பிக்கும் வகையில் வளமரும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாங்க மதுரை புஷ்பலதா அவங்க. அவங்களுக்கு பண்பலை சார்பாக வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: மதுரையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க?
3: நாங்கள் இன்றைக்கி விடியற்காலம் 6 மணிக்கே கிளம்பிட்டோம்.
2: நைட்லாம் தூக்கமே வந்திருக்காது.
3: அப்போ நேசமா தங்கச்சி பிள்ளைங்க கூட என் மக எல்லாரும் வரேன். நாங்கள் அங்கங்கே அவங்களையெல்லாம் வந்து மாட்டுத்தாவணிக்கு வர சொல்லி ஏற்றிட்டு
2: எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டீங்க.
3: 7 மணி ஆயிடுச்சு நம்ம மாட்டுத்தாவணியிலேருந்து கிளம்புறதுக்கு.
2: நேற்று எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம கோடை பண்பலையை பார்க்க போகிறோம்?
3: ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு மேடம். அது முந்தா நாள்லேருந்தே இங்கே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டாங்கல்ல, வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லும்போது ரொம்ப இதவே நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லல. வேலையே
2: ஓடலை,
3: வேலையே
2: ஓடலை. போனிருக்காது.
3: ஆமாம், ஏன்னா இது வென்றார் வந்தார் கேட்கும்போது இவங்க இந்த நிகழ்ச்சியும் கேட்கும்போது நமக்கும் அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்மளும் கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் போகிறோம் இது மாதிரி தான் நம்மளும் பேச போகிறோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் மேடம்.
2: சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல நீங்கள் சிறப்பு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க.
3: ஆமாம் மேடம்.
2: அப்படின்னு சொன்ன நிமிஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
3: சொன்ன நிமிஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா செப்புக செந்தமிழையும் ட்ரை பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வெற்றி பெறது. ஏன்னா அந்த ரொம்ப நுணுக்கமாக
2: எதுலடா சிக்கவோ அப்படின்னே இருக்கும்.
3: எதுலடா சிக்க வைப்போம்ட்டு மாட்டி சிக்க வச்சிருவார் ஐயா. சரின்ட்டு சரி கடிதம் மூலம் எனக்கு தேர்வாயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு மேடம். மேடம் ஃபஸ்ட்டு இந்த 27வது கோடை பண்பலை உதய விழாவிற்காக எங்களோட அந்த எங்கள் குடும்பத்தோட சார்போட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
2: மேலும் மேலும்
3: பல்லாண்டு வருடம் இது ரொம்ப புதுமையாக தான் இருக்குது நிகழ்ச்சி. நான் வந்து 20 வருஷமாக கேட்டுட்ருக்கேன்.
2: சரிங்க,
3: ஒவ்வொரும் புதுமையான நிகழ்ச்சிகள் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியாக ஆர்வமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் இங்கே உள்ள பணியாற்ற அனைத்து பேர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
2: ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கும். இந்த புதிய வருஷத்தில் இன்னும் புதிய நிகழ்ச்சிகள்லாம் வர போகுது.
3: ரொம்ப மகிழ்ச்சி மேடம்.
2: எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க இந்த பண்பலை?
3: ஆரம்பித்ததுலேருந்தே கேட்டுட்ருக்கோம் மேடம். அவங்க 10 மணிக்கு ஒளிபரப்பு நிப்பாட்டினதுலேருந்து அப்புறம் 5 மணிக்கு
2: நிப்பாட்டினாங்க.
3: அந்த பாட்டு கேட்குற நிகழ்ச்சியில் முதல் முதலாக கலந்துக்கிட்டேன்.
2: பாட்டு பாடவாவில்
3: இல்லை, சும்மா சாதாரணமாக நேயர் விருப்பம். ரொம்ப ஃபோனெல்லாம் நடுங்கும் கையெல்லாம், பாட்டு கேட்கணுமா அதோட ஒரு கருத்து வேற சொல்லணுமா அப்படின்ட்டு அப்படி இருக்கும். இந்த வானவில் நிகழ்ச்சியை கேட்டால் தூரமாக ஓடிடுவேன். இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, எட்டாத கனி அப்படின்ட்டு
2: கேட்கறது மட்டும்தான்.
3: ஏன்னா அப்படி இருந்த எங்களை பேச வச்சது பாட்டு பாடவா நிகழ்ச்சியில 3 வாரம் தொடர்ந்து பாடியிருக்கேன். ஒவ்வொரு எழுத்து அங்கிட்டு ஒரு நேயர் பாடுவாங்க, அந்த
2: எழுத்து நீங்க பாடுங்க.
3: அதுவும் யார்ட்டேன்னா சபித்ரா ஐயா கிட்ட, மகா சோமா ஸ்கந்தமூர்த்தி ஐயா கிட்ட, இன்னொருத்தர் ஒரு பேர் டக்குன்னு வரல, சென்னையில இருந்து வந்தவங்க. அந்த 3 பெரிய ஜாம்பவான்கள்ட்ட பாடுனது எனக்கு ஆவுடையப்பன் ஐயா அவர்கிட்டயும் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அப்ப எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. எங்களை பாட வச்சது பேச வச்சது எல்லாம் நம்ம கோடை பண்பலை. அதாவது எப்படி சொல்றதுனா கோடை பண்பலை பாராட்டுறதுக்கு அதாவது எல்லாருமே பங்கேற்கிற வகையில
2: கண்டிப்பா
3: கடித வழி
2: இளைஞர்கள் பேசிடுவாங்க.
3: சமீபத்துல தொழில் சார்ந்து கூட அவங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது 7-8 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில் பண்றவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, டெய்லரு, இந்த மாதிரி தனித்தனியா கொடுக்கறாங்க பாருங்க. எல்லாருமே உள்ள வரணும், பேசணும், கலந்துக்கிறணும் அப்படின்னு இருக்கிறத கோடை பண்பலை மிஞ்ச யாராலையும் முடியாது மேடம்.
2: அந்த மேடை கிடைக்காதான
3: சிறப்பு, அந்த தனி சிறப்பு வாய்ந்தது கோடை பண்பலை.
2: நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மேடை நமக்கு கிடைக்கும்.

0: கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை வந்து நம்ம பண்பலை அவங்களுக்கு தாராளமாக வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப.
1: உதாரணத்துக்கு இப்போ வானவில்லையெல்லாம் சுதன்பாலா அவங்கெல்லாம் அவங்களாம் வந்து இந்த கும்மி பாட்டெல்லாம் பாட சொல்லி தலைப்பெல்லாம் கொடுப்பாரு. கும்மி பாட்டு பாடுங்க, தாளாட்டு பாட்டு பாடுங்கன்னு. அந்த மாதிரிலாம் நான் இப்போ எனக்கும் கும்மி பாட்டெல்லாம் வரும், கோயில்களில் போய் கும்மி பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். அதெல்லாம் நான் பாடுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு பாருங்களேன். அந்த மாதிரி தான் சொல்கிறேன், நம்மளோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு மேடை கோடை பண்பலை.
0: கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுல. என்ன பாடல் கேட்கலாம் முதல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள்.
1: உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து என் மனசும் அப்படித்தான் சிட்டுக்குருவி மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. ரெக்கை இல்லாம
0: நீங்க மட்டும் பறக்காதீங்க, பண்பலையில கேக்குற பாடல் கேக்குற எல்லாருமே பறங்கன்னு சொல்றீங்க.
1: சிட்டு சிட்டுக்குருவிக்கு கூடியதுக்கு மனம் தொட்டு தொட்டு சொந்தங்களும் வந்துருச்சு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சிறப்பு வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில். முத்தான நேயரா வந்திருக்காங்க மதுரையிலேருந்து புஷ்பலதா அவங்க. அம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சிட்டு சிட்டு குருவிக்குன்னு பாட்டை பாடலாவே பாடிட்டீங்கல்ல, அவ்வளோ பிடிக்குமா பாட்டு பாடுறது உங்களுக்கு?
8: ஆமாம் மேடம், ரொம்ப அதாவது பிடிச்ச பாட்டுனா சேர்ந்தே கூட பாடுவேன். வீட்டில் எல்லாம் ரேடியோ போட்டுட்டு சேர்ந்தே பாடிக்கிட்டே வேலை பார்க்குற அந்த அனுபவம்லாம் இருக்கும் மேடம்.
7: அப்படி ரேடியோ கேட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ யாராச்சும் வந்து அம்மா கொஞ்சம் மிளகாத்தூள் கொடுங்க அப்படின்னு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
8: கண்டிப்பா மேடம், ஏதோ ஒரு இப்போ வானவில் அப்படியே கேட்டுக்கிட்டே கூட இருக்கணும்னு வைங்க. நல்ல கருத்து சொல்ல போகையில இல்லை அறிவிப்பாளரோட முதல்ல கொடுப்பாங்கல்ல அந்த ஆரம்பத்தில் அனௌன்ஸ், அதை கேட்கணும்னு நினைப்பேன். அதை கேட்கும் போது தான் யாராவது சாமியா வாங்க வருவாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்கன்னா சொல்லிருவேன், கொஞ்சம் இருப்பா இதை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு.
7: வியாபாரம் முக்கியம் இல்லையா உங்களுக்கு?
8: பெரிய ஆளுங்க வந்தா சொல்ல முடியாது, வேற வழி இல்ல. சில பேர் இதை அமத்துங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு வாங்க, வேற வழி இல்ல. அது பார்த்துதான், வியாபாரம் முக்கியம் இல்லையா? ஆமா மேடம்,
7: அதனால பாடல கேட்கும் போது கோவம் வரும் உங்களுக்கு,
8: ஒரு மாதிரி சங்கடம் வரும். நல்லா கேட்டுட்டு இருக்கேல தான் பால் வருவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள தோணும், வெளிக்காட்டுறது இல்ல. ஆனா
7: எப்படி காட்ட முடியும்? சரி, நீங்க பாட்டு பாடவா நிகழ்ச்சியில பாடினேன்னு சொன்னீங்கல்ல.
8: ஆமா மேடம்,
7: அந்த பாடல் பாடும் போது உங்களுக்கு எதிர்கட்சியில யாராச்சும் பாடிருப்பாங்கல்ல கூட?
8: ஆமா மேடம், ஒரு ஆண் நேயர் தான் பாடினாரு, பேரு சரியா தெரியல. அந்த எழுத்து சொல்லி பாடிக்கிட்டே இருக்கையில கூட நல்ல ஞாபகம் இருக்கு. தூ அப்படின்னு சொன்னாரு சபித்ராயா, தூக்கணாம் குருவி கூடு அப்படின்னு பாருங்க, சபா சரியான பொட்டி அப்படின்னாரு. அப்ப 3 வாரம் தொடர்ந்து பாடிட்டு அவுட் ஆயிட்டேன். அவுட் ஆனவுன்னு அப்பெல்லாம் ரொம்ப உணர்ச்சி
7: வசப்படுவோம்
8: ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு கடிதம் வந்துச்சு மேடம்
7: உங்களுக்கு.
8: கடிதம் வந்துச்சு, நாமக்கல்ல இருந்து பாலமுருகன் அப்படின்றவரு, உங்க குரல் தேனா இருந்துச்சு, தேனிலும் நினைச்ச பலாப்பழம் மாதிரி இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து முயற்சி பண்ணி பாடணும், நீங்க அவுட் ஆனது எங்களுக்கு மனசு கஷ்டமா
7: இருக்கு.
8: எனக்கு ரொம்ப அப்புறம் அந்த அப்ப நம்ம பாடுறதையும் வானொலியில கேட்டுட்டு இப்படி நான் அப்படி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை புஷ்பலதான்னு சொல்றேன்ல, அதை வச்சு அந்த அட்ரஸ் வச்சு அவர் எழுதி போட்டார்
7: பாருங்களேன்,
8: இப்படி எல்லாம் நேயர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு மேடம். அந்த நிமிஷத்துல
7: பண்பலை வந்து உங்களுக்கு புது உறவுகளையும் கொடுத்துருக்கு.
8: உண்மைதான் மேடம், நல்ல ஒரு அனுபவம் அதெல்லாம்.
7: சரிம்மா, நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா கேட்கிறேன்றீங்க.
8: ஆமா,
7: எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: முதல்ல தலையாய நிகழ்ச்சியான வானவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்படி சொல்றது, சின்ன சின்ன

0: விஷயம் கூட இப்போ சுகமான காலையில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தக்குமுக்கு தர்பார் ரொம்ப பிடிக்கும். இந்த அறிஞர்கள் பேச தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அப்போ பேசுனாங்க, இப்போ வந்து ஞான சம்பந்தன் அப்படிங்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. இந்த சின்ன சின்னதை கூட நான் ரசித்து கேட்பேன் மேடம், அவங்க என்ன சொல்கிறாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம்
1: வெளியேற்றும் சிந்தனை எல்லாமே
0: சிந்தனை எல்லாமே கேட்பேன். அதே மாதிரி சாயங்காலம் வந்து இந்த ஆசை அஞ்சல் அப்படி எல்லாம் இருந்துச்சு, பாட்டு கேட்போம், நைட்டு நினைவே சுகம் கேட்போம், நல்ல பாடலாம் வரும், அப்படியே காதில் வச்சு கேட்டுட்டே அப்படியே தூங்குறது வழக்கமாக இருந்துச்சு. இதில் வந்து எல்லா நிகழ்ச்சியுமே பிடிச்சிதான் மேடம் இருந்துச்சு. டைம் கிடைக்கும் போது சில நிகழ்ச்சிகள் கேட்க முடியாமல் போயிருக்கும், அவ்வளோதான். எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும், தக்குமுக்கு தர்பார் தினமுமே கேட்டுருவேன்,
1: கேட்காம மிஸ் பண்ணதே கிடையாது. அவங்க ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதோ முக்கியமாக வேலை வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணிருப்பீங்க?
0: இல்லை, நான் கண்டிப்பாக கேட்டுருவேன், ஏன்னா காலையில் கடையில் தான் இருப்பேன் நான், அதனால் காலை எந்திரிச்சதும் ரேடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எப்படினாலும் இந்த டைம் அது வந்து 7:40 வரும், அடுப்பில் தாழ்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை அமர்த்தி வச்சுட்டு நான் கேட்டுட்டு போய் தான்
1: நான் தாழ்ச்சி
0: எப்படினாலும் அந்த வாய்ப்பை உருவாக்கிடுவேன். ஒருவேளை பகலில் சோறு காலையில் சீக்கிரம் ஆக்கணும், என் மகன் சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னா அடுப்படியில் வந்து அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் கூட நான் கேட்டுருவேன் மேடம், மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நகைச்சுவையோடு ஆரம்பிப்பாங்க, மன்னரை கலாய்க்கிறதும் அப்புறம் அவர் இவர் எதையாவது சொல்கிறதும் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மேடம் அந்த நிகழ்ச்சி வந்து.
1: சரிங்கம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபுல்லாக பண்பலை கேட்க முடியலை அப்படின்னு என்னைக்காச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு?
0: பண்பு அது எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் கேட்க முடியாது தான், நம்ம வேறு வேலையாக வெளியில் போகிறோம் வைக்கிறோம்னா கேட்க முடியாது.
1: ரொம்ப மனசு கஷ்டமாக
0: வீட்டில், அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நேரம்லாம் ரேடியாக கேட்க முடியாதுல்ல, அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது மேடம். ஆனால் தினமுமே எங்க கடை இருக்கிறதுனால தினமுமே நாங்கள் ரேடியா கேட்டுருவோம், எப்பயாவது ஊட ஊட இப்படி கேட்க முடியாத அளவுக்கு போகும்.
1: இந்த புயல் காலெல்லாம் வந்துச்சுல, ரொம்ப மழை பெஞ்சு இந்த மழைலாம் அடிச்சு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னப்பெல்லாம் நம்மளோட பண்பலை உங்களுக்கு எப்படிலாம் உதவிச்சுமா?
0: ரொம்ப அதாவது அதுவும் கூட இந்த இது இப்போ வந்து கொரோனா டயத்தில் கூட பண்பலை தான் ரொம்ப உதவுச்சு மேடம்.
1: வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, பேச முடியல.
0: மழை காலத்தில் இருந்தாலும் நான் நினைப்பேன், எல்லா நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இதில் ஒன்று சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு மணி நேரம் நிகழ்ச்சின்னா ஒரு மணி நேரம் தான், நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு வீடு கழுவணும்னு வச்சுக்கோங்க, அதே ஒரு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நல்லா அடிப்பாட்டாக எப்போ அந்த 2-3 எப்போ அடிப்பாட்டு வருதோ அந்த சமயத்தில் சவுண்டை ஃபுல்லாக பங்கேற்றோம். கேள்வி 5 கேட்க சொல்லுவாங்க, கேள்வியை கேட்டு அவர்கிட்ட நாங்கள் பதிலை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புலையே கொடுப்பாரு, இன்னைக்கு மிட்டாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியே போகும், இன்னைக்கு வந்து நாட்டு மருந்து பொருள்னா அந்த மாதிரியே போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக
1: மருந்தா இருக்கும், என்ன மிட்டாயா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா.
0: அப்போ கூட நான் சுத்திர மிட்டாய்ன்னு எனக்கு வந்துருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா கடையிலேயே நான் வச்சிருக்கேன். அவர் குறிப்பாக கேட்டு
1: மாதிரி
0: அது மாதிரி எனக்கு என்ன எந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே மாற்றங்களாக தான் இருக்குது, புதுமையாக தான் இருக்குது. இன்னும் கோடை பண்பலை வந்து எங்களுக்கு ரொம்ப
1: இன்ட்ரெஸ்டாக பிறந்த குழந்தை தான்.
0: ஆமாம் மேடம்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பூவேலி படத்துலேருந்து இதற்கு பேர் தான் காதலா அந்த பாட்டு
1: கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சிறப்பு வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில். புஷ்பலதா அம்மா பேசிகிட்டே இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது அம்மா. அப்புறம் பண்பலை வந்து உங்களுக்கு பொழுதுபோக்காக மட்டும் இருந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கு உற்ற தோழனா அப்படி இருந்துச்சா?
7: இல்லை மேடம், எங்களுக்கு இது வந்து உற்ற தோழனாக தான் இருக்குது, பொழுதுபோக்குக்கும் இருக்குது. இதில் நிறைய எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பங்கேற்கும் போது ஒவ்வொருன்னு கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் மேடம்.
6: கண்டிப்பாக
7: வானொலி வந்து கற்றுக்குறோம். இப்போ ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா வானவில்லை, அதை பற்றி சிந்திக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற. இப்போ முந்தியெல்லாம் மகா சோமஸ் ஐயா இருக்கையிலாம் வீட்டின் அலங்கார பொருள் எது, ஒரு கேள்வி மாதிரி வச்சிருவார். லாஸ்ட்டாக அவர் ஒரு பதில் வச்சிருப்பார். அதை அப்படியே இப்படி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ சிந்திச்சு நிறைய புத்தகங்கள்லாம் தேடி அந்த வரிகளெல்லாம் சொல்லி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படி இருக்கும்போது தினமும் நாங்கள் கற்றுக்குறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எல்லா தரப்பு நிகழ்ச்சிகளுமே இருக்குது. மருத்துவம், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் மேடம் இருக்குது. அந்த கருத்து சொல்லும்போது நம்மளை எங்களை நாங்களே செதுக்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம்.
6: ஒரு சிற்பின்னு சொல்கிறீங்க எங்களை.
7: கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பண்பாகவும் நாங்கள் இருக்கோம். இது வந்து நான் சொல்கிற மாதிரி தினமும் கற்றுக்கிட்டு இருக்கோம் மேடம். பொழுதுபோக்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கவும் செய்வோம். பாடல்களை ரசிப்போம், சில அறிவிப்பாளர்கள் பேசுகிறத ரசிப்போம். இப்போ சவித்ரா ஐயா இருக்கையில் வானவில்லையெல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு வருவோம். நல்லா பேசணும், இப்போ இந்த மாதிரி ஆளுகிட்டேலாம் பேசல நல்லா பேசணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ எங்களோட சிந்திக்கிற திறனும் எங்களுக்கு அதிகமாக வளருது இதன் மூலயமா.
6: நிறைய வானவில் நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கல்லம்மா.
7: கண்டிப்பாக
6: ஒவ்வொரு தலைப்பில் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை கேட்கும்போது இன்றைக்கி இந்த குணத்தை விட்டுறணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குணத்தை நீங்கள் விட்டுருக்கீங்களா?
7: அதாவது அப்படி விடலை. இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ எங்களுக்கே தெரியுது, இப்போ நானே எடுத்து பேசுகிறேன் ஒரு நல்ல விஷயத்தை. அப்போ நானே அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அதிகமாக கோவப்படக்கூடாது, அதிகமாக படபடன்னு பேசுகிற குணம்

0: இருந்திருக்கேன்ட்ட. அந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு வந்து நான் ஏதோ திட்டுற மாதிரி தெரியுது. சாதாரணமா சொன்னா கூட அதெல்லாம் இனிமே குறைக்கணும், நேக்கா பேசணும், நேக்கா சொல்லணும் அப்படிங்கிற அந்த பேசுற நாகரிகத்தை வளர்த்துக்கிட்டதே நம்ம பண்பலை தான்.
1: இப்ப பண்பலைக்கு ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்கு சொல்லுவீங்கம்மா?
0: மனமார்ந்த நன்றி எல்லா விஷயத்துக்குமே சொல்லணும். குறிப்பா இன்னைக்கு இந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு என்னைய கூப்பிட்டீங்க. என்னைய வச்சு என்னோட தங்கச்சி, தங்கச்சி பிள்ளைய மக எல்லாருமே வந்திருக்காங்க. நல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது இங்க உங்களோட சமமா சரிசமமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பாருங்க. மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்களை நான் சொல்லிக்கிறேன் மேடம் உங்களுக்கும்.
1: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னீங்கல்ல செப்புக சின்னமில்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா மேடம்,
1: அதோட அனுபவம் ஏதாச்சும் மறக்க முடியாத தருணம்?
0: ஐயா சவித்ராயா பேசையில் ஒரு தடவை வெற்றி பெற்றிருக்கேன். இப்போ இந்த
1: ரமேஷ் அண்ணா வந்ததுக்கப்புறமும்,
0: ரமேஷ் சார் வந்ததுக்கப்புறமும் இப்போ ரெண்டு தடவை வெற்றி பெற்றாச்சு. ஒரு தடவை அந்த திருக்குறள் புத்தகம் வாங்கினேன், ஒன்றர் கேக் அந்த 500 பணமும் வாங்கினோம். அப்போ அந்த ரெண்டாவது முறை வெற்றி பெறும்போது, அதாவது தோல்வியை இப்போ அவுட் ஆகிட்டா, தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு மாதம் கழித்து தான் பேசணும். இன்னைக்கு பேசினவங்க அடுத்துன்னு ஒரு மாதம் கழித்து தான் பேசணும். அப்படி இருக்கும்போது நானும் ஒவ்வொரு மாதம் கழித்து வந்து பேசுவேன். இப்போ வந்து புஷ்பலதானே 3 புஷ்பலதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு வேறு வேறு மாவட்டத்திலேருந்து. நான் தான் நினச்சி நான் வருவேன், நீங்கள் இப்போ தான் பேசுனீங்கன்னு கட் பண்ணிடுவாங்க.
1: அப்போ தெரியல உங்களுக்கு,
0: இப்படியே இருந்துச்சு. அடுத்த வாரம் வருவேன், நீங்கள் இப்போ தான் பேசுனீங்கன்னு உங்களுக்கு டைம் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பெரிய நல்ல ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நான் வெற்றி பெற்றேன் மேடம்.
1: கடைசி நிறைவான நேரத்துக்கு வந்துடும். நம்ம பண்பலையை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
0: அதான் சொல்றேன் மேடம், இது வந்து ஒரு பல்கலைக்கழகம். நாங்கெல்லாம் குறைஞ்ச படிப்பு படிச்சிருந்தாலும் கூட வானொலி மூலமா தினமுமே கத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லணும் இதன் மூலமா.
1: சரிம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? இப்ப நிறைவா வந்துட்டோம்.
0: இப்ப வந்து பூவே உனக்காகல இருந்து மச்சினி.

இதுவரை கேட்டோம் சிறப்பு வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர் அவர்களுக்கு கோடை பண்பலையின் சார்பா நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி, நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து மதுரை மாவட்டம் தேன்மொழி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. மௌனங்கள் உடைந்து ராகங்கள் பிறக்க, காற்றலைகளில் சரித்திரம் படைக்க, புரியாத உணர்வுகளுக்கு புதுமெட்டாக உங்கள் இதய கதவை தட்ட வருகிறது 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்ய உறவின் தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்று தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் மதுரை வளர்நகர் தேன்மொழி அவர்கள். முதலில் நேயர் நம் பண்பலையை பற்றி கூறியிருப்பதை கேட்போமா? பண்பலையின் நிகழ்ச்சிகளை தொடக்கத்திலிருந்தே கேட்டு வருவதாகவும், குறிப்பாக ஆசையில் ஒரு குக்கு, சித்திர செவ்வானம், நினைவே சுகம், இரவு சிறகு எல்லாமே அருமை. கேட்க கேட்க மனதிற்கு மருந்தாகவும் அரு சுவையாகவும் இனிக்கும். அதிலும் நெஞ்சில் நிறைந்தவை மனதோடு ராகம் எல்லாம் நெஞ்சில் நீங்காத கானமாக ஒலிக்கும் என்றும், இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மாதங்கள் என்னும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து பாடல். பள்ளிக்கூடம் முடிந்து சிறகுகள் முளைத்த பறவைகளாய் கல்லூரிக்குள் நுழையும் போது எதிர்காலத்தை பற்றிய எத்தனையோ வண்ண கனவுகள் கண்களில் இருக்கும் என்பதை தன் கவி வரிகளில் வர்ணித்திருப்பார் கவிஞர். பாடலை கேட்போமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இதயம் இனிக்கும் இன்னிசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை வளர்நகர் தேன்மொழி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி படத்திலிருந்து பாடல். வசந்த காலத்தின் தொடக்கமாக ஏப்ரல் மாதத்து அந்தி பொழுதில் இதமான காற்றில் காதலியின் நினைவுகளோடு ஒருவன் காத்திருக்கும் அந்த தருணத்தை தன் இசையால் அழகுபடுத்தியிருப்பார் தேவா. பாடலை கேட்போமா?

சிந்தை மயக்கும் காணங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து. நேரம் 3:17 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததா இதயம் படத்திலிருந்து பாடல். ஆண்டின் தொடக்கத்தில் ஜாலியாக கழிந்த கல்லூரி நாட்கள் ஏப்ரல் மே மாதத்து கோடைக்காலம் வரும்போது அப்படியே மாறிவிடுகிறது. கல்லூரி வாழ்க்கையின் கடைசி நாட்களையும் பிரிய போகும் நண்பர்களின் ஏக்கத்தையும் சொல்லப்படாத காதலையும் ஒருங்கே பேசும் உன்னதமான பாடல் இது.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கவி பாடும் கானக்குயில் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை வளர்நகர் தேன்மொழி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து பாடல். காதல் என்பது தேவதைகள் வாழும் அழகிய நதி, அதில் விழுந்தால் நெஞ்சம் நனையும் என்று காதலின் அழகையும், அதே சமயம் மேகம் கருகினால் மழை வருவது போல் இதயம் உருகினால் கண்ணீர் வரும் என்று அதன் வலியை சமமாக பேசும் பாடல் வரிகள் இது.

மனமயக்கும் கானங்களை மகிழ்வாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிரியமானவளே படத்திலிருந்து பாடல். பூவுக்குள் மறைந்திருக்கும் தேனை போல அவளின் புன்னகைக்குள் தன் காதலை மறைத்து வைத்திருக்கிறான் தலைவன். இந்த பாடல் வெறும்

செவிமயக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை தேன்மொழி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகவதி படத்திலிருந்து பாடல். பருவங்கள் மாறினாலும் சில பாடல்கள் தரும் வசந்தம் என்றும் மாறுவதில்லை. இந்த பாடலை கேட்கும் போதே மனதிற்குள் ஏ

ஏதோ ஒரு பூ பூப்பது போன்ற ஒரு சிலிர்ப்பு இளமையின் துள்ளலோடும் காதலின் மென்மையோடும் ஒழிக்கும் இந்த அழகான பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இசையின் வசந்தமாய் கொடைபண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைப்பாயுதே படத்திலிருந்து பாடல். உதடுகள் சொல்லாத காதலை, கண்கள் சொல்லும் ரகசியத்தை பேசும் பாடல் இது. மழையின் துளிகள் பூமியை தொடும்போது ஏற்படும் வாசம், இந்த பாடலை கேட்கும்போது நம் மனதை நிரப்பும். காதலின் தவிப்பை கூட ஒரு கொண்டாட்டமாக மாற்றிய பாடல் இது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
7: மழை பெஞ்சிச்சு, சந்தோஷமா இருந்தேன்னு
8: சொன்னேன்ல,
7: அதுலயும் வருத்தம் ஆயிடுச்சு.
8: என்னங்காச்சு?
7: மழை பெஞ்சிச்சு, வீட்டுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு.
8: சரி,
7: ஆனா தொலைபேசி நம்பர்லாம் போச்சு. நாட்டாம
8: எங்க போச்சு?
7: கட் ஆயிடுச்சு
8: நம்பர். ஏன் கட் ஆச்சு?
7: மழை பெஞ்சதுனால எல்லாமே கட்டா போயிருச்சு.
8: எல்லாமே கட்டா போச்சு,
7: அதனால அலைபேசி.
8: மழை பெஞ்சுனா போன் வீட்டுல வச்சிருப்பீங்க, நம்பர் எப்படி கட்டாச்சு?
7: அது ஏதோ பால்ட் ஆயிடுச்சு. மாட்டாம
8: பால்ட் ஆயிடுச்சு,
7: அதனால அலைபேசி என்ன இருக்கு? நாட்டாம
8: சாரி கொடுங்க.
7: 94 97 97 97 97 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 94 வணக்கம்.
8: யாருக்கு பேசுறீங்க?
9: மாலை வணக்கம்.
8: வணக்கம்ங்க, யாருக்கு பேசுறீங்க?
9: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில இருந்து காந்திமதி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கிறோம்ங்க. யார் மேலயாவது கோவமா உங்களுக்கு?
9: நாளைக்கு
7: மணக்கும்னக்கும்ன்றதுக்கு அவங்க சொல்லல, குடித்தால் புளிக்கும் பதில் சொல்லிட்டாங்க. இதுதான் குழு.
9: ஸ்ரீஜா
8: அவர்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வருகிற 24 வரக்கூடிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
7: முன்கூட்டியே பதில் சொல்லட்டும். வாழ்த்து.
8: வாழ்த்து சொல்லட்டும்.
9: பாட்டு வந்து சார், காக்கி சட்டை படத்துல வந்து டூ போட்டது.
8: என்னங்க காக்கி சட்டை படத்துலயா? சரி, நல்ல பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: ஏனுங்க, கொடைக்கானல் தான் நீங்க?
1: ஆமா.
0: இந்த கொடைக்கானல்ல என்னென்ன இடம்லாம் இருக்குது சுத்தி பாக்குறதுக்கு?
1: நிறைய இடம் இருக்கு. என்னட்டாமா, உங்களுக்கு என்ன இடம் வேணும்?
0: எனக்கு என்ன இடம் வேணும்னா, நடு சிட்டியில ஒரு 10 கிரவுண்ட் இடம் வேணும். மழை பெஞ்சதுன்னா
1: அது மாதிரி நிறைய அருவி இருக்கு.
0: இங்க பாருங்க, நிறைய அருவி இருக்குதுங்கிறீங்க, பார்க் இருக்குது.

0: லேக் இருக்குது, அப்புறம் என்னது அந்த பக்கம் மன்னவனூர்ல ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது, என்னென்னமா சொல்றீங்களா,
1: ஆட்டு பண்ணை எல்லாம் இருக்கு.
0: ஆமா, ஆட்டு பண்ணை இருக்குது, பூம்பாறையில முருகன் கோயில் இருக்குது, எல்லாம் சொல்றீங்க. புவிசார் குறியீடு வாங்கி இருக்கிறோம் நாங்க பூண்டுக்கு
1: அப்படின்னு
0: எல்லாம் இருக்குதல்ல. சுத்தி பாக்குறதுக்கு பஸ் காரு இதை விட்டா வேற என்ன இருக்குது? புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம், யாருமே பண்ணாத பிசினஸா இருக்கும். ஆறு மாசம் சீசன், ஆறு மாசம் சீசன் எல்லாமே போக கூடாது,
1: எல்லா மாசமும் சீசன் தான்
0: இருக்கும். அதனால ரொம்ப நேரம் ஓசனம் பண்ணி பாத்துருங்க. மழை பேர் வேஞ்சிட்டு இருந்துச்சுங்களா, ரெண்டு கப்பல் வாங்கி இந்த பக்கம் சுற்றுலா கப்பல் விட்டோம்னா நல்லா இருக்கும்.
1: தண்ணி இல்லாத இடத்துலயும் கப்பல் போகுமா?
0: பாலைவன கப்பல்லாம் சொல்றாங்க, அது மாதிரி மலை கப்பல் அப்படின்னு ஒண்ணு விடுவோம். ஏனமணி பத்ம பிரியாமணி பேசாமையா இருக்கிற மௌன விரதமா, சும்மா பேசுங்க.
1: நாட்டாம தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கப்பல நம்ம எடுத்துட்டு போயிடலாம்.
2: என்ன டைட்டானிக் கப்பல்? நாட்டாம
0: டைட்டானிக் கப்பல் இல்ல, அது லூசானிக் கப்பல்.
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அவங்க வேலையில கரெக்டா இருக்காங்க.
1: குட்ட தண்ணில எட்டு கப்பல்,
0: அவ்வளவு ரெண்டே வரி.
3: குட்ட தண்ணில எட்டு கப்பல்.
0: குட்ட தண்ணினா அப்படி இல்ல, குளம் குட்டை, அது நீங்க வேற மாதிரி நினைச்சிடப்படாது.
1: ஆறு, குளம், ஏரி, குட்டை அப்படிலாம் இருக்குல்ல.
0: குட்டை தண்ணீர் எட்டு கப்பல்.
1: எப்படி முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
0: அங்க
1: ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம், இங்க ரெண்டு கப்பல், அங்க ஒரு எட்டு கப்பல், மொத்தம் பத்து கப்பல்
0: ஆச்சுன்னா எப்படி பாருங்க. பிரிக்கிறாங்க
4: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் price.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணு.

0: சொன்னாங்க.
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: என்னங்க நாட்டாம
1: என்னங்க,
0: 4:35 ஆயிடுச்சு,
1: அம்பட்டு நேரமா ஆயி போச்சு.
0: எப்படி கப்பல் வாங்குறது நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். வாங்க முடியுமா முடியாதானே தெரியல.
1: என்னங்க நீ போய் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போய் டியூ போட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே.
0: அப்படி எடுத்துடலான்றீங்களா?
1: மாசம் மாசம் 5000 ரூபா கட்டிடுறா கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தா கிடக்குது.
0: எத்தனை மாசத்துக்கு கட்டுறது?
1: அது நம்ம பொறுமையா கட்டினா கிடக்குது.
0: சரி, யாராச்சும் இப்ப பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்குவோமா?
1: இது நல்ல யோசனை.
0: அப்படின்னா நம்ம கொஞ்சம்
1: காசு
0: நாட்டாம.
1: அருமை அருமையான யோசனை போங்க. கேப்பமா
0: கேளுங்க கேளுங்க.
1: வாங்க, யாருங்க பேசுறீங்க? அயன் கடைக்காரர். வணக்கம் கோ, எப்படி இருக்குங்க கோயம்புத்தூர்? நல்லா இருக்கிறவங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: அந்த கையில போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க.
0: பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னரா வேற நான் உங்களை சேர்த்துக்கலான்னு நினைச்சேன்.
1: உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணீங்க, இப்படி பண்றீங்க.
0: அது கப்பல் வாங்குறதுக்கு
1: ஏனுங்க பேர் சொல்லி போடுங்க. சரிங்க, முதல்ல ஒரு விடுகது கேட்டோம்ங்களா?
0: குட்ட தண்ணில 8 கப்பல். அது என்ன?
1: மழை காலத்துல இந்த கப்பல் நிறைய ஓடுமுங்க.
2: மழை
1: நின்னு போச்சுன்னா கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படும். விறகு மட்டை எல்லாம் போகுமா? அது இல்லைங்க, அதை நீங்க ஆத்துல எடுத்து போட்டீங்கன்னா எப்ப வேணாலும் போகும்.
0: தண்ணி ஓடும் போது அது ஓடிட்டே தான் இருக்கும். அது இல்லங்க,
2: பேப்பர் கப்பல்.
1: பேப்பர் கப்பல?
0: அது பேப்பர் கப்பல் எவ்வளவு வேணாலும் விடலாம்ல.
1: நேரடியா அப்படி கப்பல்னு சொல்லுவோம் நாங்க. யானுங்க விடுகதைக்குள்ளே பதிலி வச்சு சொல்லுவோம்.
0: சரிங்க, நன்றிங்க. ஏனுங்க நாட்டாம
1: என்னங்க,
0: யாருமே நமக்கு பார்ட்னரா சேர மாட்டேங்கிறாங்களே,
1: பயக்கறாங்க. கப்பல் கம்பெனி பெரிய கம்பெனி ஆச்சு, எப்படி என்ன கரெக்டா பங்கு காசெல்லாம் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் சீட் குலுக்கி போட்டு பார்த்து கரெக்டா யாருக்கு என்ன நம்பர் வருதோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவோம்.
0: இல்லாட்டி ஒருவேளை நம்ம கட்டுற கப்பல் டைட்டானிக் மாதிரி மூழ்கிரும்னு பயந்துட்டாங்களோ?
1: மூழ்கறதெல்லாம் மூழ்காதுங்க, நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். இந்த ஓரத்துலயே கரை ஓரத்துலயே பெரிய பெரிய போஸ்ட் நட்டு செயின் போட்டு லாக் பண்ணி விட்டுருவோம். கீழே போச்சுன்னா மேல எழுத்துக்கிற மாதிரி.
0: ஒருத்தர் வர்றாரு, அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
1: அவர் பாட்டுனர். சரி வாங்க, ஏறுங்க. யாருக்கு பேசுறீங்க?
2: நீங்க
0: கூட கூட இருக்கும் என்னன்னா.
1: ஆமா ஆமா, 8னா கணக்கு இல்லைங்க, கூட கூட இருக்கலாம் கம்மியா கூட இருக்கலாம்.
0: ஆமா, ஆனா கப்பல் இருக்கு.
1: இருக்குது, சும்மா 8ங்கறது ஒரு கணக்கா சொல்லி இருக்கோம்.
0: குட்டை 8 அப்படின ரைமிங்கா சொல்லி இருக்கோம்.
1: என்னங்க ரங்கசாமி என்ன சொன்னீங்க? என்னங்க
2: பரிசல் தான் விட முடியுங்க?
1: பரிசல் ஏனுங்க,
0: பரிசல் விட முடியுமா? 8 பரிசல
1: நிறுத்த முடியுமா என்னங்க நீங்க? அப்ப என்னவா இருக்கு?
0: நான் அப்படிதான் சொல்றேன் நாட்டாம. அவங்க பயந்துக்கிறாங்க.
1: அதாவதுங்க, குட்டை தண்ணியில 8 கப்பல் விட முடியலன்னா 2 ஆளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டுவோம், குட்டையை பெருசாக்குவோம்.
0: அப்புறமா குளம் ஆயிரும்.
1: ஆமா,
0: குளத்தை
1: குளத்துல வந்து அப்புறம் 10 கப்பல் விடுவோம்.

0: அதுக்கப்புறம் அப்படியே கப்பல் விட்டுட்டே போக
1: வேண்டியது. பெருசாக பெருசாக நம்ம குளத்தை பெருசாக்கிட்டே போக வேண்டியது.
0: சரி, இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க,
1: வாங்க.
2: மாத்தானைக்கும் மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்றதாருங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேத்தர் வட்டம் புங்கமுத்து வந்து பால்ராஜ் பேசன் நாட்டாம.
1: பால்ராசையா, எல்லாரும் நல்லா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: 27வது உதய நாள், நல் வாழ்த்துக்கள்.
1: அது காலையில 10 மணிக்கு வாங்க, வாழ்த்து பதிவு பண்ணி போடலாம்.
2: பதிவு பண்ணிட்டு இருந்தாலும்
1: இருந்தாலும் நாங்க ஒருக்கா சொல்லுவோம். 2வது முறையா டபுள் என்ட்ரி ஆகுது. சரிங்க, விடுகதை கேட்டீங்களா?
2: கேக்கலீங்க, சொல்லுங்க நாட்டாம.
0: குட்ட தண்ணில 8 கப்பல்.
2: அதெல்லாம் சொல்லுங்க மேடம்.
0: குட்டை
1: தண்ணீரில் 8 கப்பல்.
0: அந்த கப்பல் எது?
2: 8 கப்பல்.
1: ஆங்க,
2: விட்டு விட்டு கேக்குதுங்க.
1: ஏனுங்க, குட்ட தண்ணில 8 கப்பலுங்க இப்ப விடாம கேக்குதுங்களா?
2: ஆமை.
1: ஆமை என்னங்க சொல்றீங்க?
2: ஆமைன்னு சொல்லிட்டு
1: ஆமை குட்டையிலேயே இருக்கு.
0: சொல்லுங்க, வேற வேற ஏதாச்சும் சொல்லிட்டே வாங்க. எது கரெக்டோ அதை நாங்க பதில எடுத்துக்கிறோம், உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறோம்.
1: ஏனுங்க, குட்ட தண்ணில இல்லாம ஆமை இருக்க?
0: எங்களுக்கு
1: வந்து கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும்.
0: ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னது நாளுக்குள்ள ஒண்ணு.
2: ஆமை, ஒரே பதில்.
0: என்னங்க, நாலு பதில் சொன்னீங்கல்ல, அதுல ஒரு பதில் சொல்றோம்.
1: வாங்க, நீங்க பதில சொல்லி போட்டு பதில் தெரியல சொல்ற ஒரே ஆள் நீங்க தாங்க.
0: சரிங்க நாட்டாம.
2: அப்படிங்களா? நீங்களே சொல்லுங்க நாட்டாம.
1: சரிங்க, நன்றிங்க, போயிட்டு வாங்க.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: கப்பல் கம்பெனில பார்ட்னரா சேர்த்ததுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது?
0: இல்ல நாட்டாம, நான் நினைக்கிறேன் கடைசியில நம்ம ரெண்டு மட்டும் தான் கப்பலை விட்டுட்டு கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருப்போம் நினைக்கிறேன்.
1: ஐயோ, அப்பெல்லாம் வைக்கப்படாதுங்க.
0: நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
1: நம்பிக்கை இருக்குதுங்க, ஓடி போடலாம்.
0: சரிங்க சரிங்க, இப்ப வந்திருக்கவங்கள கேட்டுடலாம்,
1: கூப்பிடுவோம். வாங்க.
5: வணக்கம்.
1: வணக்கம்ங்க, யாருக்கு பேசுறீங்க?
5: அன்பு தம்பிக்கும் தங்கைக்கும் மாலை வணக்கம் கூறுவது உங்க அக்கா புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறீங்கப்பா. இதுவரை நல்லா
0: இருக்கீங்களா?
1: அப்பத்தா, அக்கானு போசுக்கணும், வயசு குறைக்கலாம்னு பாக்குறீங்களா?
5: அப்பத்தா,
1: பெரிய பெரிய அப்பத்தா, மறந்துட மாட்டேன் நாங்க. அப்தோய்,
5: சரி பதில் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க அப்பத்தா.
5: சுத்தத நீல 8 கப்பல்னா முட்டை.
1: முட்டையா?
5: முட்டை இல்லைனா வடை.
1: முட்டை இல்லைனா வடை.
0: பசி தூண்டுறீங்களே நீங்க.
1: ஏனுங்க,
5: நீங்க அதே நம்ம வெண்ணீர் அதல எத்தனை வேணாலும் முட்டை போட்டு அவிய வைப்போம்.
1: ஏனுங்க,
0: சாப்பிடுற
1: கரெக்ட்டா நீங்க டீ குடிக்கிற நேரத்துல வடை டீ.
5: வடை இல்ல, வடை இல்ல, முட்டை. அது எண்ணெய் இல்லைல ஒட்டடணும்.
1: முட்டை என்பது தவறான பதில்.
5: ஐயோ, அப்படியா?
0: ஆமா, முதல் நேயர் சொன்னதுக்கு தான் நாங்க சொன்னோம் அந்த நாள்ல ஒண்ணுன்னு.
5: ஐயோ, நான் லைனை பேசிக்கிட்டு இருந்தேன்.
0: இல்ல, நீங்க கொஞ்சம் உண்மையிலேயே
1: குட்ட தண்ணி
5: கேட்டு கொஞ்சம் குடுக்குடுங்களே.
0: அதான் குட்டை, ஏரி குளம் குட்டை இருக்குல்ல, அந்த
1: குட்டை தண்ணி. முந்திர நேயர் கிட்டத்தட்ட பதில சரியா சொன்னாரு, 4 பதில் சொன்னாரு, அதுல ஒரு பதில்.
5: ஆமா, மீன் ஆம.
0: அடுத்து சொல்லுங்க, இன்ன ரெண்டு
5: சொன்னீங்கன்னா
0: சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, இதுல ஒண்ணு சொல்லுங்க.
1: இப்ப சொல்லுங்கல்ல பதிலு. ஆமா, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க, கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். அப்பத்தாய், அப்பத்தா, அப்பத்தா, அப்பத்தா, அப்பத்தா,
0: எங்களால முடியல அப்பத்தா அப்படின்றாப்ல தம்பி.
1: ஏனுங்க, கேக்குதா கேக்கலையா நாங்க பேசுறது? போயிட்டீங்களா?
0: நம்மளே பதில சொல்லிடலாம் நாட்டாம. என்னால முடியல,
1: 4 பதில.

0: 3.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நம்மள்டையும் காசு இல்ல, லோன் போட்டாலும் ரொம்ப வருஷம் இந்த கப்பலுக்கு டியூ
1: கட்டணும். பார்ட்னர் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க, பயக்கறாங்க.
0: பேசாம கார்டை வாங்கிருவோமா?
1: கார்டுனா ஏடிஎம் கார்டா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா?
0: விவசாயம் பண்றதுக்கு கார்டு.
1: விவசாயம் பண்றதுக்கு கார்டா?
0: அதுக்கு நான் நிறைய காசு ஆகாது இல்ல.
1: அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டா?
0: அப்படி வச்சுக்கலாமா
1: அக்கா? நான் சும்மா சொல்லணுங்க.
0: இல்ல தம்பி, அதுல லோன் போடலாமோ?
1: முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தோட்டம் கார்டு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த கார்டெல்லாம் வாங்க முடியும். சரி
0: சரி, இதுக்காச்சும் பார்ட்னர் கிடைப்பாங்களா?
1: தோட்டம் வாங்குறதுக்கா? இந்த பக்கம் நிறைய காடு பாத்துனுங்க.
0: ஆமா,
1: பெரிய பெரிய பலா மரம், நெல்லி மரம், அப்புறம் அவகாடா மரம் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கிற தோட்டமா பார்த்து வாங்கி போடலாம். செலவு மிச்சம் நம்ம விவசாயம் பண்றோம்.
0: அந்த மரம்

0: பார்த்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், போனோன்னு எல்லாத்தையும் உலுக்கி மரத்துல உள்ள பழத்தெல்லாம்
1: வித்து போடு,
0: வித்துட்டு டியூ கட்டிடலாம்.
1: மறுபடியும் டியூவா?
0: வேற வழி இல்ல, நம்மள்ட்ட தான் பணமே இல்லையே.
1: சரி பரவாயில்ல, விடுங்க, யார்ட்டையாவது கேப்போம்.
0: சரி பார்ட்னரை சேருங்க ஃபர்ஸ்ட்,
1: நாங்க என்ன பாப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம்.
0: சரி சரி.
1: ஏங்க யாருங்க பேசுறீங்க?
2: நாட்டாமிக சகோதரிக்கு வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாருங்க?
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டில இருந்து கே கே
1: கருப்பண்ணன்.
0: அவங்கள்ட்ட
2: நாட்டாம ஒரு ஆள் விட்டு வந்துட்டீங்க.
1: அதாவதுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்றேனுங்க.
2: நீங்க நாட்டாம நேர்ல சொல்லிட்டு போறா?
1: எங்கெங்க
2: காடு வாங்கினா அந்த பக்கம் வந்துருங்க நாட்டாம, வாங்கிடலாம்.
1: காடு அந்த பக்கம் ரேட் கம்மியா இருக்குங்களா?
2: கோயம்புத்தூர்ல
1: ரெண்டு மில்லு இருக்குது, அந்த பக்கம் கடல்ல ரெண்டு கப்பல் ஓடுது, யாருக்கு ஓடுது, அது ஓடுறவங்களுக்கு ஓடுதுங்கிற மாதிரி தான் இருக்குது.
2: நடுக்காட்டுல
0: வெள்ள வேட்டி விரிஞ்சு கிடக்கு.
2: நடுக்காட்டுல
0: வெள்ள வேட்டி விரிஞ்சு கிடக்கு.

0: அதெல்லாம் புடிச்சிடலாங்க மேடம்.
1: டிக்கெட் கொடுக்கணுமா இல்ல சும்மா டிக்கெட் போடாம சும்மா ஓட்டி என்ன பண்றது?
0: இல்லைங்க மேடம், அதெல்லாம் புடிச்சிடலாங்க மேடம்.
1: சரிங்க, இந்த விடுகது கேக்குறவங்க பதில் சொல்றீங்களா?
0: சொல்லுங்க மேடம்.
2: நடுக்காட்டுல வெள்ளை வேட்டி விரிஞ்சு கிடக்கு.
0: நடுக்காட்டுல
2: வெள்ளை வேட்டி விரிஞ்சு கிடக்கு.
0: வெள்ளை வேட்டி விரிஞ்சு கிடக்கு, குடுக்கணும் மேடம்.
1: ஏனுங்க, காட்டுக்குள்ளேயும் இருக்கும் காட்டு விட்டு வெளியும் இருக்குங்க. முதல்ல ஒரு விடுகதை கேட்டோம்ல.
0: ஆமா மேடம்,
1: அதுலயே பதில் இருக்குது.
0: நடுக்காட்டுல
1: வெள்ளை வேட்டி விரிஞ்சு கிடக்குது.
0: விரிஞ்சு கிடக்குங்களா? வேற ஏதாவது
1: தேடி பாக்குறீங்களா?
0: அதுதானுங்க.
1: எல்லாமே இருக்குது, காசு மட்டும்தாங்க.
2: பாருங்க
1: பேசுறீங்க. அழகரையா, கப்பல் வாங்கறதுக்கு பார்ட்னர் தேடணும்,
2: கிடைக்கல. இப்ப காட்டுக்கு வந்துட்டோம்.
1: அவரே வாலண்டியரா சிக்கும் போது என்ன? அப்புறம் கேட்டு விடுங்க.
2: நடுக்காட்டுல வெள்ளை வேட்டி விரிஞ்சு கிடக்கு, இதுக்கு பதில சொல்லுங்க.
1: பருத்தி பஞ்சு என்பது மிக மிக மிக மிக மிக சரியான பதில் இல்லை. உப்பு எங்க காட்டுலயாங்க இருக்குது? என்னங்க நீங்க வெள்ளரி பழம் அப்படியே சுத்தி பாருங்க, என்னென்ன கண்ணுல தெரியுதோ அத்தனையும் சொல்லி விடுங்க. இல்லங்க,
2: விளக்கு
1: திரி என்பது தவறான பதில். நீங்க இப்ப பேசும்போது பதில சொன்னீங்க.
2: ஆமா, உங்களையும் அறியாம பதில் வந்துச்சு. அந்த பதில சொன்னீங்கன்னா நாங்க போய் கார்டு வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம்.
1: எங்க பாருங்க, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, பேசும்போது உங்களுக்கும் தெரியாம பதில சொல்லி விட்டீங்க. ஆனா என்ன பதிலுங்கறத கண்டுபிடிக்கணும். எத்தனையோ புலம்புறேன், என்னென்னு புலம்புவேன்.
2: கடைசியா புலம்புனீங்களே, அத புலம்புங்க.
1: இதுலயும்
2: ஒரு க்ளூ இருக்கு, அப்படியே கிணறுக்கு முந்தி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அததான் சொல்லுங்க, பதிலா சொல்லுங்க.
1: அதாவதுங்க, நாங்க அப்படியே பதில அங்கங்க தூவி விட்டு போவோம். நீங்க பாருங்க, போவ பேசிக்கிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்க.
0: சரிங்க,
2: ஐயோ அதுலயும் பதில் இருக்கு.
1: வயக்காட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும் பதில்.
0: வயக்காட்டுக்கு பக்கத்துல வாய்க்கால தண்ணி இருக்கு.
1: வாய்க்கால் எங்க போகுது?
2: வாய்க்கால் உள்ள தண்ணி எல்லாம் எங்க போகுது?
0: குளத்துக்கு
2: போகுது. ஐயோ, இந்த பதில வாங்குறதுக்கு முடியல.
1: முடிஞ்சா?
0: முடிஞ்சாட்டாமா.
1: நன்றிங்க.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான

0: சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: இது கோடைப்பண்பலின் 1.5 விடுகதை வண்ணத்தூரிகை நிறைவிற்கு வருகிறது. நிகழ்ச்சியின் சுவாரஸ்யம் குறையாமல் இணைந்தவர்கள் அறிவிப்பாளர்கள் செல்வபாலா, செல்வராணி அவர்கள். மேலும் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ராஜேஷ் பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி, கணினியாக்கம் பூஜா. விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. அடுத்ததாக சித்திர செவ்வானம், முன்பாக செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54

4 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். மாலை வேளை மயக்கம் கொண்ட காதல் வானம், வானை விட்டு இறங்க துடிக்கும் தென்றல், தழுவ நேரமாய் தழுவும் நேரமாய். இது நம் கூடி பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். சிவந்த வானோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு
7: மாலை நேரம் அயங்கும் வேளையில் நம் கோடி பண்பலை 100.5 இது சித்திரச்சிவானம். நேர்மாலை 5:10. காதல் வார்த்தைகளை தேடும் மனம், அருகில் இல்லாத போது காதல் இதயத்தின் தாக்கம். அருகில் இல்லாத போது காதல் இதயத்தின் தாக்கம். தவிப்பு, தவிப்பு என்பது இதுதானோ? இளம் உள்ளங்கள் ஏங்குகிறது, இதயத்தில் குளிர்காற்று இதமாய் இப்படி.

இசையால் வருடும் நேரம் நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சிவானம் பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:15. அன்பு கொண்ட மனம் அன்பால் மயங்கிய பாவை அவள். அன்பு கொண்ட மனம் அன்பால் மயக்க பாவை அவள். முகத்தில்தான் எத்தனை பாவங்கள் நினைக்கும் போதே வர்ணிக்க தோணுகிறது.

0: சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இசையால் இதயம் வருடும் நேரம் நம் கூடை பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். காதல் மனதின் தவிப்பு, காதல் மனதின் தவிப்பு, கண்களில் உருவான காதல் மலர்ந்த மலராய், கண்களில் உருவான காதல் மலர்ந்த மலராய், மனதோடு மனம் அன்பு, அன்பு அழையாய் அழைய துடிக்கும் இதயம், மலர துடிக்கிறதாம் இப்படி.

இசையோடு இதயம் மயங்கும் நேரமாய் நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் சித்திர செவ்வானம். மோகத்தால் வந்த காதல் வானில் மிதந்த நிலவை துணைக்கு அழைக்கும் உறவு. பருவத்தின் வாசலில் சொர்க்கமாய் மாற்றி பருவத்தின் வாசல் சொர்க்கமாய் மாற்றி கவி புனைய துடிக்கிறது. துடிக்கிற காவியம் இதுதானோ?

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் கோடி பண்பலை 100.5 இல் நாம்

கேட்டு ரசிக்க வைக்கிங் பெனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் சித்திரச்சவானம். புதுவகையான சுகம் இதயத்துக்குள் துடிதுடிப்பாய், உறைந்து துடிக்கும் வேளையில் காதல் காவியமாய் தோணுகிறது. ஆனந்தமான நினைவுகளை மீண்டும் மீண்டுமாய், ஆனந்தமான நினைவுகளை மீண்டும் மீண்டுமாய் வாழ்க்கையின் இனிமையை கூட்டி வர்ணிப்பு இதுதானோ?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு.

0: சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 8, வேஷதாரி. மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. அதை கண்ட ஒற்றர் தலைவன் தனது குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். இனி ஒற்றர் தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னால் காஞ்சி பாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள். குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றையொன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன. மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையும் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன. அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அப்படியிருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் ராஜ பரிவாரங்களை கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லோருக்குமே வியப்பை அளித்தது. அண்ணா, அந்த குதிரை மேல் போகிறானே, அந்த வீரனை பார்த்தாயா? என்ன கம்பீரமான வடிவம், அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள். எனக்கு தெரியவில்லையே தங்காய். அவனுடைய தோற்றத்தில் ராஜவம்சத்தின் களை காணப்பட்டது. நல்ல ஆஜானு பாகுவாகவும் தோன்றினான். அவன் குதிரையை பார், இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன். காஞ்சிக்குத்தான் போகினான் போல் தோன்றுகிறது. ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னமோ. இல்லாவிடில் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான். 4 நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஆகையினால்தான் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னாள். குந்தவி, செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரியை பற்றி சொன்னாயே, அவன் வரவே இல்லையே என்றான் மகேந்திரன். இல்லை என்று சொன்னபோது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் துணித்தது. எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான்? கண்டிப்பாக வருவான் என்றான் மகேந்திரன். குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை, மௌனமாயிருந்தாள். தன்னுடைய சந்தேகம் உண்மையாயிருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள் குந்தவி.

0: மணக்கண்ணின் முன்னால் 3 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும், நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த ரத்தின வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின. அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு மனிதர்களா? அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒன்றுதான். குந்தவையின் மௌனத்தையும் அவளுடைய முகவாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான். தங்காய் என்று அருமையாக அழைத்தான். என்ன அண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே, ஏன்?
1: ஒன்றுமில்லை அண்ணா,
0: நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன்.
1: சொல்லட்டுமா?
0: சொல்ல அண்ணா.
1: அப்பாவிடம் நான் சொல்ல போகிறேன்.
0: இந்த பல்லவராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும், என்னால் முடியாது என்று.
1: ஏன் அப்படி சொல்கிறாய் அண்ணா?
0: அவர் இருக்கும் போது நான் ராஜ்யம் ஆளுவது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள்.
1: கிடையவே கிடையாது அண்ணா என்றாள் குந்தவி.
0: அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றுக்கு முகவரி தந்து காவியம் படைத்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். மோகத்தால் மயங்கி காதல் தாகத்தால் கவி புனைந்து இதமாய் நெருக்கமாய் தொடிதுடிக்கும் நிலவை வரவேற்று மாலை நேரத்தை மயக்கி விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்சிவானம். சிவந்த வானோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
2: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
3: இங்கே

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருவாரூர் நன்னிலம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் இங்குதான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. புலவர் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கவும் கவிபாடும் திறன் வேண்டியும் கலைமகளை பூஜிக்க நினைத்து கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார். ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த கலைமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி பாடும் திறனை அருள் புரிந்தார். இதனால் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியை சொற்களத்தி வாழிய ஆற்றங்கரை சொற்களத்தி வாழிய தென்பார் பொற்களத்தி வாழிய கூத்தனூர் சொற்களத்தி வாழியனாவே என்று தக்கையாக பரணியில் பாடியுள்ளார். இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. தன்னாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று சரஸ்வதியும், தன் படைப்பு தொழிலால் தான் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று பிரம்மனும் வாதிட்டு கடைசியில் வாதம் முற்றிப்போய் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் பிறந்தனர். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரன் தேட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. நினைவுக்கு வந்தாலும் இருவரும் இப்பொழுது சகோதர சகோதரியாக இருப்பதால் தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்கும் அல்லவா? அதனால் சிவபெருமானை வணங்கி தங்களின் நிலையை கூற அதற்கு ஈசனும், சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை, சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து கல்வி செல்வத்தை பக்தர்களுக்கு அருளும்படி சொல்ல, அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார்.

கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வளமேல் கரத்தில் அச்சமாலை ஏந்தி, வளக்கீழ் கரத்தில் சின்முத்திரை காட்டி, இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி, இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் வசந்த நவராத்திரியும்

0: புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியன்று இக்கோயிலில் முழலைகளுக்கு முதன் முதலாக கல்வி போதிக்கும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதோடு ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு அலங்காரமும், பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் வரும் நாளிலும் அபிஷேகமும், புதன்கிழமைகளில் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகமும் நடைபெறுகின்றன. இன்று திருவாரூர், நன்னிலம், கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: மாதவரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இனி தொடரலாம் கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பரம்பரை குணம் பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்ற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில் வரும் அப்படின்னா, இதில் என்ன தெரியுங்களா, நட்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து விழுந்த அந்த கட்டுறதான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்ற போது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கப்படாது. அப்படி வர்ற போது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து கலைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு, என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்து எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாரான், ஒரு பணம் அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவுல வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்ட்ட நாங்கள் இருந்தோம், அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு, நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரன் கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போம் போனார். போனவர் திரும்பி வந்து அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, கூட கேட்குறானோ, புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு, ஐயோ பா வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்கார். போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்தை படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறனும், ஏன் வேணாங்கிறீங்க. அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம் அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான், கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு, ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரண

0: இல்லைங்க, எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை. முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துடமாட்டோம். நல்ல குணங்கள் எல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
3: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: குறிஞ்சிப்பூவின் குளிர்ந்த தமிழும், முல்லைப்பூவின் இனிய ராகமும், நெய்தல் பூவின் ஆழபாவமும், மருதப்பூவின் மங்கள நாதமும், பாலை பூவின் கம்பீர ஸ்ருதியும் ஒன்றாக இணைந்த கதம்ப மலரின் புது காவியமே இது. கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நமது கோடைப்பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு நேயர்களின் அன்பான வாழ்த்துக்களோடு வளம் வர இருக்கிறது சிறப்பு வாழ்த்து தென்றல்.

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்கு? காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க கேட்க, நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

0: கதை பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள். மனதை மயக்கும் காவிய தென்றலாக கோடைப்பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று இரவு 10 மணிக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் நிகழ்ச்சி. இனிமையான இரவுகளுக்காக இன்னிசை தாளாட்ட வருகிறது. இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு.
1: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
2: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
3: கோடை பண்பலை வானொலி
2: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
4: का दिल्ली केंद्र है, कृपया हमारे अगले कार्यक्रम की प्रतीक्षा कीजिए। ये आकाशवाणी है। आईसीसी विमेंस T20 वर्ल्ड कप 2026 के अंतर्गत भारत और नेदरलैंड्स के बीच खेले जाने वाले T20 क्रिकेट मैच का आंखों देखा हाल सुनने से पहले आइए सुनते हैं विशेष कार्यक्रम फर्स्ट बॉल 20।
5: दिस इज आकाशवाणी। वी नाउ ब्रिंग यू द बॉल बाय बॉल कॉमेंट्री of the T20 cricket match to be played between India and Netherlands of the ICC Women's T20 World Cup 2026. Before that, listen to a special program, First Ball 20.
6: First Ball 20.
7: Having registered a comprehensive 64-run win against Pakistan in their tournament opener, India would be now up against the Netherlands, who gave Bangladesh a run for their money. Hello and welcome to First Ball 20. I am Megha, and joining me in studio as my co-host is Suhas Vedam. As experts, we have former cricketers Colonel Bhup Raj Singh, Vaishali Mathur, and sports journalist Soumitra Bose. Welcome to the show.
8: Thank you.
9: Hello, hi, good evening.
10: Hello, everybody. Yes, as we dive further into this, we'll start with Soumitra Bose.

0: sir. It's been a while since we've seen India so dominant once again. Yes, we have the World Cup already, but dominant in foreign shores, the perfect start for the India campaign?
1: Yes, definitely. A win against Pakistan is always something that gives your morale a huge boost.
2: தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தமிழகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு

0: எவ்வாறு சமாளிக்க போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியில் இருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திரப் போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும், இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக்கு அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக்கு அரசு

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் கேரளாவின் வயநாடு பகுதியிலெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதே போல் மெர்காரா பகுதியிலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகமாகி உள்ளது. அவங்க அணையெல்லாம் நிரம்பினத்துக்கு அப்புறமா தான் நமக்கு மேட்டூருக்கு தண்ணி வரும். அதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும் அவங்க அணையெல்லாம் நிரம்புறதுக்கு. அதுக்கப்புறமா அதிகப்படியான நீர் வரும்பொழுது தான் நம்ம மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரும். அப்படி பார்க்கும்பொழுது தண்ணீர் திறப்பது என்பது சந்தேகத்துக்குரியது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குறுவை நெல்லே நாற்று விட்டு நடாமல் நேரடி விதைப்பாக செய்துவிட்டால் கிடைக்கக்கூடிய மழையை வைத்து கொண்டு அந்த பயிர் வளர்ந்து மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் இந்த ஆண்டு இந்த பருவத்தின் முன்பகுதியில் கொஞ்சம் மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பின்பகுதியில் மழை கிடைப்பது என்பது சந்தேகத்துக்குரியது. பின்னால் போக போக வறட்சி தான் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் சொல்லுகின்றன. அப்படின்னா குறுவை பயிரே பால் பிடிக்கும் தருணத்தில் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 15 அப்புறம்தான் நீண்டகால ரகங்களை விதைக்கலாம். செப்டம்பர் மாதத்தில் தான் மத்திய கால ரகங்களை விதைக்கலாம். அப்போது அந்த பருவங்களில் மழை குறைவாக இருக்கும், ஆற்றிலும் நீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த நிலையில் நெல் நேரடி விதைப்பு செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இந்த எல் நீனோ அப்படிங்கிற ஒரு நிகழ்வுனால இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வறட்சி நிலவும் என்று சொல்லுகிறார்கள். இது சூப்பர் எல் நீனோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு நெல் சாகுபடியில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை நீரை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி. அதனால் குறுவை பயிரை கூட நேரடியாக விதைக்கிறதுக்கு முற்பட வேண்டும். நாற்று விட்டு நடுற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டின் முற்பருவத்தில், அதாவது செப்டம்பர் வரைக்கும்னு வச்சிங்களா, அது வரைக்கும் ஓரளவுக்கு நீர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை மூலம். அதுக்கு பின்னால் தான் மழைகள் குறைவாகி வறட்சி நிலவ வாய்ப்புகள் இருக்குது. கர்நாடகா திறந்து விட்டு நம்ம மேட்டூர் அணைக்கு வந்து நம்ம பாசனத்துக்கு

திறந்து விட்டு வந்து சேர்கிறதுக்கு எப்படியும் ஆகஸ்ட் மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இறுதி இல்லைனா ஜூலை மாதத்தில் மேட்டூர் அணைக்கு நீர் அதிகமாக வரக்கூடிய சூழல் நிலவி வந்தது. இந்த ஆண்டும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. ஆகையினால் கிடைக்கிற மழையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எதுவும் திட்டமிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆற்று தண்ணி அதை நம்பி தான் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா அது போதுமான அளவாக இருக்காது. அதனால்

செய்கிறதுக்கு சாதாரணமாக நெல்லில் நீங்கள் எந்த ஒரு விதை நிறுத்தி பணியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக வயலில் விதைச்சிடலாம். வயலில் ஈரம் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. வர மண்ணில் வர விதையை விதைச்சிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய மழையில் அது முளைச்சிக்கும். அப்படி தவறினால் கூட நமக்கு சாதகமாக மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் வந்தால் அதை பாய்ச்சி கூட அதை முளைக்க வைத்து கொள்ளலாம். தண்ணீர் வரும் என்றே நம்பலாம். ஏன்னா இப்போவே பருவமழை கொஞ்சம் அதிகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த காவேரி நீர்பிடிப்பு பகுதியில். அது இன்னும் சில நாட்கள் நீடிக்கும் என்று தோன்றுகிறது. அதனால் மேட்டூர் அணைக்கு இன்னும் ஒரு 10-15 நாளில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இந்த ஆண்டு மழையை நம்பி தான் விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுவும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வறட்சி அதிகமாக இருக்கும் என்பதால் அதை அனுசரித்து சம்பா பருவத்தில் கூட மிக நீண்ட வயதுடைய எந்த ஒரு நெல்லையும் சாகுபடி செய்யாமல் ஒரு மத்திய கால பயிரை மட்டுமே சாகுபடி செய்வது நல்லது என்று கருதப்படுகிறது. ஏன்னா அப்போதான் சம்பாவின் பிந்திய பருவத்தில், அதாவது பூத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறட்சி வந்ததுன்னா மகசூலே இல்லாமல் கூட போயிடும். அதனால் மிக நீண்ட வயதுடைய பயிர்களை சாகுபடி செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய நிலை அதுதான். அப்புறம் இந்த நெல் விதை நேரடி விதைக்கும் பொழுது மண்ணில் எந்த விதமான உரமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உரம் மட்டும்தான் அங்கு போட வேண்டும். அது முளைச்சி, அதாவது கிடைக்கிற மழையில் முளைச்சி அல்லது ஆற்று தண்ணியை பாய்ச்சி முளைச்சி ஒரு 10-20 நாள் கழித்து ஒரு களை எடுப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் அதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்களை கொடுத்தால் போதும். ஆனால் விதைப்பதற்கு முன்பாக நிறைய இயற்கை எருக்களை போட்டு விதைப்பது நல்லது. ஏன்னா அதுதான் நீர் பிடிப்பு தன்மையை அதிகமாக்கும். கிடைக்கும் மழை மண்ணில் இருப்பு வைக்க வேண்டுமென்றால் மண்ணில் இயற்கை எருக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது ஹியூமஸ்ன்னு சொல்கிற மக்கு, எரு மக்கு மண்ணில் இருக்க வேண்டும். அப்போ தான் கிடைக்கக்கூடிய மழை மண்ணிலேயே இருப்பு வைக்கப்படும். அப்படி இருப்பு வைக்கப்படக்கூடிய ஈரம்தான் பயிருக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் இயற்கை உரம் அதிகமாக போட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அது எந்த வகையான இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, மரங்களிலிருந்து தழைகளை வெட்டி கூட போடலாம். மாட்டு துருவத்திலிருந்து குப்பை கொழுக்கி கொண்டு போய் சேர்த்த எருக்களையும் போடலாம். மாடு இருக்கிறவங்க அதை செய்யலாம், மாடு இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. எல்லை தழை குப்பைகளை சேகரம் செய்து கூட்டுரமாக தயார் பண்ணி அதை வயலுக்கு போடுங்க. அந்த கூட்டுரம் அளவு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கூட்டம் வெற்றியை தொழு உரமாக செய்து அதை வயலுக்கு இடலாம். உங்களுக்கு முன்பே பல தடவை சொல்லியிருக்கிறேன், கிடைக்கக்கூடிய இயற்கை எருக்களை எப்படி ஊட்டம் ஏற்றுவது என்று பல முறை சொல்லியிருக்கிறோம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய குறைந்த அளவிலான இயற்கை எருவை ஊட்டம் ஏற்றி அதை வயல்களுக்கு கொண்டு போகலாம். அப்படி செய்யும் பொழுது அளவு குறைவாகவே இருக்கும். அப்படியும் செய்யலாம். எப்படி இருந்தாலும் இயற்கை எருக்கள் தான் ரொம்ப முக்கியம். அதில் முக்கிய கவனம் செலுத்தணும். இப்போவே நீங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ரசாயன உரங்களை தவிர்க்க வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு சுயமாக சிந்தித்து எந்தெந்த இயற்கை எருக்களை எப்படி எப்படி இட வேண்டும் என்று இப்பொழுதே முடிவு செய்து அதன் பிரகாரம் செயல்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த ஆண்டு நீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். ஆகையினால நீர் மேலாண்மையில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆண்டு. இல்லை என்றால் சாகுபடியில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மகசூல் இழப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நல்லா சிந்திச்சு கிடைக்கக்கூடிய மழையை பயன்படுத்தி கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இதை நான் திரும்ப திரும்ப 2-3 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் அவரவர்கள் வயல் பகுதியில் கிடைக்கும் மழையை அவரவர்கள் நிலத்திலேயே இருப்பு வைக்க தவறிவிடுகிறார்கள். அதை கவனமாக செய்வது இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அந்த கிடைக்கும் மழையை அவரவர்கள் நிலத்தில் இருப்பு வைக்க

0: நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா இந்த ஆண்டு பயிர் சாகுபடியில் நீர் பற்றாக்குறையால் பயிர் மகசூல் கொடுக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதை மனதில் இருத்தி கொண்டு சாகுபடி பணிகளை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மெல்லிய பொழுதை இதுவரை கோடிப்பண்பலின் 1.5 கதம்ப மலர்களால் அலங்கரித்தோம். நாளையும் அலங்கரிப்போம் இதே வேளையில். விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. நன்றி நேயர்களே. இனி சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: வாழ்த்து கூறுவதும் வாழ்த்து பெறுவதும் ஒரு அழகான பொக்கிஷம். நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: தாராபுரம் நாடார் தெரு எம் துரைராஜ்.
2: 27ஆம் ஆண்டு உதய விழா காணும் எங்கள் பண்பலைக்கு தடை பெறும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய நல்வாழ்த்துக்கள்.
3: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கோடை பண்பலை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு
4: 27ஆம் பிறந்த நாளுக்காகவும் கொடைக்கானல் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். தென்னரசு பாக்கியலட்சுமி ஆண்டாண்டு காலம் மேலும் வளங்களது வாழ்த்து.
5: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல். 27ஆவது பிறந்த நாள் கொண்டாடும் கோடை பண்பலை இன்றும் என்றும் என்றென்றும் நலமாக இருக்க வேண்டும், ஒளிவளம் வர வேண்டும். 1000 நூல்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு நிகரான ஒன்னே ஒன்று கோடை பண்பலை தான். வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றியம்மா.
6: வணக்கம். மகிழ்வுக்கு மகிழ் என்ற வரிகளுடன் தேனி மாவட்டம் தாமரைக்கோண்டம்பட்டியிலிருந்து தையல் கலைஞர் ஜோதி. மகிழ்வுக்கு மகிழ் என்ற வரிகளுக்கு ஏற்ற போல் கோடான கோடி மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் 27 அகவியத்தோடும் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என் உயிர் தோழி கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துக்கள். வாய்ப்பு அழுத்தமைக்கு மிக்க நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறுப்புள்ளியில் சிறப்பு வாழ்த்து தன்றில்.
4: 27 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கோடை பண்பலை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து அரிய பெரிய சிறந்த விருதுகளை பெற்று வாழ வேண்டும். பண்பலையோடு நாங்களும் நேயர்களோடு பண்பலையும் சேர்ந்து பயணிக்க வாழ்த்தும். நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையம், மணிவாசகம் சக்தி, லீனா பிரியதர்ஷினி, சரணி பிரியா. நன்றி, வணக்கம்.
5: எனக்கு பிடித்த உன்னை தூரத்தில் இருந்து ரசிப்பது கூட ஒருவனாக இன்பமாக இருக்கிறது என்று அன்புடன் கோடை பண்பை 100.5க்கு 27வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலன் சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டுவேட்டி வட்டம் சித்தார்பேட்டையிலிருந்து பிச்சைமணி. குறிஞ்சி மலையான் கொடைக்கானல் மலையில் குடிக்கொண்டிருக்கும் கோடை பண்டலைக்கு 27வது ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்வோர் பிச்சைமணி, பேட்டி சர்ணிகாசேரி, பேரன் பிரகதீஷ். நன்றி, வணக்கம்.
7: கோடையில பிறந்த மலையரசி என்று சொல்லும் இளவரசிக்கு கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வது கரூர் மணவாடி பெருமாள்பட்டி கீதா மணிவேல். காற்றலை வழியே வானில் நித்தமும் வளம் வரும் உலா. ஜூலை 1 கோடை பண்பலை உதய நாள் விழா. காற்றோடு கை குலுக்கி காதோறும் கேட்கும் ஒளி, இது நேயர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் நேசமிகு வானொலி. கோடை பண்பலை நிகழ்ச்சிகளின் குறைவில்லாத தரம், நேயர்களின் மனதில் பிடித்துள்ள இடம் என்றும் நிரந்தரம். பூக்களை நுகர்ந்தால் வளம் வரும் வாசம், கோடை பண்பலை மீது நேயர்கள் கொண்டுள்ளும் அளவில்லாத பாசம். உலக அதிசயங்கள் 7, கோடை பண்பலைக்கு வயதோ 27. 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நேச பண்பலை, எங்கள் பாச பண்பலை, கோடை பண்பலைக்கு கரூர் மணவாடி பெருமாள்பட்டி கீதா மணிவேலின் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.
8: 27வது உதய நாள் காணும் நம் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
9: பெருந்துறை வட்டம் ஆய்கொண்டிருந்து தேவராஜன் பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டின் நல்வாழ்த்துக்கள்.
10: சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சூழாஜயகுமார் பேசுறேன். நேச பண்பலை பாச மண்டல திரும்ப பண்பலைக்கு எங்கள் குடும்ப சார்பாக 27வது ஆண்டு உதவியுள்ள வாழ் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
11: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சின்ன காக்காவிலிருந்து திருப்பதி பேசுகிறேன். கோடை பண்பலை 27வது உதய விழாவுக்காக வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
12: வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் கோடை பண்பலையின் நேயர் மரியா கணேசன் வாழ்த்து தென்றலாக வலம் வருகிறேன். தேன் முதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவ, எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5க்கு 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: 27வது உதய நாளாக காணும் நம் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
2: பெருந்துறை வட்டம் ஆய்கொண்டரம் இருந்து தேவராஜன் பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்கள்.
3: சிவகங்கை மாவட்டம் மானாமிலிருந்து சூலாஜெயகுமார் பேசுறேன். நேச பண்பலை பாசமண்டல திரும்ப பண்பலைக்கு எங்கள் குடும்ப சார்பாக 27ஆம் ஆண்டு உதவியுள்ள வாழ் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
4: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சின்ன காக்காவிலிருந்து திருப்பதி பேசுகிறேன். கோடை பண்பலை 27வது உதய விழாவுக்காக வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
5: வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் கோடை பண்பலையின் நேயர் மதிய கணேசன் வாழ்த்து தென்றலாக வலம் வருகிறேன். தேன் முதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவ எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் 3.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
6: பெற்ற அன்னையைப் போல் தாளாட்டி கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு என் இனிய

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பொச்சானே கா நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள். நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
5: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள். கோடை பண்பலை எங்களது தாய் 26 முடிஞ்சு 27வது பிறந்த நாள் காணும் தாய்க்கு நெஞ்சார வாழ்த்துக்கிறோம். சேலம் தேர் தொகர் கோமதி குப்புசாமி கௌதம் மௌனிகா கைலாஸ் அன்பரும் வாழ்த்துக்கிறோம். நீ 12 பால வாழ்க வளமுடன் தாயே, மகிழ்ச்சியாக எங்கள் வைத்திட வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.
6: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ். 27வது உதய விழாவிற்கு வாழ்த்து மேடல். இடிந்தும் விடியாமலும் மங்கிய வெளிச்சத்தில் கடல் அலைகளின் மெல்லிய ஓசை, இடைதேட செல்லும் பறவைகளின் ரீங்காரம், செடிகளை குளிர வைக்கிறது மூங்கில் வந்த புல்லாங்குழலின் ஓசையுடன் பூப்பாக ராகத்துடன் விடியும் வசந்த விஞ்ஞானங்கள், உழைத்து களைத்து உறக்கத்தை தேடும் இனிய உறவுகளுக்காக இரவின் காலாட்டாய் இருக்கும் இரவு சிறகு வரை இடைவிடாமல் ஒழித்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையே, நேயர்களின் சிந்தனைகளை செயலாக்கி தென்றலோடு கலந்து நேயர்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒழிக்க செய்யும் கோடை பண்பலையே, வெண்ணிலவு தாடு கருமேக வண்ண மை கொண்டு எழுதும் கவிதை வரிகளின் முகவரியே, அறிவிப்பாளர்களின் ஒவ்வொரு உரையாளரும் கேட்பவர்களின் இதயத்தை இதமாக வருடும் மயிலிறகே, பாலைவனத்தில் விழுந்த முதல் மலை துளி, சோலைவனத்தில் இசைக்கும் புல்லாங்குழலின் ஓசை, காணம்பாடும் கவிக்குயிலின் ராகங்கள், பூக்களை சுற்றும் வள்ளுகளின் ரீங்காரம், கலத்த இதங்களை இதமாக வருடும் கோடை பண்பலையின் ராகங்கள், பல கோடி நேய உறவுகளை சொந்தமாக்கி கொண்டு 27வது உதய நாளை கொண்டாடும் கோடை பண்பலை 100.5 என் இனிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் கே பாண்டியராஜ், அருப்புக்கோட்டை. நன்றி.
7: கிருஷ்ணவேணி, காவலிபாளையம், திருப்பூர் மாவட்டம். 27ஆம் ஆண்டு அடியெடுத்து வெய்ய கோடை பண்பலைக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்குது. காக்கானா கருப்பாக தானே இருக்கும்,

0: இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.
1: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சிறப்பு வாழ்த்து தன்றில்
2: நாமக்கல் மாவட்டம் தெற்படை என்சி கண்ணி பேசுகிறேன். என் கை சித்ரா உதய விழா வாழ்த்துக்கள்.
3: வணக்கம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நவநீதன். தெளிந்த நீரோடை போல் மக்கள் மனங்களில் பாய்ந்து மகிழ்ச்சியை மட்டும் அறுவடை செய்யும் கோடை பண்பலையே, உனக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி.
4: பண்பலை அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளக்கோவில் குமரபாளையம் ஸ்ரீனிவாசன். 27வது உதய நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
5: வணக்கம். மதுரை முத்தாலை கமலா கிருஷ்ணன். மலை மீது உள்ள வானொலியே, நேயர்கள் அலைமோதும் வானொலியே, கோடான கோடி மக்களின் மனதில் இடம் பிடித்த வானொலியே, பயனுள்ள பண்பனை வானொலியே, பயனுள்ள வானொலியே. 27வது பவள உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
6: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
4: வணக்கம். உள்ளத்தை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள், மற்றும் பண்பலையில் பணியாற்றும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறுவது தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டியிலிருந்து நாகலட்சுமி.
5: ஹலோ, வணக்கம். நான் திருப்பூர் காவல்பாளையத்திலிருந்து அம்பிகா பேசுகிறேன். 27 உதய விழா கொண்டாடும் நமது கோடை பண்பலைக்கு எனது முத்தான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பண்பலையில் வரும் நிகழ்ச்சிகள் அத்தனையும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இதில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அன்பான நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம் மேம். கோடை பண்பலைக்கு 27 நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வலயம் கைத்தறி ஜெகநாதன்.
7: வணக்கம். நான் தேனியிலிருந்து காளிமுத்து பேசுறேன். எங்கள் வீட்டு இளவரசிக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கானும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் கூறுவது தேனியிலிருந்து காளிமுத்து. தேங்க்யூ.
8: வணக்கம். 27 அகவையில் அடியெடுத்து வைத்து நேயர்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இசை அரசனை, இயற்கை அன்னையின் இளைய குமரனை, மயங்காத மடங்காத மானுடத்தையும் மந்திர வைத்த உன் மந்திரம் என்ன, தந்திரம் என்ன, உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கும் உன் குரல் இயற்கையின் வரமே. நிகழ்ச்சியை நமக்கு அழகாக தொகுத்து கொடுக்கும் ஒவ்வொரு பணியாளரும் ஒரு ஆசிரியருக்கு சமம். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தலைமை ஆசிரியருக்கு சமம். பாமரனுக்கும் பக்குவமாய் பாடம் சொன்ன பைந்தமிழே, என் கோடை பண்பலை 100.5 செவிக்கு விருந்தாக செந்தேனை, முக்கணி சாராக அறுவடை உணவுடன் நாவிற்கு இனிய காற்றோடு கலந்து காதோடு கவி பாடும் கானக்குயில், அதிகாலை முதல் நள்ளிரவு வரையில் ஒலிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு விழிப்புணர்வாக வாரி வழங்கும் வள்ளலை, இணையதளம் வழியாக இதயத்தில் இணைந்த இன்பம் தரும் இசை அரசே, காலம் பல

0: மாறினாலும் உன் நேசிப்பு என்றும் மாறாது மக்கள் மத்தியில். பகலுக்கு ஒரு சூரியன், இரவுக்கு ஒரு நிலவு, கடலுக்கு ஒரு கலங்கரை விளக்கம், எண்ணற்ற வானொலிகள் இருந்தாலும் நீயே முன்னோடியாக என் மனதில் நீங்கா இடம் பிடித்த என்னவனே சின்னவனே மண்ணின் மைந்தனே, உன்னை நான் என்னென்றும் மறவேன். நன்றி வணக்கம். சிவகாசி அமுதா.
1: வணக்கம். ஆறுமுகாயம்மாள் 27வது உதய விழா காணும் இளவரசி கோடை பன்மலைக்கும், மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அன்பான அறிவிப்பாளர்களுக்கும், சகோதரிகளுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறுவது சிவகங்கை மாவட்டம் வலையர்வியல் வட்டம் மரக்காத்தூர் கிராமம் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் முத்தாயம்மாள்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறு புள்ளியில் சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியோல மாவட்டம் கிருஷ்ணபுரம் கருப்பசாமி பேசுறேன் மேடம். பண்பலை நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் நிகழ்ச்சி கேட்போம். நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்கள் கடை வச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்பலை வச்சு கத்துக்கிட்டோம். பண்பலை எங்களுக்கு ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா கொடுங்க மேடம். பண்பலைக்கு உதவியான நல்வாழ்த்துக்கள் மேடம்.
2: கோடை பண்பலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 26ஆம் ஆண்டு நிறைவுற்று 27ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் இதே பொலிவுடன் மென்மேலும் பல நூற்றாண்டுகள் வாழ்க வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்து உமது அன்பு நேயர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். உயிரோடு உயிராக கலந்தி செய்யும் கோடை பண்பலையே, உள்ளம் என்னும் சுகவானில் தவழும் எம் கோடை பண்பலையே, குயிலாய் இசையாய் குழவும் என் கோடை பண்பலையே, வெயிலின் சுகம் சேர்க்கும் என் கோடை பண்பலையே, உமக்கு இன்று 27ஆம் அகவை வாழ்த்துவது தேனி மாவட்டம் பொம்மைகொண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ், அனுஷியா தேவி, ராமநாதன், பிரதீபா. நன்றி.
0: நேயர்களின் அன்பான வாழ்த்துக்களோடு வளம் வந்தது சிறப்பு வாழ்த்து தன்றில். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேயர்களே.

இதுவரை நம் கொடைப்பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்தோம் கொடைப்பண்பலையின் உதய விழா சிறப்பு வாழ்த்து தின்றல். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு வாழ்த்து தின்றல் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 இரண்டரை லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

உள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் சரியா 8 மணி ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஒரக்கட்டி வச்சுட்டு நம்ம கோடைப்பண்பலை 1.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில ஒண்ணு கொடுலாமா? இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, ஆனா ஆவண்ணா மற்றும் குண்டக்க மண்டக விளையாட போறோம்.

விளையாட வரவேண்டிய எண்கள் அறிமுக மாணவர்கள் 24, 24, 24 வழக்கமான மாணவர்கள் 24, 24, 29 முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து வரலாம். முதல்ல விளையாட்டோட விதிமுறையை சொல்லிடுறேன். ஆனா அவனா அப்படின்னா ஒரே எழுத்துல ஆரம்பிக்கும் 5 வெவ்வேறு பெயர்களை நீங்க சொல்லணும். எடுத்துக்காட்டா எழுத்து சான்னு வச்சுக்கோங்களேன், சட்டம் சொல்லலாம், சட்டை சொல்லலாம், சன்னல் சொல்லலாம், சான் ஆரம்பிக்குதா. குண்டக மண்டக எப்படின்னா கேட்கும் கேள்விகளுக்கு முன்னும் பின்னுமாக விடைகளை சொல்லணும். விளையாட வரீங்களா? முதல் மாணவர் யாருன்னு பாத்திரலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். சரி, மீண்டும் ஒரு முறை நீங்க முயற்சி செஞ்சு வாங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: வாங்க, முதல் மாணவர் விளையாடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, பேர் என்ன?
1: சிவகங்கை மாவட்டம் கானடுகாத்தம் ராஜா அண்ணாமலை இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி பேசுறீங்க, ஓகே. அன்பாய், உங்க குரல்லயே அன்பா தெரியுது. சரிங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
1: காமர்ஸ் கா.
0: காமர்ஸ், சரி சரி. விளையாட்டுக்குள்ள போலாமா? என்ன விளையாட்டு வேணும்? ஆனா அவனா விளையாடலாமா?
1: விளையாடக்கா.
0: சரி, உங்களுக்கான எழுத்து கா. கா, நெடு. என்னது புரியல?
1: காகம்.
0: காகம்.
1: காட்சி.
0: காட்சி.
1: காஞ்சிபுரம்.
0: காஞ்சிபுரம். வேமா சொல்லணும்ல.
1: கார்த்திக்.
0: கார்த்திக். ஆ, கார்த்தி உங்க ஃப்ரெண்டா?
1: ஆமா கா.
0: ஆ, அதான் டக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து
1: காசி.
0: காசி. என்ன ஊர் பேரா சொல்லிட்டு இருக்கீங்க? வேற காற்று சொல்லலாம்.
1: காற்று.
0: டெய்லி எழுதுவீங்களே, பரீட்சைலாம் எதுல எழுதுவீங்க?
1: காலண்டர்.
0: காலண்டர். காலண்டர்ன்ற இங்கிலீஷ் பா. கா.
1: காற்று.
0: காற்று.
1: காம்பு.
0: காம்பு. காகிதம். காகிதம் சொல்லலாம்ல, டெய்லி அதெல்லாம் தானே எழுதுறீங்க. என்னது?
1: கார்.
0: கார். அது என்ன கார்ன்றது? ஓட்டுறக்காரா?
1: காய்ச்சல்.
0: ஆ, சரி சரி சரி, போது போது, அருமையா விளையாடிட்டீங்க. தொடர்ந்து நம்மளுடைய பண்பலையை கேளுங்க. இதோ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
1: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: நிகழ்ச்சியில அடுத்த மாணவர் யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
3: அக்கா வணக்கம். அக்கா
2: வணக்கம், என்ன பண்றீங்க, உங்க பேர் என்ன?
3: அக்கா நான் பிளஸ் 2 முடிச்சிருக்கேன்.
2: பிளஸ் 2 முடிச்சிருக்கீங்களா?
3: ஆமா அக்கா. பேர் சக்கரவர்த்தியா?
2: சக்கரவர்த்தி. ஓகே, என்ன குரூப் எடுத்திருந்தீங்க?
3: அக்கா பயோமேக்ஸ்.
2: பயோமேக்ஸ். ரொம்ப கடினமா இருந்ததா பரீட்சை எல்லாம்?
3: இல்லக்கா, அவ்வளவு பரவாயில்லை.
2: அவ்வளவுதான், போற போக்குல எழுதிட்டு போயிட வேண்டியதான்.
3: என்ன
2: விளையாடலாம்?

0: குண்டக மண்டகம்னா நமக்கு மண்டக ஒண்ணு பேர் இருக்கா
1: குண்டக மண்டகம் மண்டக நல்லா இருக்கு ரைமிங்கா சரி
0: ஆமா குண்டக மண்டக ஆயிருது
1: சரி சரி ஓகே இன்னைக்கு உங்களுக்கான எழுத்து தா
0: தா தா
1: தா கடகடன்னு சொல்லிரணும்
0: தண்ணீர்
1: தண்ணீர்
0: ஆமா தம்பி
1: தம்பி
0: தங்கம்
1: தங்கம்
0: தாத்தா
1: தாத்தா
0: தயிர்
1: தயிர்
0: தப்பு
1: தவறு
0: தவறு தவறு
1: சரியா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு தவறு இல்லையே சரியா தான் சொல்றீங்க
0: கொட்டடிக்கிற தப்பு அந்த தப்பு சொல்லலாம்
1: தப்பு புரியுது தப்பு தன்னம்பிக்கை நீங்க தன்னம்பிக்கை விளையாடுறீங்க தன்னம்பிக்கையை விட்டுட்டீங்களே
0: தன்னம்பிக்கை
1: தன்னம்பிக்கை
0: அக்கா சொல்லி கொடுத்தீங்களா
1: தன்னம்பிக்கையோட விளையாடுறீங்க நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்பலையை போய் கேளுங்க நல்லா விளையாடுனீங்க அருமையா விளையாடுனீங்க அடுத்து என்ன காலேஜ்ல போய் சேரலான் இருக்கீங்க என்ன படிக்க போறீங்க
0: இன்ஜினியரிங்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல இன்ஜினியரா வர வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல் இதோ வருகிறது

0: அடுத்த மாணவர் தயாரா இருக்கீங்களா? விளையாடலாமா? யாரு இங்கிருந்து பேசுறீங்க? பேர் என்ன?
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க? பேர் என்ன?
1: தேனில இருந்து ஹரிணி பேசுறேன்க்கா.
0: தேனில இருந்து ஹரிணி பேசுறீங்க. சரி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: 9th படிச்சுட்டு இருக்கேன்க்கா.
0: 9th படிச்சுட்டு இருக்கீங்க.
1: ஆமா. ஸ்கூல்
0: ஓபன் ஆயிடுச்சா? போயிட்டீங்களா?
1: ஆ, ஓபன் ஆயிடுச்சுக்கா, போயிட்டேன்க்கா.
0: சூப்பர் சூப்பர். புது ஸ்கூலா இல்ல அதே ஸ்கூல் தானா?
1: அதே ஸ்கூல் தான்க்கா.
0: சரி சரி. 9th நல்லா படிக்கணும். அடுத்து 10th போறீங்க, பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறீங்க. சரி, படிச்சு பெரியவங்களானு நீ என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேங்க்கா.
0: கலெக்டர். இதனுடைய விளையாட்டுடைய விதிமுறைகள் தெரியுமா?
1: தெரியும்க்கா.
0: நீங்க முன்பின்னாக தான் சொல்லணும்.

0: இதனுடைய விளையாட்டுடைய விதிமுறைகள் தெரியுமா?
1: தெரியும்க்கா.
0: நீங்க முன்பின்னாக தான் சொல்லணும். நீங்க தொடர்ந்து சொல்றது வேற, முன்பின்னாக சொல்றது வேற. இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச பாடம் எதுன்னு சொன்னேன்னா வேற பதில் சொல்லணும். அடுத்து எந்த விளையாட்டு பெயர் பிடிக்கும், எந்த விளையாட்டு பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய பிடிச்ச பாடம் தமிழ், தமிழ்னு சொல்லணும். அடுத்து வேற கேள்வி கேட்டேன்னா அதுக்கு முந்தின கேள்விக்கான பதில் சொல்லணும்.
1: சரிக்கா.
0: இன்னொரு முறை விளையாடலாமா, முயற்சி பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடம் இது, மறுபடியும்.
1: தேனிக்கா.
0: தேனி. எந்த உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டோட பெயர் என்ன?
1: தமிழ்க்கா.
0: உங்க தோழியின் பெயர் என்ன?
1: கபடிக்கா.
0: கபடியா? உங்க தோழியின் பெயர் கபடியா? சரி, வானம் என்ன நிறம்?
1: ஜானராக்கா.
0: உங்க பெயர் என்ன?
1: நீலம்க்கா.
0: நீலமா? எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஹரிணிக்கா.
0: அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டோட விளையாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கோடைப்பண்பலை சார்பாக நீங்கள் கூடி விரைவில் நல்ல மார்க் எடுத்து கலெக்டராக வாழ்த்துகிறோம். உங்களுக்கான பாடல் வருகிறது.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்கள்லாம் சுறுசுறுப்பா ஆர்வமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த மாணவர்களையும் அழைச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
4: என்றும் இன்னிசை படித்துக் கொண்டிருக்கும் கோடைக்கு இரு வணக்கத்தை இணைவது நாமக்கல் மாவட்டம் ஆவடிப்பட்டி கிராமத்திலிருந்து ராஜா ஜெயஸ்ரீ பேசுறேன்.
3: எனக்கு நீங்க சொன்னதுல ஜெயஸ்ரீன் மட்டும் நல்லா புரிஞ்சது. கொஞ்சம் நல்ல ஒரு டவர் கிடைக்கிற இடத்துல வந்து நின்னீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா கேட்கும்.
4: இப்ப கேட்க
3: இன்னுமே வரலாமே, இன்னும் கொஞ்சம் வரலாமே. சரி பரவாயில்ல, விளையாடலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் ஆவடிப்பட்டி கிராமத்துல ராஜா ஜெயஸ்ரீ பேசுறேன்.
3: ஜெயஸ்ரீ, வாங்க. எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
4: 10 படிக்கிறேன்.
3: 10 வகுப்பு படிக்கிறீங்க, அருமை. 10 வகுப்புல முடிச்சிட்டு எவ்வளவு மார்க் நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்க?
4: என்ன
3: விளையாட்டுக்குள்ள போலாம்? சூரியன் எந்த திசையில உதிக்கும்?
4: ராசா ஜெயஸ்ரீ.
3: எந்த திசையில மறையும்?
4: கிழக்கு.
3: தலைமுடி என்ன நிறம்?
4: மறுபடியும் சொல்லுங்க.
3: தலைமுடி என்ன நிறம்?
4: கேர்க்கு.
3: ஸ்கூல் விட்டு வந்ததும் என்ன பண்ணுவீங்க?
4: கருப்பு.
3: வீட்ல நைட் என்ன சாப்பாடு?
4: கொஞ்ச நேரம் விளையாடுவேன்.
3: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
4: சாம்பார்.
3: சாம்பார் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா?
4: ஆமாங்க்கா.
3: சிறப்பு சிறப்பு. உங்க டீச்சர் பேர் என்ன?
4: ஸ்ரீ சுபிக்ஷாவா?
3: சரி, உங்களுக்கு எத்தனை கைகள் இருக்கு?
4: மலர்விழி மேம்.
3: அருமை அருமை, அருமையா விளையாண்டீங்க. கோடைப்பண்பலி சார்பாக உங்களை பாராட்டி வாழ்த்துகிறோம்.
4: நன்றிங்கக்கா.
3: கண்டிப்பா 10th நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நம்புறோம். உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
4: நன்றிங்கக்கா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: வாங்க, வணக்கம். அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, யாரு பேசுறது?
1: தேனி மாவட்டம் பெரியாள வட்டம் படுவட்டிலிருந்து ரா வினோதினி பேசுறேன்.
0: ரா வினோதினி பேசுறீங்க, ஓகே. என்ன படிக்கிறீங்க?
1: 12th ஸ்டாண்டர்ட்.
0: 12th ஸ்டாண்டர்ட். என்ன குரூப் படிக்கிறீங்க?
1: ஆர்ட்ஸ் குரூப்.
0: ஆர்ட்ஸ் குரூப். ஓகே. உங்க உங்க வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க?
1: 12 மாணவர்கள்.
0: 12 மாணவர்கள் தான் இருக்காங்களா?
1: கேர்ள்ஸ் மட்டும் 12 பேர்.
0: மொத்தம்
1: 24.
0: பாய்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்ல மாட்டீங்களா? சண்டை போட்டீங்களா?
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல இல்ல, மொத்தம் 24.
0: மொத்தம் 24 பேர். அப்போ கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 24ன்னு சொல்லணும்.
1: ஆ சரிங்க.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆனா அவனா விளையாட போறாங்க வினோதினி. வினோதினிக்கான எழுத்து ஆ.
1: ஆ. அம்மா அப்பா ஆடு.
0: ஆடுன்றது ஆ போயிருதுல, நான் சொன்னது ஆ.
1: ஆ. அம்மா அப்பா
0: ஆடுமை. அம்மா அப்பாவை ஒண்ணா சேர்த்துக்கலாம், சரியா?
1: ஆ சரி.
0: வேறு வேறு வேறு
1: ஆடுமை.

0: அன்னை
1: ஆசை.
0: ஆசைன்றது நெடில் போயிருதுல, நான் அம்மா ஆ அந்த ஆ சொன்னது, ஆ சொல்லல.
1: அன்று அலை.
0: அலை யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா பின்னாடி? கீபவுன்ஸ்லாம் சொல்லக்கூடாது, நீங்களா சொல்லணும்.
1: சரிங்க மேம்.
0: ரொம்ப அழகா விளையாடுறீங்க, நீங்களா விளையாடுங்க.
1: சரிங்க மேம்.
0: முயற்சி செய்யுங்க.
1: ஆனை.
0: ஆனைன்றது ஆ போயிருது, அரவணைப்பு சொல்லலாம், அன்பு சொல்லலாம்.
1: அவ்வாண்டி.
0: உங்க பேரு கூட அழகா இருக்கு, அழகுன்னு சொல்லலாம் இல்லையா? நீங்க நீங்க ஆ ஆக்குனிய வேறுபாடுகளை புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னது ஆ ஆ கிடையாது. சரியா, அருமையா விளையாடுங்க வினோதினி. மீண்டும் நம்மளுடைய கோடை பண்பலில முயற்சி செய்யுங்க, அருமையா விளையாடுங்க. கோடை பண்பலின் 1.5 உங்களை வாழ்த்துகிறது. உங்களுக்கான பாடல் இதோ.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்குது. காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க, கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

மாணவர்கள் அருமையாக விளையாடிட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அற்புதமாக இணைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம கோடைப்பண்பலை 100.5 பேசிய அனைத்து மாணவர்களையும் பாராட்டி மகிழ்கிறது. இன்று இரவு 10 மணிக்கு கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுக்காக. அதனைத் தொடர்ந்து இன்னிசை இரவு சிறகு.

0: கோடை பண்பலை நொறுப்புளி ஐந்தின் இது இளமை பேசுகிறது.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு

0: மிஷி.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5

மாணவர்கள்னாலே உற்சாகம் தாங்க. எப்படி இந்த ஒரு மணி நேரம் போச்சுனே தெரில, அவ்வளோ அசத்தலாக விளையாண்டாங்க. கோடி பண்பலை 1.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் கோடி பண்பலை 1.5 சார்பாக பாராட்டி வாழ்த்துகிறது. விடை பெறுகிறேன், நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோடி பண்பலை 1.5 கொடை தென்றல்.

குடை தின்றல். இதமான இரவு நேரம், வானில் சுவரில்லாமல் வரையப்பட்ட வண்ண ஓவியங்கள், காற்றோடு தவழ்ந்து மனதை மயக்கும் வேளையில், மயங்கும் இரவு நேரமாய் நம் பண்பலையின் 100.5 குடை தின்றல். இன்றைய தின்றலோடு பயணிக்கிறேன் நான், உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 9:08. கொடைப்பான்மலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தின்றல். காதல் பார்வையில் அவளோ ஆசையில் மலர்கிறார். அர்த்தங்கள் புரியாமல் மோகத்தால் தாகம் தீர்க்கும் வார்த்தை கவிதையாக துடிக்கிறார்கள். இரு மனம் இணைந்த கனவோ இது.

இரவு நேரத்தை இதமாய் தாளாட்டி கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலின் 1.5 குடைத்தின்றல். காதல் வார்த்தைகள் உதடுகளின் தேனாய், கேட்டதும் இதழ்கள் நடனமாடுகிறது. காளையவன் கை அணைப்பில் காலமெல்லாம் அவள் இருக்க, மான் விழிக்கும் மலரிதழ் கவி படைக்கிறதோ இப்படி.

இரவு நேர தின்றல் இதமாய் வீசிக் கொண்டிருக்கிறது. நம் கோடி பண்பலை 100.5 கொடை தின்றலாக. நேரம் 9:16. காதல் தனிமைக்கு சற்று சுகமூட்டுகிறது. வெண்ணிலவை கண்டு மனம் மயங்க, மனதோடு மனம் மயங்கிய பின் மனதில் அவள் நிலையாக வாழ்கிறாளாம்.

இரவு நேரத்து இசை இதயங்களோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை ஒரு புள்ளி ஐந்தில் குடை திண்டலாக. காதல் கொண்ட மனம், சொர்க்கலோக சுவடுகள், வானில் தவளும் நட்சத்திரங்களின் நடனம், இரவு நேரத்து வர்ணஜாலம், அவளுக்கென்று ஒரு காதல் மனம், காதலன் வசம் கொடுத்த மயக்கம், காதலன் வசம் கொடுத்த மயக்கம்தான் இதுவோ.

இரவு நேரத்து இசையில் இதயமயங்கும் வேளை நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். காதல் மயக்கத்தில் இவன் பார்வையில் அவள், அவளின் பார்வையில் இவனும், இருவர் விழிகளும் காதல் மொழியில். காதல் மயக்கத்தில் இவன் பார்வையில் அவள், அவளின் பார்வையிலும் இவன், இருவர் விழிகளும் காதல் மொழியில் மோதுகிறது. எந்த மதுவின் போதை இது? இளமையை இளநங்கை தென்றல் காற்றாய் குளிர செய்துவிட்டாளோ?

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப

0: இது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா. இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்குது. காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.
1: இரவு நேரத்தில் இரவையே தாளாட்டும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தென்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:30.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இரவு நேரத்தில் இதயம் வருடும் நேரமாய் நாம் பண்பலை 100.5 குடைத்தின்றல். பண்பலை சொல்லும் நேரம் இரவு 9:35. காதல் பருவம் எழில் பாடும் வெண்ணிலவு, அழகு பொருளாகி தளிர் மேனி பருவம், ஆசைக்கு விருந்தாகி சுகமூட்டும் மேக மலராய், மோகத்தில் திரை நீக்குகிறாள் போழிவள்.

காதல் விழிகள் கவிப்புனையும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது கொடைத்தின்றல். காதல் உள்ளத்தின் ரகசியம், காதல் இதயத்தின் நினைவுகள். விழிகள் உறங்க மறுக்கிறது உன்னுடைய அருகில் நான் இருக்க, என்ன அதிசயம்! காதல் உள்ளத்தின் ரகசியம், காதல் இதயத்தின் நினைவுகள். விழிகள் உறங்க மறுக்கிறது உன்னுடைய அருகில் நான் இருக்க, என்ன அதிசயம்! மௌனம் கலைகிறது, தனிமையும் இனிக்கிறதோ காதலின் உவமை.

இசையுடைய இதய மகிழும் நேரம் நம் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் இது கிடைத்தென்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:44. கண்களின் வர்ணஜாலம் மௌனம் கூட பாட வைக்கும் பாவம், நதிகளின் இருப்பிடம், ஆம் நதிகளின் இருப்பிடம் கடல்தானே. கண்களில் பட்ட உருவங்களை மறந்துவிடலாம், உன் கண்களில் பட்ட உருவங்களை மறந்துவிடலாம், ஆனால் இதயம், இதயத்தில் தொட்ட இதயத்தோடு உறவாடி உரையாடும் உரையாடியதை மறக்க முடியுமா? இது நம் கூடை பண்பலை 100.5 குடை தின்றலோடு.

இசையின் ஸ்வரங்கள் இதயங்களோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. நம் கூடை பான்பலை 100.5 கொடைத்தின்றாக அன்பே, கொஞ்சம் மொழியில் கொஞ்சம் கெஞ்சும் அழகையெல்லாம் அள்ளி தந்தவளே, வனப்பு விழிகளால் நெஞ்சை கொள்ளை கொண்டு வசந்த காலத்தை வரவேற்று. காலையை ஓவியமாக தீட்டி விடியும் வரை காத்திருக்கும் காதல் இது. ஆம், காவலை ஓவியமாக தீட்டி விடியும் வரை காத்திருக்கும் காதல் இதுதானோ? காதல் படுத்தும் பாடு இதுதானோ?

குடைப்பான்பல் இன்னொரு பிள்ளையா இதெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குடைத்தின்றல் வானில் மிளிரும் விண்மீன்கள், இன்பத்தில் பொங்கும் இளம் நிலவு, தென்றலின் அசைவுக்கு காதல் நெருப்பு, ஏக்க வழியில் இதயங்களோடு சங்கமித்து இரவு நேரத்தில் இரவையை தாளாட்டி விடைபெறுகிறது இன்றைய குடைத்தின்றல். தென்றலோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: நினைவில் தேங்கி கிடந்த பழைய இடைக்கால பாடல்களை ஒரு முறையாவது கேட்டுவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்களுக்காக கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சி எந்த மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் இங்க முக்கியமான சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு. சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை, வைகை அணை, சோத்துப்பாறை மற்றும் மேகமலைன்னு இயற்கையின் தாய் வீடுனே சொல்லலாங்க. இதுலயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா பல கிராமிய திரைப்படங்களின் அஸ்திவாரமான இயக்குனர் இமயம் பாரதிராஜா, இசைஞானி இளையராஜா, கவி பேரரசு வைரமுத்து போன்ற ஆளுமைகள் பிறந்த மண். இதுல 100% கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, தேனி மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் நிகழ்ச்சி நமது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேயர்கள் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 29 முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2 இணைத்து கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் முதல் நேயர் வாங்க. வணக்கம்
1: அனைவருக்கும். வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
1: நான் தேனி மாவட்டம் ராஜேஸ்வரிமா.
0: சொல்லுங்கம்மா. ஆ, கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்? பழைய
1: திரையில் புத்தகம். திரையில் புத்தகம் வந்து
0: பாட்டாவே பாடிட்டீங்களா? நன்றிங்கம்மா. கோடை பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல்.

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனா எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமா இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமா வினோதமா இருக்கு. காக்கானா கருப்பா தானே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் விசித்திரமா நமக்கு அப்பப்ப யோசனையா வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில சொல்லலாம். வாங்க கேட்க நாங்க தயாரா இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

0: நாம் இணைந்திருப்பது தேனி மாவட்ட நேயர்களுடன் நினைவே சுகம் நிகழ்ச்சி. நமது கோடி பண்பலை 100.5. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தேனி மாவட்டம் தேனி பாரஸ்ட் ரோட்ல இருந்து செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா. செந்தில்குமார், என்ன பாடல்?
1: கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்து பூவரசம்பு பூத்தாச்சு.
0: சரிங்க. கோடை பண்பலின் 100.5 உங்களுக்கான பாடல் இதோ.

0: இனிய இரவை இதமாக்கி இசையால் வருடி செல்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நாளை காலை 8 மணிக்கு கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம், ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. நாளை காலை 9 மணிக்கு கோடை பண்பலை 100.5 வானவில், வானவில் தரும் வண்ணம் விசித்திரமான யோசனை. செவிகளுக்கு இன்னிசை விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். வாங்க அடுத்த நேயர். வாங்க வருக. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். வணக்கம் மேடம், கூலிச்சாமி அமராவதி, தேனி மாவட்டம் மேடம்.
0: ஆ சொல்லுங்கய்யா.
1: புதிய பறவையிலிருந்து சிவாஜி கணேசன் பாட்டு ஒன்று மேடம். கூலிச்சாமி அமராவதி, தேனி மாவட்டம்.

0: மகேந்திரவர்மன் கோயில் தெரு.
1: சரிங்க, என்ன படம்?
0: புதிய பறவை. புதிய பறவையில பழைய பாட்டு மேடம். புதிய பறவையில சிவாஜி கணேசன், ஜெயலலிதாவும் நடிக்கும்.
1: என்ன பாட்டு?
0: புதிய பறவை. புதிய பறவை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துங்கிற பாட்டு.
1: நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் வருகிறது.

0: நாட்டு நேயர் வாங்க வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம். தேனிமா மேடம் சின்னம்மூர்லேருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் கோவிந்தராஜ், என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதையிலிருந்து பூங்காற்று திரும்புமா.
0: பூங்காற்று திரும்புமா, இதோ திரும்புகிறது கோடி பண்பலை 100.5 பள்ளியாக.

0: மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தையம் பேருந்து நிலையத்தில் நிலையம் அருகிலிருந்து நாளை நண்பகல் 12 மணிக்கு கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். வாங்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: 27வது உதய நாள் காணும் எங்கள் பாச பண்பலைக்கு அன்பான வணக்கம் வாழ்த்துக்களும்
0: வாழ்த்துக்களை. நாளை 10 மணிக்கு ஒளிப்பதிவில் சொல்லலாம். உங்களுக்கு எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டி கங்காதரன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுமங்கய்யா?
1: பாண்டித்துறைங்கிற பத்துல இருந்து என்னை மறந்த பொழுது நான் உன்னை மறக்கவில்லையே. அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்கிறேன்.
0: நேர்களையும் கோடை பண்களை எப்பொழுதும் மறக்காது. உங்களுக்கான பாடல் இதோ வருகிறது.

0: கவலைகள் மறந்து இசையால் உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் சரியா 10:32 ஆகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: தேனி மாவட்டம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பிஎன்பி வெங்கடேஷ்.
0: சொல்லுங்க ஐயா வெங்கடேசன், என்ன படம், என்ன பாட்டு?
1: பாரதிராஜ் இயக்கிய 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே தேன் செந்தும் காற்று என்ற பாடல் மேடம். அனைத்து நேயர்களுக்கும்
0: அனைத்து நேயர்களுக்காக கொடைப்பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல்.

0: தென்றலை தூதுவிட்டு உலா வருகிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: எல்லையில்லா வான்வெளியில் விந்தைகள் பேசும் விண்மீன்கள் கூட்டத்திலே விளையாடும் வெண்மதியை தழுவி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இரவு வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா. என்ன படம், என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: முடிவல்ல ஆரம்பம் படம். தென்னங்கீத்தும் தென்றல் காற்றும் கை குலுக்கும் காலமடி மேடம், அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கோடை பண்பலை 100.5 தேனாக பாய்கிறது உங்களுக்கான பாடல்.

0: ஆம், தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை குலுக்கும் நேரம். இது கோடிப்பண்பலை நொறுபுள்ளி ஐந்து தேனி மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: தேனி மாவட்டம் போடி தாலுகா சிலமலை நடுத்தாலையில் இருந்து சேகர் பேசுறம்மா.
0: சொல்லுங்க ஐயா. சேகரையா, என்ன படம், என்ன பாட்டு?
1: அம்மா, கீதாஞ்சலி படத்துல இருந்துமா, ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது.
0: ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது. இதோ உங்களுக்கான பாடல் வருகிறதையா?

0: கோடை பண்பலை 100.5 நேரம் சரியாக 10:48. 1000 மலர்கள் ஒன்றாக சேர்ந்து மனம் வீசியது போல் மலர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா.
1: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் சிசிமணி சுஷ்பம் நிலையத்தில் எல்லோரும் நலமாகம்மா?
0: அனைவரும் நலமையா. நினைவு சுகம் நிகழ்ச்சியில் பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிப்புக்குள் முத்து திரைப்படத்தில் மனசு மயங்கும் மௌன கீரும் பாடல்.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது ஐயா. நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நாம் இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களுடன். நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தேனி அள்ளினாரம் ரோகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன படம், என்ன பாட்டு வேணும்? சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் இதோ வருகிறது. நிறைவான பாடலை கேட்டு மகிழலாம் கொடைப்பண்பலை 100.5.

இதுவரை நாம் இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்னிசை இரவு சிறகு.

இது நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. இரவின் இனிமை காதல் பறவையின் ஆசை கனவுகள் காற்றில் கலந்த ஓசை இவற்றோடு இடைவிடா பாடல்கள் இதயங்களை மகிழ்விக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

நேரம் இரவு 11:18 நம் கொடை பண்பலை 100.5 இடைவிட பாடல்களோடு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு சிறகு

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்கு, காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

இடைவிடா பாடல்கள் இதயம் நிறைத்து இசை வானில் கான சிறகை விரித்து விடைபெறுகிறது இன்றைய இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கொடி பண்பலை 100.5 நாளை வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு, 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம்.

ஏழு மணிக்கு சுகமான காலை. இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் மனதோடு ராகம். இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு விசித்திரமான யோசனைகள். 10 பண்பலை வானவில் இந்தியா நிகழ்ச்சியில் கவிதையும் கானமும். 11 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. 12 மிஸ்டர் கோல்ட் ரீஃபண்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

காலைகள் 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா நிகழ்ச்சியில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து. 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம். இதில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் ராணி அவர்களுடன். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகையில் பண்பலை கழகம். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகையில் பண்பலை கழகம். 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திரச்செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம். அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பண்ணையும் பசுமையும். 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். புதுமறை புள்ளிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குறள் எண் 1081.

கனமான குழையை காதில் அணிந்து வரும் இவள் தெய்வப்பெண்ணோ அழகிய மயிலோ மானுடப் பெண்தானோ மயங்குகிறதே என் நெஞ்சம். குறள் எண் 1081, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

0: கனமான குழையை காதில் அணிந்து வரும் இவள் தெய்வப்பெண்ணோ அழகிய மயிலோ மானுடப் பெண்தானோ மயங்குகிறதே என் நெஞ்சம். குறள் எண் 1081, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: கொடை பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதே வளமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

ஆழ்ந்த அமைதியும் நிறைந்த நிம்மதியும் பரப்பும் அதிகாலை விடியும் பொழுது அனைவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்பம் பெருக செழிப்புடன் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறது நமது கோடை பண்பு.

90.5. இப்போது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வளமான அலைவரிசையாம் நமது கோடி பண்பலை 90.5 MHz கேட்டு ரசிக்கலாம். தரணி எங்கும் உள்ள தமிழ் பேசும் தமிழ் ஆர்வம் கொண்ட மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலை 90.5 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று சக வருடம் 1948, ஜெய்சத 27 பராபவ ஆனி மாதம் 4ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் மாதம் 18ஆம் தேதி, 2026 வியாழன் கிழமை. நேரம் சரியாக 4:57.

இனி கேட்கலாம் கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை. அற்புதமான காலை வணக்கம் நேயர்களே. இந்த காலை பொழுதுல நம்ம துவங்குற எல்லா வேலைகளையும் சிறப்பாக அமையும். அலைப்பாயும் மனம் ஒரு நிலையில் சிந்திக்கும் வேளையில் இதமான இறை பாடல்களோடு மகிழ்ச்சியுடன் தொடங்கலாம். இது கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை.

கேட்கலாம் கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை. அற்புதமான காலை வணக்கம் நேயர்களே. இந்த காலை பொழுதுல நம்ம துவங்குற எல்லா வேலைகளையும் சிறப்பாக அமையும். அலைப்பாயும் மனம் ஒரு நிலையில் சிந்திக்கும் வேளையில் இதமான இறை பாடல்களோடு மகிழ்ச்சியுடன் தொடங்கலாம். இது கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை. கடவுளின் அருளும் நமது முயற்சியும் ஒன்றிணைந்தால் அனைத்திலும் வெற்றி நிச்சயம்.